தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் நேயர் நேயர்களுக்கான பாடல்கள். தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புமனத்திலிருந்து திருமதி அனுஷா கிருஷ்ணன் அவர்களும் அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்களும் தரும் பாடல்களாக ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல், அரைச்ச சந்தனம் மணக்கும் குமுங்கம் அழகு நித்தியிலே என்ற பல்லவியை கொண்ட பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே சின்னத்தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றோம்.

இவர் கேட்டுவிட்டால் மீண்டும் திருபுவனம். தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் உலக உறவுகளோடு கேட்டு மகள விரும்புவார். அந்த வகையில் அவர் விரும்பும் பாடலாக இன்று வருகின்றது இசை அரசரின் குரலில் 10 மாதம் சுமந்து பெற்றாள் என்ற வரியை தமிழின் ஆணை திரைப்படுத்தி பாடல் கேட்போமா?

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே தொடர்ந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடலை தருகின்ற எங்களுடைய சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். இன்று அவர் தரும் பாடல் ஈழமணி திருநாட்டின் தமிழிசை பாடல்களுள் ஒரு பாடலான இலங்கை என்பது நம் தாய் திருநாடு என்று அற்புதமாக பாடும் நீண்டகாலத்து பாடல். அந்த பாடலை கேட்க மகளும் வேளை நாங்களும் கேட்க விரும்புகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

பாடல்களோடு பாடல்களாக எனது பாடலையும் தாருங்கள் என்று கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்கள் சந்திப்போமா என்ற பாடலை எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கேட்போம்.

உனக்கு இருக்கும் இன்னும் ஒரு பாடல், என்னோடு வா என்ற பரணி திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை எங்களுடைய நீண்ட கால உறவு, எங்கிருந்தாலும் ஓடி வந்து இணைந்து தன் உறவை பலப்படுத்திக் கொள்ளும் அன்பு ஜோர்ஜ் வளைகுடா அம்மன் கோயத்திலிருந்து கேட்கும் வண்ணம் ஒலிக்கின்றது.

0: இதே எப்பொழுது வந்தாலும் இறுதிப்பாடலாக கேட்க வேண்டும். எல்லோருடைய பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து விட்டோம். அதனால் இறுதிப்பாடலை தருங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளும் அன்பு ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து வந்து கேட்கும் வேளையில் அவரோடு இணைந்து என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி ஆகியோர் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் இறுதி நிகழ்வாக, இறுதி பாடலாக.
1: என்கொரு இன உள்ளு தமிழன், என்கொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு. அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
0: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நிலத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் வருவது இந்து பாடல்கள். திருவண்ணாமலைக்கு போக முடியவில்லையே, அவ்வளவு தூரம் போய் வர பணமில்லையே, நேரம் கிடைக்கவில்லையே, சந்தர்ப்ப சூழல் சரியாக அமையவில்லையே என வருத்தப்படுகிறீர்களா? அதற்கு அவசியமே இல்லை. அண்ணாமலையை வலம் வர வேண்டும் என்று நினைத்தாலே போதும். மானசீகமாக அந்த மலையை உலா வந்தாலே போதும், நமது பாவங்கள் பறந்து போய்விடும். கல்வி, நல்ல மனைவி அமைதல், சிறந்த குழந்தைகள் பிறத்தல், காரியங்கள் நல்லபடியாக முடிதல் ஆகிய பலன்களும் கிடைக்கும். உங்களால் குடியை விட முடியவில்லையா? ருத்ராட்சம் அல்லது ஸ்பட்டிக மாலையை 11 நாட்கள் அணிந்து திருவண்ணாமலையை நினைத்து விரதம் இருங்கள். 11 நாள் என்ன கிழமை திதியாக இருந்தாலும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வாருங்கள். குடிக்கின்ற பழக்கம் கட்டுப்படும். அது மட்டுமல்ல, இதுவரை குடித்ததால் ஏற்பட்ட பாவம் கூட இந்த மலையை வலம் வந்தால் தீர்ந்துவிடும் என்கிறது அண்ணாமலை புராணம். ஒரு பாடலை கேட்கலாம்.

என்றும் வாழும் ஏழு பேர். சுயநலமற்ற சேவை காரணமாக அனுமனும் சகோதரன் என பாராமல் நியாயத்தின் பக்கம் நின்றதற்காக விபீஷணனும் தன் உயிரையே இறைவனிடம் அர்ப்பணித்ததால் மகாபலியும் சிவன் மீது கொண்ட உண்மை பக்தி காரணமாக யமனையே வென்றதால் மார்க்கண்டேயரும் மகாபாரதம் என்னும் அழியா காவியத்தை எழுதி அதை படிப்போரின் பாவங்களை போக்கிய வியாசரும் கடமையில் இருந்து விலகாமல் தந்தையை சொல்லுக்காக தாயையே கொன்றதால் பரசுராமரும் கடைசி வரை கட்சி மாறாமல் கௌரவர்களுக்காக தனது வீரத்தை காட்டியதால் துரோணரின் மகன் அஸ்வத்தாமனும் சிரஞ்சீவி என்னும் நிலை பெற்று இன்றும் வாழ்வதாக புராணங்கள் சொல்கின்றன. சிரஞ்சீவி என்றால் என்றும் அழியாமல் வாழ்பவர்கள் என்று பொருள். ராகுதோஷம் நீக்கும் யோக பைரவர். அசுரர்கள் தங்களின் சக்தியால் சூரிய சந்திரரை மறைத்து பூலோகத்தை இருளில் மூழ்கடித்தனர். அசுரர்களுக்கு முடிவு கட்ட விரும்பிய பிரகதாரண முனிவர் காசி சென்று யாகம் செய்தார். மனம் இறங்கிய சிவன் தன் சக்தியில் சிறு பங்கை யாகத்தில் சேர்க்க அது பைரவர் என்னும் சக்தியாக வெளிப்பட்டது. முனிவரின் வேண்டுகோளை ஏற்ற பைரவர் அசுரர்களை ஒடுக்கி சூரிய சந்திரரை முன்போல பிரகாசிக்கச் செய்தார். அதன்பின் தெற்கு நோக்கி வந்து பைரவர் சிவனின் ஆணைப்படி திருப்புத்தூர் என்னும் தலத்தில் யோக நிலையில் அமர்ந்து அருள் புரிந்தார். இவரை ராகு காலத்தில் வழிபடுவது சிறப்பு. மூலவராக திருத்தளிநாதர் வீற்றிருந்தாலும் பைரவருக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மதுரை தஞ்சாவூர் சாலையில் 63 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். நல்லதை பின்பற்றுங்கள். இக்கால இளைஞர்களும் பெண்களும் மேலை நாட்டு நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் விரும்புகிறார்கள். அவர்களது சிகை அலங்காரம், உடை அலங்காரம், பாலுணர்வு சார்ந்த பழக்கங்கள், உணவு முறைகளை வேகமாக பின்பற்றுகின்றனர். அரைகுறையாக உடையணிந்து கொண்டு ஃபேஷன் என்கின்றனர். பெரும்பாலும் மேலை நாட்டவரின் தவறான பழக்கங்களை வேகமாக பின்பற்றும் நாம் அவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை கண்டுகொள்வது இல்லை. ஏன், அதை பற்றி தெரிந்து கொண்டது கூட இல்லை. அவர்கள் சிறு உதவிக்கும் பெரிய நன்றி சொல்லுவார்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பார்கள். தேவையில்லாமல் அடுத்தவர் விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று எண்ண மாட்டார்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள். பின்னால் வந்துவிட்டு முன்னால் போக விரும்ப மாட்டார்கள். நேரம் தவறாமைக்கு அவர்கள் ஒரு உதாரணம். இது போன்ற பல நல்ல செயல்களையும் பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் நாம் பின்பற்றுவது இல்லை. நல்லவைகளை பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளவே முதலில் கவனம் செலுத்த வேண்டும். மேலை நாட்டு கலாச்சார சீரழிவுகளை மட்டும் பழகிக்கொண்டு அவர்களிடம் உள்ள நற்பண்புகளை தெரிந்து கொள்ளாமலேயே விட்டுவிடுவது எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற பைபிளின் வசனத்தை நினைவில் வைத்துக் கொண்டால் மற்றவர்கள் செய்யும் நல்லதை மட்டும் கடைபிடிக்கும் எண்ணம் நமக்கு வரும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்போம்.

சந்தேகம் என்பது ஒரு கொடிய வியாதி. தேர்வுக்கு செல்லும் மாணவனுக்கு இந்த கேள்விக்குரிய பதில் இதுதானா அல்லது வேறு ஏதேனுமா என்று தோன்றிவிட்டாலே போதும், அந்த பதில் தவறானதாக அமைந்து மதிப்பெண் பறிபோய்விடும். இப்படி ஒரு மாணவனின் மதிப்பெண்ணை எப்படி சந்தேகம் அழித்து விடுமோ அதுபோலத்தான் ஆண்டவரை வணங்குவதிலும் அவரை நம்புவதிலும் ஏற்படும் சந்தேகமும் வாழ்க்கையை அழித்துவிடும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகின்ற கடலின் அலைக்கு ஒப்பானவன். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைத்திருப்பானாக என்கிறது பைபிள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆம், எதையும் சந்தேகத்துடன் பார்க்க கூடாது. எனவே சந்தேகத்தை போக்குங்கள், அழிவை தடுத்து நிறுத்துங்கள். பாடலை கேட்போம்.

அடுத்து வருவது இஸ்லாமிய பாடல்கள். இனிய இஸ்லாம் அறிவோம். ஒருவன் தன் தேவையை கூறி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் அவர் கேட்டதை தந்து விடுகிறான், அல்லது அவருடைய வேறு தேவையை பூர்த்தி செய்கிறான், அல்லது இப்போது வைத்த கோரிக்கையை அவருக்காக மறுமையில் சேகரித்து வைக்கிறான். இப்படியாக பிரார்த்தனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இதையே துஆ என்பர். பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒழுங்குமுறைகளையும் தூய்மையையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அசுத்தமான உணர்வுகள், தவறான எண்ணங்கள் ஆகியவற்றை விட்டு மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் திண்ணமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்பவர்களையும் நேசிக்கின்றான் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே பிரார்த்தனையின் போது மனநிலையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் புரிகிறது. இணைந்திருங்கள் ஒரு பாடல்.

கதிர் கிடைத்த மாதம் அன்று சங்கையான திருக்குறான் வந்த மாதம் ஆன்மீக ஞானமெல்லாம் உயரும் மாதம் நல்ல மேன்மையோடு உடல்

துஆ எனப்படும் பிரார்த்தனையை தொடங்கும் போது முதலில் அவரவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்து பிறருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். குரானில் இப்ராஹிம் அவர்கள், நூஹ் அவர்கள் ஆகியோரின் பிரார்த்தனைகள் இடம்பெற்றுள்ளன. என் இறைவா, தொழுகையை நிலைநிறுத்துபவனாய் என்னை ஆக்குவாயாக. என் வழித்தோன்றல்களில் இருந்தும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களை தோற்றுவிப்பாயாக. எங்கள் இறைவனே, மேலும் எனது இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவனே, எனக்கும் என் பெற்றோருக்கும் நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில் மன்னிப்பை அருள்வாயாக. இவ்வாறு பிரார்த்திக்கும் போது குறுகிய நோக்கம் இருக்கக்கூடாது. சுயநலத்துடன் செய்யும் பிரார்த்தனையால் பலன் இல்லை. ஒரு முறை ஒரு கிராமவாசி மதீனாவில் உள்ள பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதார். இறைவா, என் மீதும் நபிகள் நாயகம் மீதும் மட்டும் கருணை புரிவாயாக. மேலும் எம் இருவரை தவிர வேறு எவர் மீதும் கருணை பொழியாதே என்று பிரார்த்தித்தார். இதனை கேட்டு நபிகள் நாயகம், இறைவனின் பரந்த கருணையை நீர் குறுகியதாக செய்துவிட்டீர் என்றார். எனவே தொழுகையின் போது பரந்த மனத்துடன் துஆ செய்யுங்கள்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம்எல். உங்களோடு நான் காற்றலையில் மதுரையில் இருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு இன்றைய சிந்தனை பகுதி நிகழ்ச்சியில் விவேகானந்தரின் வாக்குகள் சிலவற்றை பார்க்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் சுவாமி விவேகானந்தர் தமிழகத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவுகளிலிருந்து சில பகுதிகளை இங்கே நாம் தொகுத்து வழங்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த உலகத்தின் எல்லா கண்களும் ஆன்மீக உணவிற்காக இந்தியாவின் பக்கம் திரும்பியிருக்கின்றன. உலக மக்கள் அனைவருக்கும் இந்தியா ஆன்மீக உணவு தந்தாக வேண்டும். மனித குலத்திற்கு வேண்டிய மிகவும் சிறந்த கொள்கைகள் இங்கு இந்தியாவில் மட்டுமே இருக்கின்றன. ஒரு மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையாக இருந்தால் அன்றி கோயிலுக்கு செல்வதும் சிவபெருமானை வழிபடுவதும் பயனற்றவையாகும். உடலும் உள்ளமும் தூய்மையாக இருப்பவர்களின் பிரார்த்தனைகள் சிவபெருமானால் நிறைவேற்றப்படுகின்றன. யார் தூய்மையற்றவர்களாக இருந்து கொண்டு சமயத்தை பற்றி மற்றவர்களுக்கு போதிக்கிறார்களோ அவர்கள் இறுதியில் தோல்வி அடைவார்கள். கடவுள் மட்டுமே வாழ்கிறார், ஆன்மா மட்டுமே வாழ்கிறது, ஆன்மீகம் மட்டுமே வாழ்கிறது, அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நமது முன்னோர்களின் பிரபுகுலத்தவர்கள் நாட்டின் பாமர மக்களை தங்களின் காலின் கீழ் நசுக்கிக் கொண்டே வந்தார்கள். அதன் விளைவாக அந்த ஏழை மக்கள் திக்கற்றவர்களாகி கடைசியில் பாவம் தாங்களும் மனிதர்கள்தான் என்பதையே அநேகமாக மறந்துவிட்டனர். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சிறப்பு இயல்பு உண்டு. அதுவே அந்த நாட்டின் உயிர் மூச்சாவாகவும் உயிர் நாடியாகவும் விளங்கும். இந்தியாவை பொறுத்தவரையில் மதம்தான் அத்தகைய சிறப்பு இயல்பாக இருக்கிறது. இதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த சென்னை நகரத்திற்குள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கையில் ஒரு தடியோடும் கமண்டலத்தோடும் நுழைந்த அதே சன்னியாசியாகவே நான் இப்பொழுதும் வாழ்கிறேன். உருவ வழிபாட்டின் மூலம் மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்களை உங்களால் உண்டாக்க முடியுமானால் மேலும் ஆயிரக்கணக்கான உருவங்களை வணங்குவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான அனைத்தையும் ஆன்மா முழுவையும் அடைவதற்கு தேவையான எல்லா வழிகளும் முழுமையாக கருதிகளில்

உள்ளன. மன தூய்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் வழிபாடு பயனுள்ளதாகி லட்சியத்தை நோக்கி செல்லும். கல்வி என்பது மூளைக்குள் பல விஷயங்களை போட்டு திணித்து வைப்பது அல்ல. அப்படி திணிக்கப்படும் அந்த விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜீரணமாகாமல் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய, மனிதனை மனிதனாக்கக்கூடிய, நல்லொழுக்கத்தை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை கிரகித்து அவற்றை நாம் நம்முடையவர்களாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு 5 உயர்ந்த கருத்துக்களை கிரகித்துக் கொண்டு அவற்றை நீ உன்னுடைய வாழ்க்கையிலும் நடத்தையிலும் ஊடுருவி நிற்க செய்தால் ஒரு பெரிய நூல் நிலையம் முழுவதையும் மனப்பாடம் செய்திருப்பவனை விட நீயே அதிகம் கல்வி கற்றவன் ஆகிறாய். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். சமீபத்தில் தாய்லாந்து மன்னரின் நாயை கிண்டல் செய்ததாக தேச துரோக வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு 37 ஆண்டுகள் ஒருவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற வித்தியாசமான பல சட்டங்கள் சில நாடுகளில் நடைமுறைகளில் உள்ளன. அவற்றில் சிலவற்றை இப்பொழுது நாம் காண்போம். கனடாவில் சட்டவிரோத செயல்கள் சம்பந்தமான காட்சிகள், வசனங்கள் இடம்பெறும் காமிக்ஸ் புத்தகங்கள் தடை செய்யப்படும். சுவிட்சர்லாந்து நாட்டில் இரவு 10 மணிக்கு மேல் கழிவறைக்கு செல்ல தடை. பிரான்ஸ் நாட்டிற்கு பன்றிக்கு நெப்போலியன் என பெயர் சூட்டினால் குற்றமே. அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் விவாகரத்து பெற்ற பெண்கள் மற்றும் விதவைகள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஸ்கை டைவிங்கில் ஈடுபடுவது மிகப்பெரிய குற்றம். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் எலக்ட்ரீஷியன் அல்லாதவர்கள் குண்டு பல்பை மாற்றக்கூட குற்றம்தான். ஹவாய் நாட்டில் சூரியன் மறைந்ததற்கு பின் சத்தமாக பாடினால் வாயிலேயே குத்தி உள்ளே தள்ளி விடுவாராம். சாமோ தீவில் மனைவியின் பிறந்த நாளை கணவர் மறப்பது சட்டப்படி குற்றம். அமெரிக்காவில் யோவோ மாநிலத்தில் உள்ள வாட்வாம்பா நகரத்தில் பெண்களை பார்த்து ஆண்கள் கண்ணடிப்பது சட்டப்படி தவறு. தூசி விழுந்தா கூட வீட்டுக்கு வந்துதான் கண்ணை சுமிட்டணும். அமெரிக்காவின் ஆர்கன்சாஸ் மாநிலத்தில் கணவன் மனைவியை அடிக்க சட்டத்தில் இடம் இருக்கிறது, ஆனால் மாதம் ஒருமுறை மட்டும்தான் அடிக்க வாய்ப்பு வழங்கப்படுமா. பிலிப்பைன்ஸிலும் வாட்டிகனிலும் தம்பதிகள் பிரிந்து வாழ்வதே குற்றம். விவாகரத்து என்ற ஒன்று இந்த இரு நாடுகளிலும் கிடையவே கிடையாது. உள்ளாடை அணியாமல் வீட்டை விட்டு தாண்டினாலே தாய்லாந்தில் சட்டப்படி குற்றமாம். சிங்கப்பூரில் பபிள்கம் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் சைக்கிள் ஓட்டுவதற்கும் லைசன்ஸ் வேண்டும். இணைந்திருங்கள்.

நலம் காணும் நேரம். குழந்தைகள் கவன குறைபாட்டிற்கு தீர்வு என்ன? குழந்தைகள் சேட்டை செய்வது, சுட்டித்தனம் செய்வது, மேஜை நாற்காலி மேல் ஏறி தாவுவது, அங்கும் இங்கும் ஓடுவது போன்ற செயல்களை ஹைப்பர் ஆக்டிவிட்டி என்கிறோம். அதிக ஆற்றல், திறன், சக்தியுள்ள குழந்தைகள் இவ்வாறு நடப்பது இயல்புதான். இதை குறைபாடு என்று நாம் கருத வேண்டாம். இவ்வாறு உள்ள குழந்தைகளின் ஆர்வத்தை ஓவியம், இசை, நடனம், விளையாட்டு போன்ற பயிற்சிகளில் திசை திருப்புவதன் மூலம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி படிப்படியாக குறைந்துவிடும். ஏடிஹெச்டி, அதாவது கவன குறைபாடு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனை அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் என்கிறோம். அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் என்கிறோம். இவ்வகையான குழந்தைகளுக்கு கண்களை உற்று நோக்குதல், சொல்வதை கவனிக்கும் திறன் போன்றவை குறைவாக இருக்கும். இது போன்ற குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை பலமுறை எளிமையாக அவர்கள் ஆர்வத்தை தூண்டும் வகையில் கண்களை பார்த்து கொண்டே கூற வேண்டும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அன்புடனும் பொறுமையுடனும் அணுக வேண்டும். முந்தைய காலத்திலும் ஏடிஹெச்டி குறைபாடு இருந்தது. ஆனால் அப்பொழுது அது குறித்த விழிப்புணர்வு இன்றி கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டனர். அப்பொழுது இதற்கு இந்த பெயரும் கூட இல்லை. வாகனங்களை வேகமாக ஓட்டுவது, படபடவென பேசுவது, ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான முடிவுகள் எடுக்கும் திறன் இல்லாதது போன்ற செயல்பாடுகள் கொண்டோருக்கு சிறிய வயதில் இந்த குறைபாடு இருந்திருக்கும் என்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சில ஆண்டுகளுக்கு முன் விளையாட்டு மைதானங்கள், சிறுவர் பூங்காக்கள் அதிகம் இருந்தன. சிறுவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஓடியாடி வியர்வை சிந்த விளையாடினர். தாத்தா பாட்டியுடன் நேரத்தை இனிமையாக கழித்தனர். அது ஆரோக்கியமான குழந்தை வளர்ப்பு முறையாக இருந்தது. ஆனால் தற்போதைய குழந்தைகள் அடுக்குமாடு குடியிருப்புகளில் முடங்கி கிடக்கின்றனர். விளையாடும் நேரமும் குறைந்துவிட்டது. வீட்டு பயிற்சி, பள்ளிகளில் பயிலும் நேரம் அதிகரித்து விட்டது. வீடியோ கேம், தொலைக்காட்சி, கணினி, அலைபேசி போன்றவற்றில் குழந்தைகள் அதிக கவனம் செலுத்துகின்றனர். இதனால் குழந்தைகளுக்கு உடல் பருமனுடன் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே பெற்றோர் குழந்தைகளை நான்கு சுவர்களுக்குள் முடக்காமல் சுதந்திரமாக விளையாட அனுமதிக்க வேண்டும். அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி மனம் விட்டு நாம் பேச வேண்டும். பொழுதுபோக்கு இடங்களுக்கு அழைத்து சென்று மற்ற சிறுவர்களுடன் விளையாடும் வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு விருப்பமான துறைகளில் செயல்பட அனுமதிக்க வேண்டும். இதனால் குழந்தைகள் குறைபாடின்றி வளரும், நாமும் வளர்க்கலாம்.

ஆரோக்கிய உணவு. குதிரைவாலி பணியாரம். நார் சத்து மிகுந்த குதிரைவாலி அரிசியில் நாம் அன்றாட தேவைக்கான அவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அது இருதயத்திற்கு வலு சேர்க்கும். அதில் சுவையாக செய்யப்படுவதுதான் குதிரைவாலி பணியாரம். தேவையான பொருட்கள்: குதிரைவாலி அரிசி அரை கிண்ணம், திணை அரை கிண்ணம், உளுத்தம் பருப்பு கால் கிண்ணம், வெங்காயம் ஒன்று சிறியது, காய்ந்த மிளகாய் நான்கு, உப்பு எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், சுக்கு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு. செய்முறை: குதிரைவாலி அரிசி, திணை மற்றும் உளுத்தம் பருப்பு இவற்றை 4 மணி நேரம் ஊற வைத்த பின் இட்லி மாவு பதத்திற்கு அரைத்து கொண்டு அதை 4 மணி நேரம் புளிக்க விட வேண்டும். பிறகு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், காய்ந்த மிளகாய், சுக்கு இவற்றை போட்டு தாளிக்க வேண்டும். வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும் வேண்டும். அதோடு கேரட்டையும் துருவி போட்டு வதக்கி இவற்றை அரைத்து வைத்துள்ள மாவில் கலந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து பணியாரச் சட்டியில் மாவை ஊற்றி வேக வைத்து இறக்கினால் சூடான சுவையான குதிரைவாலி பணியாரம் தயார். இதனால் என்ன பயன்? குதிரைவாலியிலும் நிறைய கனிமச்சத்து உள்ளது, புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் உள்ளது, உடல் எடையை குறைக்கவும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கவும் ஆன்டி ஆக்சிடென்ட் எனாகவும் வேலை செய்கிறது. இதை நாம் ஒரு முறை சமைத்துத்தான் பார்க்கலாமே.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

நீங்கள் நலம்தானா, நாங்கள் நலமென்று கூறிக்கொண்டு காட்டலையில் வந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வாரத்தில் ஒரு நாள் மலரும் இந்த வார நேரம் இன்று மலர இருக்கின்றது. இந்த வாரத்துக்கான நேயர் யாராக இருக்கலாம் என்பதுதானே உங்கள் எண்ணம்?

அந்த நேயர் வேறு யாரும் அல்ல, எங்கள் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவை நாளாந்தம் நிகழும் வேளையிலே ஒவ்வொரு நிகழிலும் தவறாமல் வந்து பங்கு பெற்றும் அன்பு உறவுகளும், அவர்கள் விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம் பகுதியிலே தினமும் பாடல்களை எழுதி கேட்டு மகளும் அன்பு உறவுகளாக இருப்பவர்களுள் ஒருவர் தான. அவர் யாராக இருக்கும்? உங்களுக்கு தெரிந்தவராகத்தான் இருக்கும் அன்பு உறவுகளே.

கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து தங்கள் பாடல்களை தொடர்ந்து தினமும் கேட்டு மகளும் அன்பு உறவுகள் தந்த பாடல்கள் பதிவிலே இருக்கின்றன. அவற்றுக்குள்ளே ஒரு 10 பாடலை தெரிந்து இந்த வார நேயராக ஒருவரை தெரிந்து அவருக்கு மேன்மைப்படுத்தி அவருக்கான பாடல்களை கொடுத்து மகள வைப்பது வழக்கம். வாரத்திலே ஒரு நாள் ஒவ்வொரு வரும் இந்த பாட்டும் பதமும் நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் வருவீர்கள் என்பது திண்ணம்.

இந்த வார நேயராக திகழ்பவர் தன்னுடைய மனதுக்கு விருப்பமான பாடல்களை, ஆயிரக்கணக்கான பாடல்களை கேட்டிருக்கின்றார். அவர் ஒரு நிகழ்விலே ஒரு பாடலை தான் கேட்டிருப்பார். அவை தொடர்ந்து கேட்டு கொண்டு வரும் பொழுது பல பாடல்களாக இருந்த வேளையிலே அத்தனை பாடல்களும் அவர் மனதுக்கு விருப்பமான பாடலாகத்தானே இருக்கும். அந்த வகையிலே எந்த பாடலை கொடுத்தாலும் அவர் கேட்ட பாடல்களுள் அவருக்கு அது திருப்தியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணத்தோடு இன்று முன்றியல் தமிழ் வானொலி ஒரு நேயரை தெரிவு செய்து அவர் தந்த பாடல்களுள் 10 பாடல்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது.

எங்களுடைய நேயர்கள் அனைவரும் சிறப்பான பாடல்களை சிரமமின்றி தந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய வகையில் அற்புதமாக ஒளிபரப்பு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தொடர்ந்து வந்து தன்னுடைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தவர்களுள் இவரும் ஒருவர்.

பேரொளி நிகழ்வுகளிலே தவறாது வந்து தன்னை அறிமுகப்படுத்தி தனக்கு விருப்பமானதை கூறுவதற்கு அவர் மொழி தட்டுப்பாடாக இருக்கும் தமிழ் மொழி. இருப்பினும் அவருக்கு நன்றாக புரியும். முடிந்த வகை தன்னால் முடிந்தவரை அந்த மொழியை எங்களோடு உபயோகித்துக் கொள்ளும் ஒரு அன்பு உறவு.

யாராக இருக்கலாம் என்று சிந்தனைக்கு தட்டுப்படுகின்றதா? தன்னுடைய நேரொளி நிகழ்விலே அவர் வந்து பேசும் பொழுது எந்த விதமான கவலையும் தெரியாது, மகிழ்வாகத்தான் இருப்பார். அப்பா என்று என்னை அழைத்து கொள்ளக்கூடிய அன்பு மகள். இன்று காற்றலைக்கு வர இருப்பவர் ஒரு மகள் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, அதனால் பெண் குரலாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா?

அவர் தான் மட்டும் அல்ல, ஆனால் அவர் தனியே வருவதல்ல, தன் கணவர் வந்தால் பின்னாலே வரக்கூடியவர்கள். அநேகமாக அவருடைய கருத்துக்கள் கணவன் மனைவியில் ஒத்த கருத்தோடு சென்றாலும் அந்த பாட்டு சவாரியில் மட்டும் வித்தியாசமாகவும் தெரிந்து கொள்ளும். எனக்கு அவருக்கு வேறு விருப்பம், அவவுக்கு வேறு விருப்பமாக இருக்கலாம். அவ கேட்கும் பாடல்கள் அநேகமாக கணவனுக்கும் நல்ல விருப்பமாகத்தான் இருக்கும். கணவனுடைய உந்துதலோடு தான் கேட்பது போன்றும் நாங்கள் கருதி கொள்வது உண்டு. இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நிகழ்ந்து கொண்டிருப்பது. இந்த வாரத்துக்கான நேயர்கிட்ட பாடலை கேட்கும் ஆவலான ஒரு நிகழ்வு.

அநேகமான வேளைகளே அவர் விடுமுறை விருப்பம் நேர் விருப்பத்து பாடல்களை கேட்கும் வேளையில் தனக்கு மட்டுமல்லாமல் தன் தந்தை தாய் பேர குழந்தைகளை முனைத்துக் கொள்வது வழக்கம்.

எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்து கொள்ள இருக்கும் பல உறவுகளுள் மிகவும் குடும்ப பாங்கான மகிழ்வான சிறப்பான ஒரு நேயர் என்று வருகின்றார். அவர்தான் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள்.

அன்பு மகளே அனுஷியா, உங்களை மொன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வார நேயர் நிகழ்விலே தேர்வு செய்து உங்கள் பாடல்களை ஒலிபரப்புவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இன்று நீங்கள் எத்தனை பாடல்களை என்னிடம் தந்திருக்கின்றீர்கள்? உங்களுக்கு என்ன கணக்கு தெரியாத எங்கள் பதிவிலே நிறைய இருக்கின்றது. அவற்றுக்குள்ளே ஒரு 10 பாடலை தெரிவு செய்து இன்று ஒலிபரப்ப இருக்கின்றேன். இந்த பாடல்கள் அத்தனையும் உங்களை மகிழ்விக்கும், எங்களையும் மகிழ்விக்கும் என்று எண்ணிக்கொண்டு முதலாவது பாடலை தர இருக்கின்றேன். அனுஷியாகப்படி நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கான பாடல் ஒன்று தர இருக்கின்றேன். இந்த பாடல் மிகவும் ஒரு பழைய திரைப்படத்து பாடல். நீங்கள் பழைய திரைப்படத்து பாடலை விரும்புவது உண்டு, அதே நேரத்தில் இடைக்கால பாடல்களை நீங்கள் கேட்பது உண்டு. அந்த வகையில் இது முதலாவது பாடலாக உங்களுக்கு தர வேண்டும். நல்ல பதத்தோடு வரும் ஒரு பாடல், தேன் வேண்டுமா இல்லை நான் வேண்டுமா என்று கேட்கும் ஒரு அற்புதமான பாடல். பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அம்மா அவர்களின் குரலே மெல்லிசை மன்னர்கள் இருவருண்டு இசையமைப்பிலே வந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயாவும் டி கே ராமமூர்த்தி ஐயாவோடு இரட்டையர்கள் என்று கூறக்கூடிய இசையமைப்பிலே அன்று 1959 இந்த வெள்ளித்திரைக்கு வந்திருக்கின்றது இந்த திரைப்படம், தலை கொடுத்தான் தம்பி என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தின் பெயரை கேட்கும் பொழுது எங்களை அறியாத ஒரு பாசம் ஏற்படுகிறது. அண்ணன் தம்பி பாசங்கள், உறவுகள் என்றால் என்ன என்று தெரிய வருகின்றது. அந்த வகையில் முதலாவது பாடலை இப்பொழுது நான் காற்றலையில் கலந்துபட இருக்கின்றேன். தேன் வேண்டுமா இல்லை நான் வேண்டுமா

தமிழ் மொழி உங்களால் பேசுவதற்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். சில விளைகளே சில விடயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் நீங்கள் கட்டிக்காரியாக பல சந்தர்ப்பங்களில் எங்களோடு இணைந்து வரும் வேளையில் நாங்கள் உங்களை அவதானித்திருக்கின்றோம். புதையல், பொக்கிஷம் போன்ற நிகழ்வுகளில் சில கருத்துக்கள், சில சொற்களுக்கு பதங்களை திடீரென்று கூறிவிடுவீர்கள். கட்டிக்காரி அந்த வகையில் நாங்கள் இன்னும் ஒரு பாடல், இப்பொழுது கேட்ட பாடலை விட இன்னும் ஒரு 4 வருடங்கள் முந்தி போவோம். 1955 திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல், பிரபல பின்னணி பாடகர் ஏ.எம். ராஜா ஐயா அவர்களோடு இசையரசி பி. சுசீலா அம்மாவும் பாடிய ஒரு பாடல், மிஸ்ஸி அம்மா என்ற திரைப்படுத்த பாடலை நீங்கள் தெரிவு செய்து எங்களோடு இணைந்து கேட்டு மகிழ்ந்திருக்கின்றீர்கள். பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் என்று ஆரம்பிக்கும் ஒரு அற்புதமான பாடல்.

நால்வகைக குணமும் கொண்ட எங்குல பெண்களின் பெருமைகளையும் வாழ்க்கை தத்துவங்களையும் பரிமாணங்களையும் எடுத்து கூறும் வகையிலே வரும் பாடல்கள் அநேகமான கருத்தாளமுள்ள அன்று வந்த பாடல்கள். அந்த பாடல்களை கேட்பதில் நீங்களும் உங்கள் கணவரும் மிகவும் விருப்பத்துக்குரியவர் என்று தெரியும். இருப்பினும் நீங்களும் சற்று ஆழமாக எங்கள் கலாச்சார எங்கள் பண்பாட்டு விழுமியங்களை கடைபிடிப்பு வருபவர் என்று திரும்ப வேளையிலே ஒரு பாடலை கேட்டு மகள விரும்பி இருக்கின்றீர்கள். 1959 வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படமும். பிரபல பின்னணி பாடகி எம் எல் வசந்தகுமாரி அம்மா அவர்களோடு சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடலாக இருக்கின்றது, வண்ண கிளி என்ற திரைப்படத்து பாடல். பாடல் ஞாபகம் இருக்கின்றதா? நீங்கள் கேட்டது அது வேறு எதுவும் இல்லை, சித்தாடை கட்டிக்கட்டு என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடலை நீங்கள் கேட்டு எங்களை எல்லாம் கிளகிழப்படையே வைத்திருக்கின்றீர்கள். இந்த பாடல்களோ இப்படிப்பட்ட பாடலான்று நாங்கள் எண்ணக்கூடிய வகையிலே சித்தாடை கட்டிக்கட்டு சிங்காரம் பண்ணிக்கட்டு அந்த பாடலை கேட்போமா? அற்புதமான வரிகள்.

0: சிங்கம் போல வீரம் உள்ளவனாம்,
1: அந்த காரன் கொஞ்சம் கோவியாம்,
0: அந்த முந்தாஸ் காரன் கொஞ்சம் கோவியாம், ஆனாலும் பெண்ணா அவன் அஞ்சு கெஞ்சி நிற்பான்.
1: முத்தாத அரம்பெடுத்து

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வார நேயர் நிகழ்ச்சி இந்த வார நேயராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள். அவர்களுக்காக அடுத்து ஒரு பாடல், மிகவும் தத்துவமான ஒரு பாடல். இந்த பாடல் வெளிவந்த திரைப்படம் எது? இந்த திரைப்படம் 1975 படமாக்கப்பட்டு டி ஆர் பாப்பா அவர்களினால் இசையமைக்கப்பட்டது என்றும், அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடிய பாடலாக தெரியப்படுகின்றது. ஆனால் இந்த திரைப்படம் வெளிவந்ததாக தெரியவில்லை. அதனால் அநேகமாக இந்த பாடல்கள் கேட்டும் இருக்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். அந்த பாடல் வேறு ஒன்றுமில்லை, மிகவும் தத்துவமான ஒரு பாடல். அனுஷியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதுதான் அந்த பாடல், கண்ணிரண்டு பெற்றவர்க்கே என்ற பாடல் தான் அந்த பாடல். மிகவும் சிரமப்பட்டு அந்த பாடல் நான் நீண்ட நாட்களுக்கு பின்பு தான் அந்த பாடலை ஒளிபரப்பி எனக்கு ஞாபகம் இருக்கு. தேடி கண்டுபிடித்து என்னிடம் கிடைக்காத தளங்கள் வேறு தளங்களை தேடி எடுத்து பாரத நாட்டில் தமிழ்நாட்டில் கூட எங்களுடைய உறவினர்களிடம் சிலரிடம் பெற்றிருக்கின்றேன். அந்த பாட்டு இதோ வருகின்றது, கேட்போம். கண்ணிரண்டு பெற்றவர்க்கே. கண்ணிர

மொழியில் தமிழ் வானொலியின் அடுத்த பாடலாக இந்த வார நேரத்திலே ஒழிய இருக்கும் பாடல், அந்த பாடல் 1953 வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படம். பாருங்கள், எந்தெந்த ஆண்டு படங்களை எல்லாம் தேடி எடுத்து அந்த ரசனை உங்களுக்கு அழியாமல் இருக்க வேண்டும், அதிலே வெறும் தமிழை விளங்கிக் கொள்ளுகிறீர்கள். அற்புதமான தமிழ் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு விடுமியங்களை வெளிப்படுத்தும் பாடல்களாக தான் வருகின்றது. ஒவ்வொரு கருத்துக்களும் அதிலே வரும் பாடல்கள் மிகவும் மிகவும் சிறந்த கருத்துக்கள். பழைய பாடல்களை கேட்டு மகிழ்வது உங்கள் கணவருக்குத்தான் அலாதி ஆனந்தம் என்று எண்ணிய வேளையில் உங்களுக்கும் விருப்பம் உண்டு என்பதை காட்டியிருக்கின்றீர்கள். அந்த பாடல் எம் ராஜா ஐயா அவர்களும் ஜிக்கி அம்மாவும் பாடிய பாடலாக வருகின்றது. அன்பு என்ற திரைப்படுத்து பாடல் ஞாபகம் இருக்கின்றதா? அந்த பாடல் என்ன என்ன இன்பமே என்று கூறும் ஒரு பாடல் தான். இப்பொழுது அந்த பாடல் ஒலிக்கின்றது, கேட்போம் என்பு உறவுகளே.

இன்று முரியல் தமிழ் வானொலியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடல்களை ஆண்டு கணக்காக எங்களோடு ஒன்றன்பின் ஒன்றாக தினமும் கேட்டு மகிழ்ந்தவர்களுள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா அவர்கள் இன்று தெரிவாகி அவர்கள் விரும்பிய பாடல்கள் பல. அவற்றிலே 10 பாடல்களை தெரிவித்து இன்று ஒலிபரப்பி அவரை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த பாடல் தர இருக்கின்றேன். அந்த பாடல் சற்று பின்னோக்கி வருகின்றார். 1971 வெள்ளித்திரைக்கு வந்த ஒரு திரைப்படம், ஒரு சிறந்த திரைப்படம். பல நாட்களாக வெள்ளித்திரையில் காட்சி கொடுத்து பல திரையரங்குகளில் முழு நேர காட்சிகளாக, அரங்கு நிறைந்த காட்சிகளாக வந்த ஒரு திரைப்படம் காவிய தலைவி என்ற ஒரு சரித்திர சம்பந்தம் என்று கூற முடியாது, சரித்திரம் படைத்த திரைப்படம். அந்த திரைப்படம் 1970 வந்த வேளையிலே அந்த பாடல் ஒலித்திருக்கின்றது. ஒரு பாடல், அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு எல்லாரும் ஈஸ்வரியமாக இணைந்து பாடிய ஒரு பாடல். இப்படியான பாடல்களையும் நீங்கள் கேட்டுத்தான் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு அந்த பாடல், எந்த பாடல் ஞாபகம் இருக்கின்றதா? இதுதான் அந்த பாடல். அனுஷியா உங்களுக்காக.

இப்படியான பாடல்களை கேட்கும் வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை 1971 வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படம், அந்த பாடலையும் பாடும் நிலா எஸ் பி பாலர்புணியம் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசிலா அம்மாவும் தான் அணிந்து பாடியிருக்கின்றார்கள் என்ற விவரம் தெரிகின்றது. அந்த பாடல் 4 சுவர்கள் என்ற திரைப்படத்தில் நீங்கள் தெரிந்து செய்து கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடல் என்ன பாடல்? நினைத்தால் நான் சென்று என்று கூறும் வரிகளை கொண்ட முதல் வரி. அடுத்து சரணங்களையும் தொடர்ந்து தருகின்றது. கேட்போம் பாடலை இப்பொழுது இந்த வார நேயர் விருப்பத்திற்காக.

மாறி மாறி பாடல்களை, கருத்தாளம் உள்ள பாடல்களை நீங்கள் கேட்டவர்களே வரணும் வரணும் மகாராணி என்ற ஒரு பாடலையும் கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடல் கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் 1966 வெள்ளித்திரைக்கு வந்திருக்கின்றது. அந்த பாடலை இசை அரசரும் இசை அரசியும் பாடியிருக்கின்றார்கள் என்ற விவரத்தையும் பெறக்கூடியதாக இருந்த வேளையிலே ஒலிக்கின்றது அனுஷ்யா கிருஷ்ணன் உங்களுக்காக வரணும் வரணும் மகாராணி.

இதயத்தை மகிழக்கும் சிந்தனைக்கு உகந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் தந்து மகிழ வைத்துக் கொண்டிருந்தீர்கள், மகிழ்ந்தீர்கள். ஆண்டுகள் பல எனக்கு தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொண்டிருந்து அநேக பாடலை தந்த ஒரு நேயர் நீங்கள். விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம் மட்டுமல்ல, ஏனைய நிகழ்வுகளிலும் நேரொலி நிகழ்வென்றால் ஓடி வந்து விடுவீர்கள். உங்களை காணவில்லையே என்று பார்க்கும்போது முதலில் வந்திருப்பீர்கள். அற்புதமான பாடல்களை நீங்களெல்லாம் தந்த வழியில் எனக்கு விருப்பமான ஒரு பாடலும் இருக்கின்றது. உலகத்தில் அழியாத ஒரு காவிய பாடலான ஒரு பாடலும் இருக்கின்றது. அந்த பாடல் மிக மிக இனிமையான ஒரு பாடல். அந்த காட்சியோடு பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுதும் இனிமையாக இருக்கும். அது புராண இதிகாச சம்பவங்களை எடுத்து கூறும் பாடலாக வரும். அந்த பாடல் இலக்கிய சுவை கொண்ட ஒரு பாடல். இவ்வளவு தூரம் தமிழ் ஆர்வமும் தமிழ் அறிவும் தமிழ் இவ்வளவு விருப்பம்

0: ஜெயமாலா.
1: தேவி,
2: கானகத்தை விட்டு கன்னிமாரத்தை அடுத்து கடுந்தாவும் புரியும் பக்தனே, நீ வேண்டும் வரம் யாதோ?
1: வரமளிக்க வந்த திருபுர சுந்தரி, நான் விரும்பியதை கேட்டால் தடையின்றி தருவீரா?
2: கேள், எது வேண்டுமானாலும் கேள்.

கொஞ்சம் கீழ்நோக்கி பின்னோக்கி வந்து கொண்டிருந்தால் 1982 பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் இறுதி பாடலாக வர இருக்கின்றது. இன்றைய இந்த வார நேயர் நிகழ்விலே கடந்த 9 பாடலை கேட்ட எங்களுக்கு 10வது பாடலை கேட்கும் பொழுது உங்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டது, நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று தெரிய முடியும். அன்பு மகளே, அனுஷியா கிருஷ்ணன் உங்களுக்காக வரும் பாடல் ஊரும் உறவும் என்ற திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல் ஞாபகம் இருக்கின்றதா? என்ன பாடலாக இருக்கும்? எதையோ நினைச்சேன் வரும் ஒரு பாடல். இனிமையான அந்த பாடலையும் தந்து உங்கள் இந்த வார நேயர் நேரத்தை அழகுபடுத்தி செல்கின்றீர்கள். தருகின்றேன் அந்த பாடலையும், காது கொடுப்போம் அன்பு உறவுகளே.

0: சுமாரு கஸ்மாலும் சொன்னானே கேட்கணும், சொச்சத்தை குடிச்சுட்டு சொர்க்கத்தை பார்க்கணும். அடி வள்ளி நூறு மில்லி இன்னும் பாடணும், அந்த சொர்க்கம் எந்த பக்கம் அதை பார்க்கணும்.
1: வாயாய மாப்பிள்ளை.

வார நிகழ்விலே எனது பாடலும் வருமா அப்பா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த உங்களுக்கு உங்களை நோக்கி இந்த பாடல் செல்லும் வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி ஒரு மணி நேரத்தில் ஒரு 10 பாடலை உங்களுக்காக ஒதுக்கி தொடர்ந்து தந்து எங்களையும் மகிழ்வித்து உங்களையும் மகிழ்வித்து இருக்கின்றது. நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்கு மகிழ்வை ஊட்டி இருக்கும் என்ற எண்ணத்தோடு அன்பு மகள் என்று நான் அடிக்கடி அழைப்பதுண்டு உங்களை. அதே போன்றுதான் நாங்கள் இருக்கின்றோம். என்றும் எங்கள் வானொலியோடு நீங்கள் இணைந்திருக்கவனும் எங்களுக்கு வானொலிக்கு ஒரு சிறந்த நேயராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று நான் கருத்தில் கொண்டு எங்கள் அன்பு உறவுகள் அத்தனை பேரோடும் உங்களுக்கு நல்வாழ்த்து கூறுகிறோம். நீண்ட வாழ்வும் நிறைந்த ஆயுளும் நிறைந்த செல்வமும் சகல சௌபாக்கியமும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்றும் எங்கள் வானொலியோடு என்றும் நாங்கள் இணைந்து ஒற்றுமையாக இருப்போம் என்றும் கூறிக்கொண்டு உங்கள் இந்த வார நிகழ்வை அலங்கரித்தமைக்கு நன்றியும் கூறி உங்களுக்கு வாழ்த்தும் கூறி விடை கொடுக்கின்றோம். நாங்களும் விடை பெற்றுக் கொள்கின்றேன். இந்த வார நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். இந்த வார நிகழ்வை இனிமையாக நிகழ்த்த பாடல்களை எல்லாம் அனுப்பி வைத்த அன்பு உறவுகளை உங்களுக்கான நேரம் இந்த வார நேரம் காத்து கொண்டிருக்கின்றது, வாரம் வாரம் வந்து கொண்டிருக்கும் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் நல்ல உறவுகளே. வாழ்வோம் வளமாக.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். காற்றோடு காற்றாக கலந்து வந்து கனிவோடு வணக்கம் கூறி உங்களிடம் நலம் நாடி நலம் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இப்பொழுது முதல் காற்றலையில் நீங்கள் கேட்டு மகளை இருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் கனடா கலையகத்திலிருந்து சிந்தனை செல்வனின் காற்றோடு கதையும் காணமும். காற்றோடு கதையும் காணமும்

ஓயாத கண்ணீரில் ஊதாத புல்லாங்குழல். ஓயாத கண்ணீரில் ஊதாத புல்லாங்குழல். ஆக்கமும் குரல் வடிவமும் சிந்தனை செல்வன். தயாரிப்பு முனியல் தமிழ் வானொலி.

0: கனடாவில் மொன்றியலில் உள்ள ஒரு பிரதான பொது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் பிரதம தாதியாக கடமையாற்றும் ராதா கடமை உணர்வு உள்ளவள் என்றாலும் அது தனது சேவை என எண்ணி முழு மனத்துடன் கர்மம் ஆற்றுவதில் அவளுக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. அதில் அவள் பெறும் மன நிம்மதிக்காக இறைவனுக்கு என்றும் நன்றி கூற தவறுவதில்லை. வளமை போல இன்றும் தனது இரவு நேர கடமைக்காக உபகரணங்களுடன் உணவுகளையும் தயார்படுத்துவதில் மட்டுமல்லாமல் கையடக்கத்துக்கு உள்ள ஒரு சிறிய வானொலி பெட்டியையும் காதுகளில் பொருத்தும் ஒலி வாங்கியையும் எடுத்துக்கொள்ள மறக்கவில்லை அவள். அவள் விரும்பிய நேரங்களிலும் கிடைக்கும் ஓய்வு நேரங்களிலும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தவழ்ந்து வரும் கருத்தாளம் உள்ள பாடல்களை கேட்க தவறுவதில்லை. அதில் வரும் பாடல்கள் எல்லாம் அவளது வாழ்க்கை பயணத்தின் சுவடுகளை நினைவுக்கு கொண்டு வருவது மட்டுமல்லாமல் அவளது எண்ணங்களை சிறகடிக்க செய்து விடும். அதில் தான் என்ன சுகம், என்ன சுகம்! ஆனாலும் விடை காண முடியாத பல கேள்விகள் அவளை நெருடிக்கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. வாகனத்தில் செல்வதானால் 5 நிமிடங்களில் அடையக்கூடிய தூரத்தில் தான் அமைந்துள்ளது அந்த வைத்தியசாலை. இருப்பினும் அவள் இந்த இடை தூரத்தை கூட அந்த சிறிய வானொலியின் என் விருப்பம் நிகழ்ச்சியுடன் தான் சென்றடைவாள். கேட்டுக்கொண்டு ராதா வீட்டை விட்டு கிளம்பியவள் தன்னது வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் காதுகளில் பொருத்தும் ஒளி வாங்கியை பூட்டிவிட்டு வானொலியையும் இயக்கிவிட்டாள்.
1: இந்த பிரிவு உபச்சார கூட்டம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளாக, நாளைய உலகில் நீங்கள் அனைவரும் மேதைகளாக திகழ்ந்து படித்த இந்த கல்லூரிக்கு இந்த பெற்றோருக்கும் நல்ல பெயரை தேடி கொடுக்க வேண்டும். இப்பொழுது மாணவ மணிகளான குமாரும் கமலாவும் இறுதியாக பிரிவு பாடலை பாடுவார்கள்.

பாடல் முடிந்துவிட்டது. ஆனால் ராதா மட்டும் பழைய நினைவுகள் மெல்ல துளிர்விட வாகன தரிப்பிடத்திலேயே நிறுத்திய வாகனத்துள் சாய்ந்து விட்டாள். அந்த இனிய நாட்களை அசை போட்டும் கொண்டாள். ஆமாம், ஈழவளத்திரு நாட்டு தன் பாடசாலை வாழ்விலும் கல்லூரி உயர்கல்வி சர்வகலாசாலையிலும் கூடவே இருந்த தன் தோழியர் தோழர்களை நினைவு கூர்ந்தாள். இவர்களையெல்லாம் அப்பப்போ நினைத்தாலும் அல்லும் பகலும் எண்ண கனவுகளுடன் தன் இதயத்தில் குடியிருக்கும் முகிலனை மட்டும் நினைக்காத நேரமில்லை, நீங்காத நினைவில் நிறுத்தியே வைத்திருந்த அழுதியத்தில். தாரா தாரா, தன்னை உரிமையுடனும் செல்லமாகவும் காதலாகவும் அழைக்கும் அந்த குரலுக்கு உரியவனான முகிலனின் குரல் மட்டும் அவள் காதலில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தோழியர்கள் முன்னால் ராதா என்று அழைக்கும் முகிலன் தனிமையில் மட்டும் அவளை தாரா என்று அழைத்துக் கொள்வான். அவன் தாரா என்று அழைக்கும் போதெல்லாம் அவனை பற்றி பெருமையாகவும் பாசமாகவும் உணர்வுகள் பெருக்கெடுத்தே பாயும் என்றால் அது உண்மையானதே. அப்படி அழைப்பதில் அவனுக்கு என்ன இன்பம் ஏன் இல்லை? தாய் தந்தையர்கள் சமய சம்பிரதாயங்கள் பார்த்து சூடிய ராதா என்னும் பெயரை, அந்த அழகான பெயரை முகிலன் எழுத்துக்களை மாற்றி தாரா என்று அழைக்கும் போது அவள் மீது அவனுக்கு இருக்கும் காதலை அளவு கடந்த உரிமையாக அவன் எண்ணிக்கொண்டதில் சந்தேகமே இல்லையெனலாம். ராதா என்பதை பின்னிருந்து முன்னாக படித்தால் தாரா என்றே வரும். தாரா போன்றே அவளும் கண்ணுக்கு குளிர்மையான சொக்கு உடல் நடை அத்தனையும் அமைந்திருந்த ராதா எனக்கென பிறந்த தாரா என்று அவன் எண்ணியதில் வியப்பேதும் இல்லை எனலாம். சுருள் விழுந்த தலைமுடி, கண்ண மீசை, பழுப்பான மேனி, முழு நீள கைவிட்டு கழுத்து நிலை கழுத்து பட்டி அதாவது சாய் கட்டி கருப்பு நிற முழு காச்சட்டையை உடுத்தி கம்பீரமாக நடந்து வந்தால் கலாசாலையில் எல்லோரும் திரும்பி அவன் கம்பீரம், குணம், இனிய மனம், அறிவுத்திறன் யாவும் பெருமைப்பட வைக்கும். முகிலனை பற்றி

அவளின் சர்வகலாசாலை முடிந்து பட்ட படிப்பெல்லாம் தெளிந்து எழுதி தேர்வாகிய வேளையிலே அனைவரும் தங்களுக்குரிய பட்டங்களை பெற்றதோடு கிடைத்த பட்டயங்களுடன் தங்கள் தங்கள் ஊருக்கு செல்ல வேண்டும். மத்திய மாகாணமான கொழும்பு பெருமாநகரிலே பல்கலைக்கழக முடிப்பை முடித்துவிட்டு அங்கிருந்து எல்லோரையும் ஏற்றிச் செல்லும் அந்த புகையிருத நிலையத்திற்கு நடக்கின்றார்கள். அவரவரும் தனித்தனியாக வந்து தங்கள் தங்கள் பிரயாண சீட்டுக்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என்ற திசை நோக்கி செல்லும் புகை வண்டியை எதிர்பார்த்து மேடையிலே கூட்டம் கூட்டமாக நின்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்திலே சற்று அந்த பசுமையான நினைவுகளையும் அந்த பிரியா விடையையும் அங்கு நடந்த சம்பவங்களையும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து செல்கின்றோமே என்ற கவலை, எங்களுக்கு பட்டம் கிடைத்து விட்டதே, இனி எங்கள் பஞ்சம் தீர்ந்து விட்டது, நாங்கள் எங்களுக்கு வேண்டிய துறையிலே எங்களுக்கு ஏற்ற கடமைகளை ஆற்றலாம், குடும்பங்களை பார்க்கலாம், பாதுகாக்கலாம் என்ற நல்ல நினைவுகளோடு பசுமையான நினைவுகளாகவே அவை இருந்தது. சற்று நிதானத்துக்கு வந்துவிட்டாள். சற்று நிதானத்துக்கு வந்து தன் கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு காரை விட்டு இறங்கி வைத்தியசாலையின் அவசர நோயாளர் பராமரிப்பு சாலையை நோக்கி நடக்க தொடங்கினாள். ஆம், அன்று அவளுக்கு அவசர சிகிச்சை நோயாளிகள் பிரிவில் தான் கடமை. நேரடி கொண்டிருக்கும் முகிலனின் நினைவுகள் நெஞ்சத்தில் பசுமையாக இருந்தாலும் இதயம் இறுகிக் கொண்டே வந்தது. கடமையில் ஈடுபட இன்னும் 15 நிமிடங்கள் இருந்தன. இது அவளின் நல்ல பழக்கங்களுள் ஒன்று, எந்த விடயத்திலும் சற்று முன்னரே சென்று விடுவது. அந்த 15 நிமிடங்கள் மீண்டும் பின்னோக்கி அசை போடு ஆரம்பித்து விட்டது. அவள் இதய சிறகு பறக்கின்றது பின்னோக்கி. தாரா, இன்று என் பிரயாணத்தை முழுமையாக உன்னோடுதான் கழிக்கப் போகின்றேன். அதாவது என்னுடைய இறங்குதுறை காங்கேசன் துறை மட்டும் வரப்போகின்றேன் என்று கோட்டை புகையிருந்த நிலையத்தில் வைத்து குலைவுடன் கூறினான் முகிலன். என்ன இது புது பழக்கம்? நீங்கள் பொல்காவிலை சந்தியில் மட்டும்தானே எனது புகை வண்டியில் பெற முடியும். அங்கிருந்து வண்டி மாற வேண்டும். நீங்கள் கிழக்கு நோக்கி போக வேண்டும், நான் வடக்கு நோக்கி போக வேண்டும். அதற்குள் ஏன் இந்த திடீர் மாற்றம்? அப்படி கேட்டாலே அன்றி அவளின் முழு மனதும் முகிலன் கூட வந்தால் என்ற ஆதங்கத்தில் தான் இருந்தது. இல்லை தாரா, இன்று எங்கள் நாடு இருக்கும் நிலையில் பொல்காவலை பிரியும் வண்டிகள் ஊர் போய் சேருமா இல்லையா என்று திரும்புமா என்று தெரியவில்லை. அதனால் நான் உன்னோடு கூட வர எண்ணுகின்றேன் என்று பதில் எதிர்பாராமல் கூறிவிட்டான். அத்தோடு என்று கூறிக்கொள்ளலாம், அதற்காக நீங்கள் மட்டும் என்னுடன் வந்தால் என்றபடியே தன் கருவுளிகளை மேலே உயர்த்தி கால் வீரர்களால் நிலத்தில் கோலமிட்டாள் ராதா. அது மட்டுமல்லாமல் மேலே உயர்த்திய கருவுளிகளை இருபுறமும் உருள விட்டாள். ஆனால் முகினலால் தன் இதயத்தில் இருப்பதை வார்த்தைகளால் கூற முடியாமல் தடுமாறி நிற்கின்றான். இது எண்ண சிறகுகளாக பின்னோக்கி செல்கின்றது அவள் மனத்திரையில். அவளின் கைகளை பற்றி தன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான காதலை தெரிவிக்கலாம் என்றாலோ, தாங்கள் நிற்கும் இடம் புகையிருத நிலையம், ஜன நெருக்கம் அதிகமாயிருக்கின்றது, இது உகந்த இடம் அல்ல என்று அந்த பண்பான இதயம் அவனுக்கு தடை போடுகின்றது. உதடுகள் மட்டும் அவளை தாரா தாரா என்று தடுமாற்றத்துடன் உச்சரிக்கும் போது, முகிலன், இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றது தானே, அதுவரைக்கும் பேசலாமே, ஏன் தடுமாற்றம், பேசுங்கள் என்று அமைதியாக கலைத்தாள் அந்த அமைதியே ராதா. ஆனால் மனமோ தான் எப்படி சொல்வது என்று தவித்த அவளுக்கு இருவர் மனதிலும் ஒருவரை பற்றி ஓரிய ஒரு எண்ணம்
ஒருவரோடு ஒருவர் இணைந்து செல்ல வேண்டும் என்ற காதல் உணர்வு இருந்தது, அதை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கின்றார்கள். பின்பு தன்னை ஒருவாறு சமாளித்துக் கொண்ட முகிலன் முகத்தில் முன்னால் வந்திருந்த முகத்தை பார்த்து சற்றும் உணர்வில்லாதவனாக தடுமாறி தன் உதடுகள் காய்ந்து ஈரம் காய்ந்து போக தன் உதட்டினை நாக்கினால் ஈரமாக்கி நினைத்தபடி தாரா தாரா என்று மீண்டும் கூற வந்ததை கூறாமல் விழித்தான். ஆனால் ராதாவோ விடவில்லை. துருதுருத்த விழியுடனும் தாகத்தினால் நாக்கின் ஈரை பசை காயம் அவளுக்கும் என்ன முகிலன் கம் ஆன் என்று கண்கள் படபடக்க கேட்டாள். கேட்டு முடிவதற்குள் முகிலன் சடுதியாக தைரியத்துடன் ஐ லவ் யூ தாரா, ஐ லவ் யூ என்று மிகவும் விரகத்துடன் கூறிவிட்டான். கண்கள் துடிதுடிக்க கைகள் படபடக்க ராதா தன் சேலை முந்தானியை எடுத்து தன் கழுத்து வரை மூடியவாறே முகிலனை முழுதாக விழுங்குவது போல தன் கண்களை அகல விரித்து மௌனமாகினாள். அவளின் பதிலுக்காக காத்திருந்த முகிலன் அவளையே பார்த்தபடி ஏங்கி நிற்கின்றார். நான்கு பக்கமும் தலையை திருப்பி ராதா தன் பவள வாயை திறந்து கூறுவதற்கு முன் சுற்றுமுற்றும் பார்த்தால் அக்கம் பக்கம் யாரும் இல்லை. பதில் அளித்தால் மௌனம் கலையும் வரை ஐ லவ் யூ டு மோகிலன் என்றாள். என்று கண்களையும் மூடிக்கொண்டாள் நாணத்தினான்.

சந்தேகத்தால் இணைந்த இருவரும் புகை வண்டி வந்து நிற்கும் ஓசையை கேட்டு நிஜம் ஆன நிலைக்கு வந்தனர். வண்டியினுள் அமர்ந்த இருவரும் தங்கள் உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதுடன் எதிர்கால கனவுகளையும் செயல்பாடுகளையும் தீர்மானித்துக் கொண்டனர். பொல்காவலை வருவதற்கு 3 மணி நேரம். அந்த பொல்காவலை சந்தியில் நிச்சயமாக புகையிரதங்கள் மாறுபட வேண்டும். காங்கிரஸ் துறை நோக்கி செல்லும் புகையிரதம், மட்டக்களப்பு நோக்கி கிழக்கை நோக்கி செல்லும் திருவோணமலை நோக்கி செல்லும் புகையிரதம் இரண்டும் பிரிந்து செல்லும் இடம். அந்த இடத்திலே அவள் பார்த்து கொண்டு நின்று அவன் முகத்தை பார்த்து, சரி, தோல்காவலே வந்துவிட்டது, இனி நீங்கள் இறங்க வேண்டியதுதான். உங்கள் வண்டி இனி வந்துவிடும், எனது வண்டியும் வந்துவிடும், நாங்கள் செல்ல வேண்டும் அல்லவா என்றவுடன் தோல்காவலை சந்தியும் வந்துவிட்டது. இருவரும் ஒருவரையர் நோக்கியவாறு இறங்கி தங்கள் தங்கள் கைப்பைகளையும் எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் விடாமல் பார்த்துவிட்டு பிரிய மனமில்லாமல் இருக்கும் வேளையிலே பொல்காவலை இச்சந்தியிலிருந்து காங்கிரசின் துறை நோக்கி வரும் வண்டி புறப்பட்ட வேளையிலே அவள் காங்கிரசின் துறைக்கும் அவன் கிழக்கு நோக்கி செல்லும் புகை வண்டியிலும் ஏறி அமர்ந்தனர். ஏக காலத்தில் அவர்கள் இறங்கினார்களே தவிர அவர்கள் மனம் ஒன்றாகவே இணைந்து கொண்டது. இது உடல் மட்டும்தான் இரண்டு புகை வண்டியிலும் பயணம் செய்தது. ஆனால் மனங்களோ ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டன. கருத்தினால் ஒருமித்த காதலர்கள் தன் இதயத்தில் இடம் பிடித்த தாராவே தன் மனைவியாக வரப்போகின்றாள் என்ற மனக்கோட்டையுடன் முகிலனும், மனம் போல எனக்கு மாங்கல்யம் என் முகிலனால் நான் பெற என்ன தவம் செய்தேன் என்று ராதாவும் மனத்தால் இணைந்த மணமக்களாக பயணத்தை தொடரும் வேளையிலே புகை வண்டியோ பாரத்தை இழுக்க முடியாது பேரிரைச்சலையும் கூவலையும் கொடுத்து ஆட்டத்துடன் சென்றது. ஆனால் முகிலன் ராதாவின் இதயங்களோ கனவில் மிதந்தன.

காலம் காதல் கடிதங்கள் பரிமாறி இருவரும் தங்கள் பட்டப்படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைத்தவுடன் திருமணம் புரிதலை பற்றி முடிவு செய்த தீர்மானித்து வேலை தேடும் படலத்திலே அவரவரும் இறங்கினார்கள். அவன் கிழக்கே, இவள் வடக்கே. 6 மாதங்கள் கழிந்தன. கடிதங்கள் போக்குவரத்து, பரிமாறல்கள், கருத்து பரிமாற்றங்கள் நிகழ்ந்தன. இந்த வேளையில்தான் அவளுக்கு புகழ்ந்து பதில் வருவது நின்றுவிட்டது. 6 மாதங்களாகி அடுத்தடுத்து பதில் கொடுத்திருந்த என் அன்பு முகிலன், என் இதயத்தில் முழுமையாக குடியேறிய என் வருங்கால கணவன் என்ன காரணம் பதில் போடாது இருக்கின்றானே என்ற எண்ணம் ஏற்பட்ட வேளை, அந்த நேரத்தில்தான் ஈழத்தின் போர்ச்சூழல் அதிகரித்து போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டு மக்கள் அல்லோலப்பட்டு இருக்கும் இடம் தெரியாமல் இழந்து ஓடி அனைத்து உறவுகளை இழந்து தனிமையாகி அனாதையாகி இருக்கின்ற நேரத்திலே இவர்களது காதல் வளர்ந்ததே தவிர தொடர்புகள் வளர முடியாமல் போய்விட்டது. முகிலனிடம் இருந்து எந்தவித பதிலும் கிடைக்காமல் சிந்தனை சிறகுகளை பறக்கவிட்டாள் ராதா. பலன் ஏதும் இல்லை, செய்வதறியாத துண்டாடினாள் ராதா. ஆனால் முகிலனை பற்றி உயர்வான எண்ணங்களே இழை ஓடியது அவள் மனதில். அவன் இதயத்தில் மாவட்டம் முழுவதும் யுத்தம், ராணுவ கெடுபிடி, அல்லோல கல்லோலப்பட்டு அகதிகளாக்கப்பட்ட குடும்பங்களும் ராதாவின் குடும்பமும் சிக்கியது. எப்படியோ யார் யாரோ உதவிகளை பெற்று எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து யாரோ ஏச்சொன்றுகளின் காலை பிடித்து தந்தை தாயாரின் உதவியுடன் அவளின் வேண்டுகோளின்படியும் கனடாவிற்கு கால் வைக்க நேர்ந்தது. ராதா கனடா வந்தால் மொன்றியாலில் தங்கினாள். புதிய வானம், புதிய மண், புதிய உலகம். ஆனால் பார்க்கும் இடமெல்லாம் முகிலனின் முகம் தெரிய எதிலும் நாட்டமில்லாதவளாய், கருத்துக்கினிய காதலின் கரம் கூட தன் மேனியில் தீண்டாமல் கல்லூரி காலமெல்லாம் துணை வந்த முகிலன் ராதாவின் கரம் பிடிக்காமல் போனதேனோ, தகவல்கள் தருவாரின்றி தவிக்கின்ற நிலை வந்ததேனோ, ராதாவின் காலங்கள் உருண்டோட தன் கல்வியை தொடர்ந்தால் கனடாவிலும் வந்து மொன்றியாலில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியில் தன்னுடைய வைத்திய பாதையிலே செல்லும் நோக்குடன் சிறப்பு கல்வியை பயின்று பிரதம தாதி பதவிக்கு வந்துவிட்டார். அவருக்கு வேலையும் கிடைத்தது. காலமும் உருள்கின்றது. அவள் கண்களில் நீரும் வடிந்து கொண்டிருக்கின்றது. கண்ணறைந்த முகிலன், இதயத்தில் பதிந்த முகிலன் கேள்விக்குறியாகவே தோன்றினான் அவளுக்கு. அவளுடன் படித்த கல்லூரி தோழர்களுக்கு மட்டும் தெரிந்த தன் முகிலனை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றாலோ, இந்த பெரிய நகரத்தில் இயந்திரம் போல் வாழ்க்கை ஓட்டும் சூழலில் எப்படி முடியும்? அவளால் வருந்தினாள். அழகான புல்லாங்குழல் அவள், அது கண்ணனின் கையில் இருந்து காண இசைக்க வேண்டிய புல்லாங்குழல். ஆனால் இன்று விதிவசத்தால் ஊதாத புல்லாங்குழலால் உருக்குலை மனதோடு, விதிவசத்தால் மனதில் பாரங்கள் உருக கடமையை சேவை என கருதி செய்கிறாள் நம்பிக்கை தாழாத ராதா. என்றோ ஒரு நாள் என் முகிலனை நான் காண்பேன் என்று முடிவோடு வாழ்கின்றாள் துன்பச் சுமையுடனும். கடமை அறைக்குள் இருந்த நோயாளர் பட்டியலை, அவளுக்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சை விவரங்களையும் கடமை ஆரம்பிக்கும் போது கவனமாக படிப்பது அவளது வழக்கம். காரை விட்டு இறங்கி நேரே வைத்தியசாலைக்கு அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்று தனது மேதை அருகே இருந்து அந்த மேசையிலே அன்றைய கடமை வரவு, புதிய வரவு, வெளியே செல்லும் நோயாளர்கள், நோயாளர்கள் கொடுக்க வேண்டிய மருந்து, நோயாளர்களுக்கு என்ன பராமரிப்பு செய்ய வேண்டும் என்ற பட்டியலை ஒழுங்காக படித்தாள். கவனமாக படிப்பது அவளது வழக்கமும் கூட. தன் கடமை என்ன என்று அறிந்து நோயாளர்கள் பணி செய்து கொண்டிருப்பாள். இன்றைய நோயாளர் பட்டியலில் புதியதொரு நோயாளியின் பெயர்
கூர்ந்து கடித்தாள். அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. கண்களை அகல விரித்து மீண்டும் படித்தாள். பிறந்த திகதியை படித்தாள். குடும்ப பெயரை படித்தாள். அவள் தலை பாரமாகியது. இலக்கம் மூன்று கட்டிலில் உள்ள நோயாளியின் குறிப்பு சந்தேகமில்லை, அது முகிலன் தான் என்ற எண்ணம் அவளுக்கு தெரிந்துவிட்டது. அது முகிலன், இது என் முகிலன் தான், என் இதய செல்வன் தான், எங்கே எங்கே என் முகிலன் என்று மாறியபடியே கட்டிலின் அருகே ஓடுகிறாள். ஆனால் அந்த மூன்றாம் இலக்க கட்டிலே அறிவின்றி, உடல் அசைவின்றி, சவரம் செய்யாத முகத்தை மறைத்திருக்கும் தாடியுடன் பிராணவாயுக்கான உபகரண மூக்கை மறைக்க அவளால் சரியாக அடையாளம் பிடிக்க முடியாமல் திண்டாடுகிறாள். ஆனால் பதிவிலே அதுதான் முகிலன் என்று தெரிகின்றது அவளுக்கு. ஒன்றல்ல, இரண்டல்ல, 16 வருடங்கள் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் மெய்யுருக வைத்த இதயத்தை இனிக்க வைத்து தன் காதலன் அழகிய இளமை முகம்தானே அவள் கண்களில் சித்திரமாய் பதிந்திருக்கின்றது. ஆனால் இன்று ஐயோ, இது என்ன சோதனை! மீண்டும் கடமை அறைக்கு ஓடுகின்றாள். அவசர அவசரமாக பட்டியலின் விவரங்களை ஊன்றி படிக்கின்றாள். சந்தேகம் இல்லை, அவரேதான். இது என்ன கொடுமை! விவரத்தை படிக்கின்றாள். தாரா தாரா என்று ஒலித்த உதடுகள் அசைய முடியாது. என்னையே குடியிருத்தி தன்னையே கோவிலாக்கிய என் இனிய முகிலனின் இதயம் மூன்றாவது தடவையாக தாக்கமடைந்து இரத்த குழாய்களெல்லாம் அடைபட்டு, இந்த ராதாவையே நினைந்து நினைந்து அழைத்து மகிழ்ந்து உருகி அந்த மூளை நரம்புகள் செயலிழந்த ஒரு கோமா நிலைக்கு ஆளாக்கிவிட்டார். ஏன் ஏன் இவ்வளவு மென்மையான பூ போன்ற இதயம் உள்ளவர், சிரிக்க வைக்கும் இனிப்பான பேச்சுடையவர், சீரிய சிந்தனைகளை சுமந்து செல்லும் என் முகிலனுக்கு நடந்த பூகம்பம் தான் என்ன? ஆண்டவனே, என்னுடன் முழுநூறு பயணம் வருகின்றானே என்று உறுதியுடன் இருந்தேனே. அப்படித்தானே அவர் கூறியிருந்தார் என்று பாதியில் குலைந்து விட்டதே எல்லாம் என்று கண்கள் குளமாகி ஆறாகி ஊற்றெடுத்து அவளை அறியாமல் பாய்ந்து ஓடியது கண்வழியே.

எக்ஸ்கியூஸ் மீ என குரலை கேட்டு அவசரமாக பக்கத்தில் இருந்த முகந்துடைக்கும் தாளினால் தன் முகத்தை அழகாக துடைத்துக் கொண்டு அமைதியாக திரும்பினாள். எஸ் என்று பதில் கொடுத்தாள் அழைத்த குரலுக்கு. உடனே அழைத்த குரல், ஹே ராதா, யூ ஆர் ஹியர் என்று ஆச்சரியத்துடன் கையை நீட்டினான் கோதை தன் கணவன் கோமலனுடன். கோதை கோமலன் இவரெல்லாம் அவருடைய பாலிய நண்பர்கள், பள்ளி நண்பர்கள், கலாசாலை நண்பர்கள். உடனே இவளும் கண்களை அகல விரித்து அந்த சோகத்தை மறைத்துக் கொண்டு, யூ யூ யூ கோதை, திஸ் இஸ் கோமலன். ஆம், ஹவு லக்கி பீப்பிள் யூ ஆர் சோ என்று சோகத்தை உள்ளடக்கியவாறு பேசினாள் தன் பாலிய நண்பர்களுடன். சற்று நேரம் மௌனம் குடிகண்டது. அது சரி ராதா, முகிலன் எப்படி இருக்கின்றார் கோமலன் கேட்கின்றான். ஏனென்றால் அந்த பகுதிக்கு இவள்தானே பொறுப்பு என்று அவன் எண்ணிக்கொண்டு இவர்கள் இருவர் முன்பு பழகிவிட்டார்கள், தெரிந்தவர்கள் தானே, காதலர்கள் தானே என்ற எண்ணத்துடன் அவன் கேட்டான். அவள் பெருமூச்சுடன் என்று அமைதியாக

சுமைக்கு மேல் சுமையாக இதய பாரம் இறுகி வர இறுதியில் இன்று காலைதான் மூன்றாவது இதய தாக்கம் ஏற்பட்டு இங்கு அழைத்து வரப்பட்டான் என்று முகுலனின் விபரத்தை கூறுகின்றான். தந்ததாயை இழந்து நாட்டு சூழலினாலே அவலப்பட்டு அல்லோல கல்லோலப்பட்டு இருவர்களும் அவஸ்தைப்படும் வேளையில் ராதாவுக்கு ஏதோ பெற்றாருடைய உதவியும் வேறு ஒருவரின் உதவியோடு கனடாவுக்கு வந்துவிட்டால் முகுலனும் ஆட்களின் உதவியுடன் கனடாவுக்கு வந்துவிட்டான். ஆனால் அவளின் நினைவினால் நடந்த சம்பவங்களினால் இதயம் சுமை தாங்க முடியாமல் தாக்கம் ஏற்பட்டு ஒரு தடவை இரண்டு தடவை மூன்றாவது தடவையும் வந்துவிட்டது. ஒரு மனிதனுக்கு மூன்று தடவை இருதய தாக்கம் வந்தால் அதுதான் கடைசி என்று கூறுவார்கள். ஆனால் இவன் நினைவை இழந்து விட்டான். அங்கே ராதா தன் அருகே நிற்பதை கூட அவனுக்கு தெரியாது. அவர்கள் கூறினார்கள், ஆனால் ராதா நீ கனடாவில் என்பது இங்கே வேலை செய்வது எங்களுக்கு தெரியாதம்மா என்று ஊமையான உண்மையாய் அது ஊமையான உண்மையாக உள்ளது என்று அவர்கள் சொல்லி முடிப்பதற்குள் அவசர அவசரமாக ஓடினாள் ராதா. இதய இருதய சிகிச்சை நிபுணர்களின் அறையை நாடி எப்படியாவது தன் முகலனை காத்து பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று கோதை திரும்பி பார்த்துவிட்டு கூறுகிறார், அட கடவுளை, கல்லூரி வாழ்வில் எவ்வளவு கலகலப்பாய் இருந்த உள்ளங்கள் என்று பெருமூச்சுடன் கூறினாள் கோமலன். பார்த்தீர்களா விதியின் விளையாட்டை என்று அழுகையுடன் கூறினாள் கோதை. கோமலன், சே இவ்வளவு காலமும் எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது, ராதா இங்கேதான் இருக்கின்றாள் என்று கவலையுடன் கூறினான் கோமலன். எல்லாம் விதி வழியே நடக்கும் என்றாள் கோதை. பொல்லாத விதி என்று சபித்துக் கொண்டான் கோமலன். அவசர அவசரமாக வைத்தியர்கள் குழுவினுடன் முகலனின் அருகில் வந்த ராதா அமைதியாக இருந்து முடியாமல் துடிக்கின்றாள். வைத்திய நிபுணர்கள் குழு வந்து வைத்திய பரிசோதனைகள் எல்லாம் உள்ளம் நெகிழ உணர்வுடன் அவளும் முத்தாசை புரிந்தாள் ராதா. இறுதியில் முகிலன் மின்சார உதவியுடன் இருக்கின்றான். இன்னும் சில வினாடிகளில் அதுவும் செயலற்று விடும் என்ற சற்றும் எதிர்பாராத பதில் கேட்டு அதிர்ச்சியுற்றாள் கோதையோ கோமலனின் மார்பில் முகம் புதைத்து அழுகின்றாள். ஆனால் ராதாவோ முகிலனை கட்டியாள முடியாமல் தவிக்கின்றாள். ராதாவின் கைகளில் இருந்த வைத்திய அறிக்கை ஒன்று மட்டும் அவளை பார்த்து சிரித்தது. அதுதான் முகிலனின் இறுதி ஆசை விண்ணப்பம். நான் திறந்துவிட்டால் எனது உடல் பல்கலைக்கழக வைத்திய பீடத்துக்கே கையளிக்கப்பட வேண்டும் என்று மனம் வந்து கையொப்பம் இடுகின்றேன், முரளி ராஜ முகிலன் என்று கையொப்பமிட்டது அவளை பார்த்து சிரித்தது. கண்களில் நிறைந்த கணவனாய் கணவனாக தீண்டாத காதலன், கண்கள் நிறைந்த கணவனாக தீண்டாத காதலன், இறந்த பின்பு கூட உடல் தூண்ட உரிமையற்ற ராதா என்று ஓயாத கண்ணீரில் ஊதாத புல்லாங் குழலானாள். பிரபுகளை நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையின் காற்றோடு கதையும் காணமும் இயக்கமும் குரல் வடிவமும் சிந்தனை செல்வன் யாவும் கற்பனை.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது காற்றோடு கதையும் காணம். ஆக்கமும் குரல் வடிவமும் சிந்தனை செல்வன். மீண்டும் ஒரு காற்றோடு கதையும் காணவும் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். எம்
0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலியகம் NTR FM ரேடியோ கனடா.

கனடா கலியுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை மகிழ்வுடன் தருகின்றேன். உலகளாவை இருக்கும் நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கும் முன்னியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்போம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல். பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படுத்த பாடல் மூங்கில் இலை காடுகளே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் நினைப்பது நிறைவேறும் என்ற பாடல். நினைத்தது நிறைவேறும் திரைப்படத்தில் இருந்து டிரான்சி இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடல். ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி கேட்ட பாடலாக உள்ளத்தில் நூறு நினைத்தேன் என்று பாடுகின்றது மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்தில் இருந்து.

தொடரும் பாடல் மொன்றியால் தனுஷன் அவர்கள் கனடாவிலிருந்து உன்ன தொட்டு என்ற டொரோதி திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார்.

இவர்களோடுதான் பன்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து இளவரசி ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சின்ன சின்ன என்ற வரி கொண்டு உருமி என்ற திரைப்படத்து பாடலை

0: பாக்கு தொட்டு பிடித்தனை கட்டி களி பாக்கு.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல் வசந்தி தருகின்றார். கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து சூரரை போற்று என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் காட்டுப்பயலே என்று ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் காஞ்சனாவும் தருகின்றார் ஒரு பாடலை வங்குவர் மாநிலத்தில் இருந்து. உனக்காக என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் இன்று தரும் பாடல். அல்லி தோட்டமே என்று வரி எடுத்து முழுவதையும் பாடுவதை கேட்போமே.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்களின் பாடலை கேட்போம். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள். நான் காற்றில் ஆடும் என்ற ஒரு பாடல் உண்மையில் ஆசை வச்சியின் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து நீண்ட கால உறவு அன்பு நண்பர் ரமணி அவர் தந்த பாடல். அவர் நான்காம் தமிழன் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் தமிழன் நான்காம் தமிழன் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

வரலை கற்கும் வேளையில்தான் மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து நீண்ட காலமாக இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் தருகின்றார் ஒரு பாடல். உள்ளே வெளியே திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது சக்கரக்கட்டி சக்கரக்கட்டி என்ற வரி எடுத்து.

கொண்டிருக்கும் பாடல்களை அலங்கரித்துக் கொண்டு வரும் அடுத்த பாடல் இங்கிலாந்து நாடு, அருள்மோகன் காந்தா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். கார்முகில் கண்ணனு என்று வரியெடுத்து பாடுகின்றது.

சிங்கப்பூர் சிங்கார பூமி மகாலிங்கம், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல். கண் கண்ட தெய்வம் என்று ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்பு வந்த ஒரு திரைப்படுத்து பாடல். வாழ்க்கை என்பது ஜாலி என்று கூறி பாட வைக்கின்றீர்கள்.

0: இந்தாடி பொண்ணு வடமுறுக்கு எங்க காரே வாரியா இடம் இருக்கு, இந்தாடி பொண்ணு வடமுறுக்கு எங்க காரிலே வாரியா இடம் இருக்கு.
1: வாடைய பார்த்தா புதுச்சரக்கு, வாடைய பார்த்தா புதுச்சரக்கு, மேலாடைய பார்த்தா நாட்டு சரக்கு, மேலாடைய பார்த்தா நாட்டு சரக்கு.

இவர்களோடுதான் ஐரோப்பிய மண்ணிலிருந்து ஈழமணி திருநாடு சென்று ஓய்விலே இருக்கின்ற என்னவள் என்று ஒரு பாடல் தருகின்றார். என்னை தாளாட்டும் சங்கீதம் நீயல்லவா என்று உன்னை நினைந்து என்ற திரைப்படுத்து பாடலாக

அவருடைய பாடலோடும் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல கனடா. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சீனா ஆசான் அவர்கள் கனவே கலையாதே திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் கண்ணோடு கண்ணோடு வந்த காதல் என்று வரி எடுத்து இனிமையாக பாடுகின்றது.

நேயர்களே, நாங்கள் இதுவரை நேரம் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையை கலந்துவிட்ட தித்திக்கும் தீனான பாடல்கள் விடுமுறை விருப்பத்திற்காக ஒழித்து ஓய்ந்தன. நிறைவிலே நிறைவு கொண்ட மனத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். இன்றைய நிகழ இனிமையான இந்த பாடல்கள் எல்லோரையும் மகிழ வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நிகழ்ச்சி என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்றென்றும்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் மூன்றாம் பிறை என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணே கலைமானே என்று பாடுகின்றது. இந்த பாடலை வழங்கப்போல என்றும் தமிழ்நாடு நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து ஒரு பாடலை தருகின்றார். குயிலாக நான் இருந்தென்ன என்று கேட்கும் பாடல், செல்வ மகள் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்புடன் வளமை போல என்றும் மயிலை பட்டாபி அவர்கள் மயிலாப்பூர் தமிழ்நாட்டில் இருந்து கேட்கும் வேளையில் அவரோடு இணைந்து அவருடைய உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா அவர்களோடு, ஆகாஷ் ஸ்ரீராம் இவர்களோடு, ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் முனைகின்றார்கள். நாங்கள் முனைவோம். ஒலிக்கின்றது இந்த பாடல் மீண்டும், குயிலாக நான் இருந்தென்ன என்று வரிகொண்டு.

பொன்னியின் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலித்து வரும் பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம். விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பத்திலே விளக்கே நீ கொண்ட ஒளிநாணி என்ற பாடல், நிறைகுடம் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று பாட வைத்து கேட்டு மகிழ விரும்புகிறார்கள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நரமுகையாள், தமிழினியாள்.

திட்டிக்க திட்டிக்க கேட்டு மகிழ்ந்திட வேண்டும் என்று தேடி வருகின்றது எங்களை நாடி. அடுத்து வரும் பாடல் நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் என்று கூறிக்கொண்டு. இந்த பாடல் என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடல். அந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகளை ஒலிக்க வைக்கின்றார் விடுமுறை விருப்பத்திலே. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர் கேட்கும் அந்த பாடலை அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும் கேட்கின்றார்கள். இனிமையான இந்த பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை கோயில் எஸ் ஜானகி அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள்.

உடனே வந்துவிடுவார். மீண்டும் ஒரு பாடலை தானும் கேட்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலகத் தமிழர்கள் நண்பர்களோடும் இணைந்து கேட்க வேண்டும் தாருங்கள் இந்த பாடலை என்று ரயில் பயணங்கள் திரைப்படுத்த பாடலை தருகின்றார். அந்த பாடல் பாடுகின்றது வசந்த ஊஞ்சலிலே அசைந்த பூங்கொடியே என்ற பல்லவி கொண்டு பல்லவியல் தொகையாராவுடன் பல்லவிகளையும் சரணத்தையும் தருகின்றது.

0: இது உண்மையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிய பாடல்கள். அடுத்து வரும் பாடல் மதுரை வீரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஆடல் காணீரோ என்ற அற்புதமான பாடலை தமிழ்நாடு அம்மையப்பன் அன்பு பேத்தி சிவரஞ்சினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல். அந்த வேளையிலே உங்களோடு இணைந்து சித்ரா, சுஷ்மிதா, ஃபாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களும் செவி மடுக்கின்றார்களும் நாங்களும் இணைகின்றோம்.
1: நம் மரண்மனை நாட்டியக்காரி கலையரசி வெள்ளையம்மாள் ராஜசபை அங்கத்தினரும் கூட. அப்படியா? நம் புதிய தளபதி வீரம்.
2: ஓ, கேள்விப்பட்டேன். வணக்கம்.
1: வணக்கம். இவள் ஆடல் கண்டதில்லையே நீ? ஆடல் காணலாமா?

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து வாரத்தில் வரும் விடுமுறை நாட்களில் ஒலிக்கும் விடுமுறை விருப்ப பாடல்கள்.

விருப்பத்தில் உள்ள நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் உறவினர்களும் கேட்டு மகளும் பாடலாக ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் ஒலிக்கும் வேளையிலே செவி மடுக்கின்றார்கள் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு ஒலிக்கும் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இரவும் பகலும் திரைப்படத்திலிருந்து இரவு வரும் பகலும் வரும் என்ற வரி கொண்டு

அதை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் நீங்கள் தந்த பாடல். உங்களுக்காக ஒலிக்கும் அந்த பாடல் புதிய திரைப்படம் காந்தா என்ற திரைப்படத்திலிருந்து பனிமலரி என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இனிமையான பாடல். புடவை கட்டிய புயல் ஒன்று என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு. ரதீஷ், நீங்கள் தந்த பாடலாக கேட்கின்றோம்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. ஆத்தி அடி ஆத்தி என்று பாடிக்கொண்டு வீர தீர சூரன் திரைப்படுத்த பாடலாக இந்த பாடல் வளைகுடாமன் நீண்டகால உறவு அன்பு ஜோர்ஜ் உங்களுக்காக.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா.

கலியுகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த காலங்களில் 350 பாட்டும் பதங்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்வியல் தத்துவங்களை அரசியல், பொருளாதாரம், ஆன்மீகம், சமூகவியல், வாழ்வியல் என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்களை உள்ளடக்கி 350 படைப்புகளை எங்கள் அன்பு படைப்பாளிகள் தெரிவு செய்து தயாரித்து அனுப்பி கேட்டு மகிழ்ந்து உலகளாக இருக்கும் உறவுகளின் உள்ளத்தில் அழியாத இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றாக வேறு வானொலிகளில் இல்லாத வகையில் எங்கள் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் என்றும் ஒலிக்கின்றது 351 பாட்டும் பதமுமாக. தொடர்ந்து தன்னுடைய படைப்புகளை சிந்தனையில் உதித்த சீரான கருத்துக்களை தனதாக்கிக் கொண்ட அன்பு சிந்தனை செல்வன் இன்றும் தருகின்றார் தன்னுடைய 131 படைப்பினை. அன்பு உறவுகளை நாங்கள் இன்று கேட்டு மகள இருப்பது பாட்டும் பதமும் 351 அதனுடைய படைப்பினை சிந்தனை செல்வனின் தயாரிப்பிலே 131 படைப்போடு கேட்டு மகிழ்வோம். இன்று அவர் 10 பதங்களை தேடி எடுத்து இணைத்து ஒரு வாக்கியமாக்கி வாழ்வியலில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையை எத்தனையோ பேர் எத்தனை வகையாக கூறியிருந்தாலும் இவரும் இப்படியாக கூறியிருக்கின்றார். அப்படி கூறுவதற்கான 10 பதங்களையும் 10 திரைப்படுத்த பாடல்களில் இருந்தும் முதல் பதங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து பொருத்தி இந்த பாட்டும் பதமும் நிறைவேற செய்கின்றார். அந்த வகையிலே பாட்டும் பதமும் உங்களுக்கு எப்படி நாங்கள் பொருத்திக் கொள்வது, படித்துக் கொள்வது, பிடித்துக் கொள்வது என்று தெரியும். அந்த வகையில் இன்று 10 பாடல்களை தந்திருக்கின்றார். பழைய புதிய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் என்று கேட்ட கேட்காத பாடல்களையும் தந்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. அந்த வகையிலே முதலில் வெறும் பதத்திற்காக இன்றைய பாட்டும் பதம் முதலாவது பாடலை ஒளிபரப்ப இருக்கின்றேன். அந்த பாடலை கேட்போமா? அந்த பாடல் சம்சாரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

சம்சாரம் என்ற திரைப்படத்தில் வந்த பாடல் மாநிலத்தில் என்று ஆரம்பித்து முதல் வரியை தந்துவிட்டு செல்லும் வேளையிலே இன்றைய பாட்டும் பதமும் 351 முதல் பதமாக மாநிலத்தில் என்ற பதத்தை பெற்றுக்கொண்டோம். ஊருக்கு உழைப்பவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் தருகின்றது இந்த பாடல். எப்படி என்ற பாடலை கேட்போம்.

0: தேடி தேடி என்று வந்துவிட்டது. மாநிலத்தில் தேடி தேடி, அப்படி என்றால் மூன்றாவது பதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அதற்காக நல்ல நேரம் என்ற திரைப்படுத்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பாடலை படி பாடுகின்றது, இப்படி பாடுகின்றது.
1: 1, 2, 3, 4 ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும்.

கேளு.

வலிமையுள்ள வெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம படுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி என்று வந்துவிட்டது. மாநிலத்தில் தேடி தேடி என்ற இரண்டு பதங்களை தந்திருக்கின்றார். இந்த மாநிலத்தில் நாங்கள் தேடுகின்றோம், ஏதோ தேடுகின்றோமா அல்லது தேடிக்கொண்டிருக்கின்றோமா, தேட வேண்டுமா தெரியவில்லை. மூன்றாவது பதத்தை ஒரு தடவை கேட்டு பார்ப்பதற்காக நல்ல நேரம் என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்றை பாடுவதை கேட்போம். கேட்டுவிட்டு அதன் முதல் பதத்தை பெறுவோம்.
1: 1, 2, 3, 4 ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும்.

வலிமையுள்ள வெப்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள வெப்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம படுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: நல்ல நிறம் திரைப்படுத்து பாடல் தருகிறது. ஓடி ஓடி என்ற பாடலை தருகின்றது. அதிலே நாங்கள் ஓடி என்ற பதத்தை எடுப்போம், எடுத்து பொருத்தி படித்து பார்ப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி என்று வந்துவிட்டு, ஆமா இந்த மாநிலத்தில் ஏதோ தேடி தேடி ஓடி ஓடி ஓடி என்னவோ செய்ய போகின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்று பார்ப்பதற்கு முன்பு மீண்டும் ஒரு தடவை படிப்போம். எங்கே எப்படி திறப்புகின்றார், என்ன கருத்தை திறப்புகின்றார்? மாநிலத்தில் தேடி தேடி ஓடி அப்படி என்றால் நாடோடி மன்னன் என்ற ஒரு திரைப்படம், அந்த அற்புதமான திரைப்படத்து பாடல் தருகின்றது இந்த பாடலை.
1: உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டா?

போழா.

பிறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை என் தோழா, இன்பம் உண்டாவதில்லை என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா, அன்புடன் வாழ்வதின்பம்

முனை

உயிரில்லா உழைப்பை என்ற பாடலை கேட்ட வேளையிலே உழைப்பது என்ற பதமாக எங்களுக்கு அது தென்படுகின்றது. அதை கொண்டு வருவோம், பொருத்துவோம், படிப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது என்று வந்திருக்கின்றதாம். இந்த உலகத்திலே நாங்கள் சாதாரணமாக இருக்கவில்லை. என்ன வகை உள்ளவர்கள், எந்த தரத்தில் இருக்கின்றவரும் ஓடி ஓடி தேடி தேடி நல்ல தரத்தை தேடி சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், வாழ்க்கை பயணத்தை செலுத்த வேண்டும், வாழ்க்கையிலே நல்ல முறையில் வாழ வேண்டும், குறைவின்றி வாழ வேண்டும் என்றெல்லாம் தேடுகின்றோம். எங்களுக்கு மட்டுமல்ல, பார்ப்போம் அடுத்த, எங்களுக்கு மட்டுமாக எங்கள் குடும்பத்துக்காக என்றெல்லாம் நாங்கள் உழைக்கின்றோம். அதனால் மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது என்று வந்திருக்கின்றது. ஆம், நாங்கள் தேடுகின்றோம், உழைக்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், சேர்க்கின்றோம். எங்களுக்கு மான மாளி ஆடம்பரங்கள், ஆபரணங்கள், வாகனங்கள் என்று சேர்க்கின்றோம். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் சந்ததிக்கும் வேண்டும் என்று சேர்க்கின்றோம். உண்மைதானே? அதைத்தான் எங்கள் மாநிலத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பெரிய மாநிலத்திலே. அப்படி என்றால் நான்கு பதங்களில் ஐந்தாவது பதத்தில் ஒரு பாடலை தந்து எங்களை மாற்ற பார்க்கின்றார் எங்களுடைய சிந்தனையை. குமார விஜயம் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் இப்படி பாடுகின்றது.

நாம் உண்மையோடு ஒண்ணுமே என்ற பதம்தான் இந்த பாடல்கள் ஒண்ணுமே புரியல என்று பாடியிருக்கின்றது. அதிலே ஒன்றுமே என்ற பதத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளுவோம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே என்றால் நாங்கள் இவ்வளவெல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்ற இதிலும் ஏதாவது ஒன்றாவது ஆறாவது பதம் வந்து கருத்தை எங்களுக்கு குறிப்பதற்கு முன் இந்த 131வது சிந்தனை செல்வன் படைப்பில் பாட்டும் பதமும் 351 கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் 5 பதங்களை பெற்றோம். ஒரு தடவை படித்துத்தான் பார்க்க வேண்டும். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே என்று வந்துவிட்டது. எதுவும் அது ஒன்றுமே என்று கூறும் பொழுது ஒன்றாவது என்ற எதுவும் எதுவுமே அமர்க்களம் திரைப்படுத்து பாடல் சரியான ஒரு பதிலை தருகின்றது. அந்த பாடலை கேட்டவுடன் அந்த பதம் எப்படி எங்களை மாற்றுகின்றது பாருங்கள். கேட்போமா பாடலை?

அந்த பாடலின் முதல் பதம் உன்னோடு என்று வந்தது அல்லவா? அந்த உன்னோடு என்ற ஆறாவது பதத்தை கொண்டு சென்று அம்முதல் ஐந்து பதத்தோடு இன்னொரு தடவை படித்து பார்ப்போமே சேர்த்து. மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு என்று ஒரு எச்சத்தோடு வருகின்றது. என்ன கூறப்போகின்றார்? எஞ்சி நிற்கின்ற பதங்கள் என்னவென்று கேட்பதற்கு முன் எங்களுக்கு ஆவலாக இருக்கின்றது தெரிந்து கொள்வதற்கு. மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே. ஆமா, மாநிலத்தில் தேடி தேடி உழைத்து அடுத்தவருக்கு பின்போகாமல் நாங்கள் உயர்ந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், பலமுள்ளவர்கள், எல்லாம் படைத்தவர்கள் என்று வாழ வேண்டும் தானே. அதற்காக தேடி தேடி ஓடி ஓடி நல்ல பணியிலே தான் உழைக்கின்றோம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு என்று ஒரு பதம் தந்துவிட்டது இந்த பாடல்ல. உன்னோடு நாங்கள் இவரெல்லாம் சேகரிக்கின்ற எங்களோடு என்றால் நாங்கள் என்ன பண்ணியார்? தனிப்பட்ட ஒருவர் உன்னோடு என்று மற்றவர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓடி ஓடி உழைத்து சேர்த்து வைத்து சொத்துக்கள் சூழ்நிலை எல்லாம் என்று அது உங்களோடு என்றும் எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று வந்து அடுத்த பொருளை தருகின்றது தன்னுடைய பதமாக. அந்த பாடலையும் கேட்போம்.

கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற திரைப்படத்து பாடலே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று பாடிச் சொல்கின்றது. இந்த அளவு பெரிய திரைப்படம், இந்த அளவு பெரிய வரிகளை கொண்ட பாடலே கூடி என்ற பதத்தை மட்டும் நாங்கள் எடுப்போம். கூடி என்றால் என்ன? எங்களோடு கூடி, எங்களோடு கூட, எங்களோடு ஒன்றாகிறது என்றதுதான். அதுல எங்க வருகின்ற என்றால், மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூட, உன்னோடு கூட கூடி என்னோடு சேர்ந்து ஒரு மர்மமாக இருக்கின்றது. தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து ஒரு பதம் வந்து ஒரு பதிலை தர இருக்கின்றது. அந்த பதம் ஏழாவது பதமாக எங்களுக்கு கிடைக்கும். அதை நாங்கள் பெற்றுக் கொள்வோம்.

வராது வந்த என்ற அந்த பாடலே வராது என்று அற்புதமாக கூறப்பட்டிருக்கின்றது அந்த பதத்திலே. எட்டாவது பதம் வந்து ஒரு முழுமையை தர இருக்கின்றது. மீண்டும் கூறுவோம், மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது. இப்போது நாங்கள் மரணத்தை தழுவும் பொழுது எங்களோடு கூடி வருமா? இல்லை, நாங்கள் இவ்வளவெல்லாம் சேர்க்கின்றோம், ஓடியோடி உழைக்கின்றோம், உடம்பிலுடைய நோய் நொடி தெரியாமல் ஓய்வில்லாமல் உழைக்கின்றோம், தேடி தேடி என் சந்ததிக்கே தேடி வைக்கின்றோம், பரம்பரைக்கே தேடி வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, படிப்பு கல்வி அறிவு ஆராய்ச்சி விஞ்ஞானம் என்றெல்லாம் கொண்டு சென்று பட்டங்கள் பதவிகளை எல்லாம் தேடி நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த பட்டங்கள் எல்லாம் கூடி வருகிறது எங்களோடு. ஆனால் இறக்கும் போது இவை யாவும் ஒன்றுமே எங்களோடு கூடி வராது. ஏன் என்பதற்கு பதில் தரும் விதமாக ஊருக்கு உழைப்பவன் திரைப்படுத்து பாடல் வந்து ஒன்பதாவது பதத்தை தருகின்றது. பார்ப்போம், கேட்டுத்தான் பார்ப்போமே.

இதுதான் என்ற பதம் தானே முதலில் வந்த பதம். இங்கே ஒன்பதாவது பதத்தையும் சேர்த்து விட்டு படிப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது என்று கூறிவிட்டது என்று தெரிந்து கொண்டோம். இறுதி பயணத்தில் நாங்கள் விளைவெல்லாம் சேர்த்து வைத்துவிட்டு இறுதியிலே எங்களோடு கூடி வருவது எதுவுமே இல்லை என்பதை உணரக்கூடிய வகையிலே இன்றைய பாட்டு மதம் வந்த வேளையிலே, சரி அப்படின்னா எப்படி எங்க மனம் என்ன பாடுபடுகிறது, கேட்டவுடன் எங்களுக்கு மனம் அங்கலாய்க்கின்றது, என்னடா இது என்று எண்ணும் வேளையிலே, ஆறில் இருந்து அறுபது வரை திரைப்படத்து பாடல் ஒன்று வந்து இறுதி பதத்தை தந்து எங்களை நெடுமூச்சு வாங்க வைக்கின்றது. அது என்ன பதம், பாடலை கேட்போம்.

வாழ்க்கையே புருஷம் என்று பாடி செல்கின்றது அந்த பாடல். அதில் வாழ்க்கையே என்ற பதத்தை நாங்கள் பெறுவோம், பொருத்துவோம் 10வது பதமாக முதல் 9 பதங்களோடு முனைத்து முழுவதையும் படிப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கை உண்மை. இந்த பத்து பதங்களையும் கொண்டு வந்து பாட்டும் பதமும் 351 சரியான உண்மையை எங்களுக்கு புகுத்தி இருக்கின்றது. இப்படி பல பல வழிகளிலும் பல விதமாக கூறினாலும் என்ற சிந்தனை செல்வம் தன்னுடைய சிந்தையிலே ஒலித்த பதங்களை கொண்டு வந்து அந்த விடயத்துக்காக பதங்களை சேர்த்து பாடல்களையும் தெரிந்தெடுத்துக் கொண்டு வந்து ஒளிபரப்பி வைத்திருக்கின்றார். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கை என்று எங்களை மனமாறுதல் அடைய வைத்து நெடுமூச்சு விட செய்கின்றது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்பவருக்கு பதில் இதுதான். வாழ்க்கை என்பது சும்மா இருக்க தேவையில்லை. தேடி தேடி ஓடி ஓடி உழைத்து சேர்த்து கொண்டு வந்து எல்லாம் வாழ வேண்டும், இறுதியிலே ஒன்று உங்களோடு கூட வராது. அதற்காக ஏன் வீணாக நாங்கள் பொல்லாமைகள் போராமைகள் போதாத எண்ண வழக்காடுகள் அதை விட வாய்ச்சண்டைகள் அதை விட கைச்சண்டைகள் சொத்துச்சண்டைகள் இணைச்சண்டைகள் பொருட்சண்டைகள் சமய சண்டனங்கள் எத்தனையே நாங்கள் உரிமை கொண்டாடி போராடுகிறோம். ஆனால் நாங்கள் சேர்த்து வைத்த இந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த போராட்டங்களின் மத்தியிலே தான் கிடைக்கின்றது, கிடைத்தும் இறுதியிலே கூடி வராது. ஆதலால் இப்படியான குணங்களை விட்டு நல்ல பண்புகளோடு வாழ்வோம் என்று தான் எண்ணத் தோன்றுகின்றது. என் உறவுகளே, இன்றைய பாட்டும் பதமும் மொத்தமாக முழுமையாக கூறுகிற 10 பதமும் மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது எதுவுமே ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கையே, இதுதான் வாழ்க்கை என்றும் குரலில் இதுதான் வாழ்க்கையே என்று முழுமையாக கூறிவிட்டது. அற்புதமான இந்த கருத்துக்களை தேர்ந்து பதிந்து பட பாடல்களாக தொகுத்து எங்களோடு இணைந்து நல்ல நல்ல பாடல்களாக கேட்டு மகளும் வேளையிலே அறிவுக்குரிய சொற்பதங்களையும் தந்து நல்லதோர் கருத்தினை புரிந்து கொடுத்த 131வது படைப்பினை 351வது பாட்டும் பதத்துக்கு அளித்து பெருமை சேர்த்துக் கொள்ளுகின்றது முன்னிலை தமிழ் வானொலி. இன்றைய பாட்டும் பதமும் 351லே எங்கே இன்னும் தடவை. மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கை என்று கூறி இன்றைய பாட்டும் பதமும் நிறைவு பெறுகிறது. அன்பு உறவுகளே, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைவிட்டுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அதற்கு முன்பு நன்றாக உணர்வோம், மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கையே என்று முற்றுப்புள்ளி வைத்து விடைபெற்றுச் சென்று மீண்டும் சந்திக்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, வையத்தில் அன்புடன் தமிழோடு.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

இன்றைய விடுமுறை விருப்பத்துக்கான முதல் பாடல் வசந்த மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை வழமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன என்று பறிகொண்டு

அந்த பாடலை தந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலை பிறகின்றார். நீண்ட கால உறவு, தமிழ்நாடு, நாகப்பட்டினம், நாகூர், ஜெகவர் சாதிக் அவர்கள். அவர் தந்த பாடல் கேட்கும் வேளையிலே அவரோடு இணைந்து செவம் அடுக்க வருகின்றார்கள் முகமது ஜோசப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்கள் மட்டுமல்ல கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீஹா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் மற்றும் உலகத் தமிழர்களும். பாடுகின்ற அந்த பாடல் உள்ளம் கொள்ளை போகுதே, உண்மை இன்பம் காணுதே, தெள்ளு தமிழ் தெம்மாங்கு பாடுதே, அற்புதமான பல்லவி. தொடர்ந்து சரணங்களை நினைத்து நீலமலை திருடன் திரைப்படத்திலிருந்து கேட்க வருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

வரும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் இந்த வேளையிலே அடுத்து வந்து அலங்கரிக்க இருக்கும் ஒரு பாடல் உதிரி பூக்கள் திரைப்படத்திலிருந்து 1979 திரைக்கு வந்த திரைப்படத்திலே அழகிய கண்ணே என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று ஈழமணி திருநாடு யாழ்ப்பாணம் அருள் மூதூரிலிருந்து சாந்தா ரகு மற்றும் தங்கம் இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொழில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அவர் மட்டும் அல்லாமல் அவரோடு இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ மற்றும் சிவசங்கரன் நட்டவி நரமுகையால் தமிழ் இனியால் வளமை போல கேட்கும் வேளையிலே அற்புதமான சிறந்த ஒரு பாடல் பால் குடம் திரைப்படத்திலிருந்து முழு நிலவின் திருமுகத்தில் களங்கம் இல்லையே என்ற வரியை கொண்டு பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை வளமையாக இன்றைய நல்வாழ்த்துக்களை கூறி மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடன் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேசுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா இவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களை இணைத்து கேட்கும் அந்த பாடல் பாண்டவர் பூமி திரைப்படுத்த பாடல். பாடுகின்றது அவரவர் வாழ்க்கையில் என்ற வரி கொண்டு.

0: பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் ஒன்று காடே கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை பழமை போல இன்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நீல ஊடுகரை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் அன்புடன் எழுதி கேட்ட வேளையிலே அவருக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். இளைய நிலா பொழிகிறது என்று வரி கொண்ட பாடல்.
1: இளைய நிலா பொழிகிறதே

ரசிக்கும் தேமான பாடல்கள் வரிசையிலே மாடி வீட்டு இலை திரைப்படுத்த பாடலையும் கேட்போம். அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து என்ற பெருகொண்ட பாடலை அன்புடனே அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு இஞ்சிக்குடி அன்பு பேத்தி சிவரஞ்சனி. அம்மையப்பனிலிருந்து கேட்க விரும்பும் அவருக்காக ஒலிக்கும் அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் சித்ரா, சுஷ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களும் கேட்க இருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் மாடி வீட்டு இலை திரைப்படம் என்று கூறினேன். பாடல் அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து என்றும் கூறினேன். இதுவோ அந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல்கள் கேட்க இருப்பவர் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் அவர்கள் உறவினர்கள் நண்பர்களும் செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாடலுக்காக. இந்த பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலில். பாடல் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. கேட்போமா?

அந்த பாடலை கேட்கும் இந்த வேளையில உடனடியாக கேட்பார் அடுத்த பாடலை. சோக பாடல் என்று கூறிவிட்டு படகோட்டி திரைப்படத்து பாடலை பக்குவமாக கேட்டிருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருமணம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு. படகோட்டி திரைப்படம் இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரல். தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் இதோ காட்டலையில்.

அவர்களை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை சிதம்பரம் மண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார். அந்த பாடலையும் கேட்போம். அந்த பாடல் மீண்டும் கோகிலா திரைப்படுத்து பாடல். ஹே ஹே ஓர் 1000 ரூபாய் எடுத்து பாடுகின்றது.

அனைத்துக்கும் தேவையான பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடல் திருவேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயனேன் என்று நாங்கள் அழைத்துக் கொள்ளும் அன்பு சரவணனின் பாடல். சரவணன், நீங்கள் கேட்கும் இந்த பாடலை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கும் வண்ணம் ஒலிக்க வைக்கின்றீர்கள் முந்தியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே. அங்கே ஏன் இந்த பார்வை என்ற வேதாவின் இசையினிலே இரு வல்லவர்கள் திரைப்படத்தில் இருந்து

இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் ராசாத்தி என் மனசுக்குள்ளே என்ற பாடல். நம்ம ஒரு ராசா திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் நீண்ட கால உறவு வளைகுடா மண்ணில் இருந்து குவைத் ஜோஷ் நீங்கள்.

அடுத்ததாக ஒரு பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு ரதீஷ் கேட்கின்றார். ஒரு மலையாள திரைப்படத்து பாடல் முல்லப்பூம் பில்லல்லோ என்ற பாடல் தான் அவர் கேட்ட பாடல். இதோ அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா.

கனடா கலியுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை மகிழ்வுடன் தருகின்றேன். உலகளாவை இருக்கும் நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கும் முன்னியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்பத்துக்கான பாடல்கள் கேட்போம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல். பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படுத்த பாடல் மூங்கில் இலை காடுகளே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் நினைப்பது நிறைவேறும் என்ற பாடல். நினைத்தது நிறைவேறும் திரைப்படத்தில் இருந்து டிரான்சி ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடல். ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி கேட்ட பாடலாக உள்ளத்தில் நூறு நினைத்தேன் என்று பாடுகின்றது மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்தில் இருந்து.

தொடரும் பாடல் மொன்றியால் தனுஷன் அவர்கள் கனடாவிலிருந்து உன்ன தொட்டு என்ற டொரோதி திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார்.

இவர்களோடுதான் வன்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து இளவரசி ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சின்ன சின்ன என்ற வரி கொண்டு உருமி என்ற திரைப்படத்து பாடலை

0: நோக்கு தொட்டு பிடித்தென்னை கட்டி களிப்பாக்கு.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல் வசந்தி தருகின்றார். கனடா வான்கூவர் மாநிலத்தில் இருந்து சூரரை போற்று என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் காட்டுப்பயலே என்று ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் காஞ்சனாவும் தருகின்றார் ஒரு பாடலை, வங்குவர் மாநிலத்தில் இருந்து. உனக்காக என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் இன்று தரும் பாடல். அல்லி தோட்டமே என்று வரி எடுத்து முழுவதையும் பாடுவதை கேட்போமே.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்களின் பாடலை கேட்போம். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள். நான் காற்றில் ஆடும் என்ற ஒரு பாடல் உண்மையில் ஆசை வச்சியின் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உங்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்து நீண்ட கால உறவு அன்பு நண்பர் ரமணி அவர் தந்த பாடல். அவர் நான்காம் தமிழன் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் தமிழன் நான்காம் தமிழன் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

பாடலை கேட்கும் வேளையில் தான் மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து நீண்ட காலமாக இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் தருகின்றார் ஒரு பாடல். உள்ளே வெளியே திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது சக்கரக்கட்டி சக்கரக்கட்டி என்ற வரி எடுத்து.

கொண்டிருக்கும் பாடல்களை அலங்கரித்துக் கொண்டு வரும் அடுத்த பாடல் இங்கிலாந்து நாடு அருள்மோகன் காந்தா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். கார்முகில் கண்ணனு என்று வரியெடுத்து பாடுகின்றது.

சிங்கப்பூர் சிங்கார பூமி மகாலிங்கம், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல். கண் கண்ட தெய்வம் என்று ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்பு வந்த ஒரு திரைப்படத்து பாடல். வாழ்க்கை என்பது ஜாலி என்று கூறி பாட வைக்கின்றீர்கள்.

0: குண்டாடி பொண்ணு வடமுறுக்கு எங்க காரே வாரியா இடம் இருக்கு. குண்டாடி பொண்ணு வடமுறுக்கு எங்க காரிலே வாரியா இடம் இருக்கு.
1: வாடைய பார்த்தா புதுச்சரக்கு, வாடைய பார்த்தா புதுச்சரக்கு,
2: மேலாடையை பார்த்தா நாட்டு சரக்கு, மேலாடைய பார்த்தா நாட்டு சரக்கு. வாழ்க்கை என்பது யார்

ஐரோப்பிய மாநிலம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேஷன் ஒரு பாடல் தருகின்றார். அவர் நண்பன் ஒருவன் வந்த பிறகு என்ற திரைப்படுத்த பாடல். தேடி தேடி தூரப் போகிறோம் என்ற பாடல்தான் அவர் தரும் பாடல்.

இவர்களோடுதான் ஐரோப்பிய மண்ணிலிருந்து ஈழமணி திருநாடு சென்று ஓய்விலே இருக்கின்ற என்னவள் என்று ஒரு பாடல் தருகின்றார். என்னை தாளாட்டும் சங்கீதம் நீயல்லவா என்று, உன்னை நினைந்து என்ற திரைப்படுத்து பாடலாக.

அவருடைய பாடலோடும் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல கனடா. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சீனா ஆசான் அவர்கள் கனவே கலையாதே திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் கண்ணோடு கண்ணோடு வந்த காதல் என்று வரியெடுத்து இனிமையாக பாடுகின்றது.

நேர்களே, நாங்கள் இதுவரை நேரம் கேட்டு மகிழ்ந்தது ஒன்றில் தமிழ் வானொலி காற்றலையை கலந்துவிட்ட தித்திக்கும் தீனான பாடல்கள் விடுமுறை விருப்பத்திற்காக ஒழித்து ஓய்ந்தன. நிறைவிலே நிறைவு கொண்ட மனத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். இன்றைய நிகழ்வு இனிமையான இந்த பாடல்கள் எல்லோரையும் மகிழ வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நிகழ்ச்சியை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்றென்றும்.

பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள்.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம்.
0: FM 24

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் மூன்றாம் பிறை என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணே கலைமானே என்று பாடுகின்றது. இந்த பாடலை வளமைப்போல இன்றும் தமிழ்நாடு நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

வழமை போல இன்றையத்தின் வாழ்த்துக்களை தந்து ஒரு பாடலை தருகின்றார். குயிலாக நான் இருந்தென்ன என்று கேட்கும் பாடல், செல்வ மகள் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்புடன் வழமை போல என்றும் மயிலை பட்டாபி அவர்கள் மயிலாப்பூர் தமிழ்நாட்டில் இருந்து கேட்கும் வேளையில் அவரோடு இணைந்து அவருடைய உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா அவர்களோடு, ஆகாஷ் ஸ்ரீராம் இவர்களோடு, ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் முனைகின்றார்கள். நாங்கள் முனைவோம் ஒலிக்கின்றது என்ற பாடல் மீண்டும் குயிலாக நான் இருந்தென்ன என்று வரிகொண்டு

பொன்னியின் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலித்து வரும் பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம். விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பத்திலே விளக்கே நீ கொண்ட ஒளிநாணி என்ற பாடல், நிறைகுடம் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று பாட வைத்து கேட்டு மகிழ விரும்புகிறார்கள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நரமுகையாள், தமிழினியாள்.

திட்டிக்க திட்டிக்க கேட்டு மகிழ்ந்திட வேண்டும் என்று தேடி வருகின்றது எங்களை நாடி. அடுத்து வரும் பாடல் நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் என்று கூறிக்கொண்டு. இந்த பாடல் என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடல். அந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகளை ஒலிக்க வைக்கின்றார் விடுமுறை விருப்பத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். அவர் கேட்கும் அந்த பாடலை அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினரும் கேட்கின்றார்கள். இனிமையான இந்த பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை கோயில் எஸ் ஜானகி அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள்.

உடனே வந்துவிடுவார். இன்னும் ஒரு பாடலை தானும் கேட்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலகத் தமிழர்கள் நண்பர்களோடும் இணைந்து கேட்க வேண்டும் தாருங்கள் இந்த பாடலை என்று ரயில் பயணங்கள் திரைப்படுத்த பாடலை தருகின்றார். அந்த பாடல் பாடுகின்றது வசந்த ஊஞ்சலிலே அசைந்த பூங்கொடியே என்ற பல்லவி கொண்டு பல்லவியல் தொகையாராவுடன் பல்லவிகளையும் சரணத்தையும் தருகின்றது.

0: இது உண்மையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிய பாடல்கள். அடுத்து வரும் பாடல் மதுரை வீரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஆடல் காணீரோ என்ற அற்புதமான பாடலை தமிழ்நாடு அம்மையப்பன் அன்பு பேத்தி சிவரஞ்சினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல். அந்த வேளையிலே உங்களோடு இணைந்து சித்ரா, சுஷ்மிதா, ஃபாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களும் செவி மடுக்கின்றார்களும் நாங்கள் முனைகின்றோம்.
1: நம் மரணமலை நாட்டியக்காரி கலையரசி வெள்ளையம்மாள் ராஜசபை அங்கத்தினரும் கூட. அப்படியா? நம் புதிய தளபதி வீரம்.
2: ஓ, கேள்விப்பட்டேன். வணக்கம்.
1: வணக்கம். இவள் ஆடல் கண்டதில்லையே நீ? ஆடல் காணலாமா?

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து வாரத்தில் வரும் விடுமுறை நாட்களில் ஒலிக்கும் விடுமுறை விருப்ப பாடல்கள்.

விடுமுறை விருப்பத்தில் உள்ள நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் ஷாதிக் அவர்களும் உறவினர்களும் கேட்டு மகளும் பாடலாக ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் ஒலிக்கும் வேளையிலே அவரோடு இணைந்து செவிமடுக்கின்றார்கள் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு ஒலிக்கும் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இரவும் பகலும் திரைப்படத்திலிருந்து இரவு வரும் பகலும் வரும் என்ற வரி கொண்டு

இதை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் நீங்கள் தந்த பாடல். உங்களுக்காக ஒலிக்கும் அந்த பாடல் புதிய திரைப்படம் காந்தா என்ற திரைப்படத்திலிருந்து பனிமலரி என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இனிமையான பாடல். புடவை கட்டிய புயல் ஒன்று என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. ஆத்தி அடி ஆத்தி என்று பாடிக்கொண்டு வீர தீர சூரன் திரைப்படுத்த பாடலாக இந்த பாடல் வளைகுடாமன் நீண்டகால உறவு அன்பு ஜோர்ஜ் உங்களுக்காக.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலியகம் NTR FM ரேடியோ கனடா.

கனடா கலியுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை மகிழ்வுடன் தருகின்றேன். உலகளாவை இருக்கும் நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கும் முன்னியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்போம். முதலில் ஒலிக்க இருக்கும்

பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல். பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படுத்த பாடல். மூங்கில் இலை காடுகளே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் நினைப்பது நிறைவேறும் என்ற பாடல். நினைத்தது நிறைவேறும் திரைப்படத்தில் இருந்து டிரான்சி இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடல். ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி கேட்ட பாடலாக உள்ளத்தில் நூறு நினைத்தேன் என்று பாடுகின்றது மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்தில் இருந்து.

தொடரும் பாடல் மொன்றியால் தனுஷன் அவர்கள் கனடாவிலிருந்து உன்ன தொட்டு என்ற டொரோதி திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார்.

இவர்களோடுதான் வன்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து இளவரசி ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சின்ன சின்ன என்ற வரி கொண்டு உருமி என்ற திரைப்படத்து பாடலை

0: நோக்கு தொட்டு பிடித்தென்னை கட்டி களிப்பாக்கு.
1: கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல் வசந்தி தருகின்றார். கனடா வான்கூவர் மாநிலத்தில் இருந்து சூரரை போற்று என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் காட்டுப்பயலே என்று ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் காஞ்சனாவும் தருகின்றார் ஒரு பாடலை வங்குவர் மாநிலத்தில் இருந்து. உனக்காக என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் இன்று தரும் பாடல். அல்லி தோட்டமே என்று வரி எடுத்து முழுவதையும் பாடுவதை கேட்போமே.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்களின் பாடலை கேட்போம். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள். நான் காற்றில் ஆடும் என்ற ஒரு பாடல் உண்மையில் ஆசை வச்சியின் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து நீண்ட கால உறவு அன்பு நண்பர் ரமணி அவர் தந்த பாடல். அவர் நான்காம் தமிழன் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் தமிழன் நான்காம் தமிழன் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

பாடலை கேட்கும் வேளையில் தான் மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து நீண்ட காலமாக இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் தருகின்றார் ஒரு பாடல். உள்ளே வெளியே திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது சக்கரக்கட்டியை சக்கரக்கட்டி என்ற வரி எடுத்து.

கொண்டிருக்கும் பாடல்களை அலங்கரித்துக் கொண்டு வரும் அடுத்த பாடல் இங்கிலாந்து நாடு, அருள்மோகன் காந்தா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். கார்முகில் கண்ணனு என்று வரியெடுத்து பாடுகின்றது.

சிங்கப்பூர் சிங்கார பூமி மகாலிங்கம், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல். கண் கண்ட தெய்வம் என்று ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்பு வந்த ஒரு திரைப்படத்து பாடல். வாழ்க்கை என்பது ஜாலி என்று கூறி பாட வைக்கின்றீர்கள்.

ஐரோப்பிய மாநிலம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேஷன் ஒரு பாடல் தருகின்றார். அவர் நண்பன் ஒருவன் வந்த பிறகு என்ற திரைப்படுத்த பாடல். தேடி தேடி தூரப் போகிறோம் என்ற பாடல்தான் அவர் தரும் பாடல்.

இவர்களோடுதான் ஐரோப்பிய மண்ணில் இருந்து ஈழமணி திருநாடு சென்று ஓய்விலே இருக்கின்ற என்னவள் என்று ஒரு பாடல் தருகின்றார். என்னை தாளாட்டும் சங்கீதம் நீயல்லவா என்று உன்னை நினைந்து என்ற திரைப்படுத்து பாடலாக

அத்துடைய பாடலோடும் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல கனடா. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சீனா ஆசான் அவர்கள் கனவி கலையாதே திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் கண்ணோடு கண்ணோடு வந்த காதல் என்று வரி எடுத்து இனிமையாக பாடுகின்றது.

நேயர்களை நாங்கள் இதுவரை நேரம் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியில் தமிழ் வானொலி காற்றலையை கலந்துவிட்ட தித்திக்கும் தீனான பாடல்கள் விடுமுறை விருப்பத்திற்காக ஒழித்து ஓய்ந்தன. நிறைவிலே நிறைவு கொண்ட மனத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். இன்றைய நிகழ இனிமையான இந்த பாடல்கள் எல்லோரையும் மகிழ வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நிகழ்ச்சி என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்றென்றும்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலியுகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதூரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அது மட்டும் அல்லாமல் இந்த அன்பு உறவுகளை நீங்கள் நலன்தானா என்றும் அன்புடன் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

இங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த காலங்களில் 350 பாட்டும் பதங்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்வியல் தத்துவங்களை அரசியல் பொருளாதாரம் ஆன்மீகம் சமூகவியல் வாழ்வியல் என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்களை உள்ளடக்கி 350 படைப்புகளை எங்கள் அன்பு படைப்பாளிகள் தெரிவு செய்து தயாரித்து அனுப்பி கேட்டு மகிழ்ந்து உலகளாக இருக்கும் உறவுகளின் உள்ளத்தில் அழியாத இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றாக வேறு வானொலிகளில் இல்லாத வகையில் எங்கள் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் என்றும் ஒலிக்கின்றது. 351 பாட்டும் பதமுமாக தொடர்ந்து தன்னுடைய படைப்புகளை சிந்தனையில் உதித்த சீரான கருத்துக்களை தனதாக்கிக் கொண்ட அன்பு சிந்தனை செல்வன் என்றும் தருகின்றார் தன்னுடைய 131 படைப்பினை. அன்பு உறவுகளை நாங்கள் இன்று கேட்டு மகள இருப்பது பாட்டும் பதமும் 351 அதனுடைய படைப்பினை சிந்தனை செல்வனின் தயாரிப்பிலே 131 படைப்போடு கேட்டு மகிழ்வோம். இன்று அவர் 10 பதங்களை தேடி எடுத்து இணைத்து ஒரு வாக்கியமாக்கி வாழ்வியலில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையை எத்தனையோ பேர் எத்தனை வகையாக கூறியிருந்தாலும் இவரும் இப்படியாக கூறியிருக்கின்றார். அப்படி கூறுவதற்கான 10 பதங்களையும் 10 திரைப்படுத்த பாடல்களில் இருந்தும் முதல் பதங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து பொருத்தி இந்த பாட்டும் பதமும் நிறைவேற செய்கின்றார். அந்த வகையிலே பாட்டும் பதமும் உங்களுக்கு எப்படி நாங்கள் பொருத்திக் கொள்வது படித்துக் கொள்வது பிடித்துக் கொள்வது என்று தெரியும். அந்த வகையில் இன்று 10 பாடல்களை தந்திருக்கின்றார். பழைய புதிய பாடல்கள் இடைக்கால பாடல்கள் என்று கேட்ட கேட்காத பாடல்களையும் தந்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. அந்த வகையிலே முதலில் வெறும் பதத்திற்காக இன்றைய பாட்டும் பதம் முதலாவது பாடலை ஒளிபரப்ப இருக்கின்றேன். அந்த பாடலை கேட்போமா? அந்த பாடல் சம்சாரம் என்ற திரைப்படத்தில் ஒலிக்கின்றது.

சம்சாரம் என்ற திரைப்படத்தில் வந்த பாடல் மாநிலத்தில் என்று ஆரம்பித்து முதல் வரியை தந்துவிட்டு செல்லும் வேளையிலே இன்றைய பாட்டும் பதமும் 351 முதல் பதமாக மாநிலத்தில் என்ற பதத்தை பெற்றுக் கொண்டோம். ஊருக்கு உழைப்பவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் தருகின்றது இந்த பாடல். எப்படி என்ற பாடலை கேட்போம்.

0: தேடி தேடி என்று வந்துவிட்டது. மாநிலத்தில் தேடி தேடி, அப்படி என்றால் மூன்றாவது பதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அதற்காக நல்ல நேரம் என்ற திரைப்படுத்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.
1: 1, 2, 3, 4 ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும், ஓடி

சொல்லியா.

வலிமையுள்ளவன் பட்டது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் பட்டது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம படுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி என்று வந்துவிட்டது. மாநிலத்தில் தேடி தேடி என்ற இரண்டு பதங்களை தந்திருக்கின்றார். இந்த மாநிலத்தில் நாங்கள் தேடுகின்றோம், ஏதோ தேடுகின்றோமா அல்லது தேடிக்கொண்டிருக்கின்றோமா, தேட வேண்டுமா தெரியவில்லை. மூன்றாவது பதத்தை ஒரு தடவை கேட்டு பார்ப்பதற்காக நல்ல நேரம் என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்றை பாடுவதை கேட்போம். கேட்டுவிட்டு அதன் முதல் பதத்தை பெறுவோம்.
1: 1, 2, 3, 4, up! ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும்.

கேளு.

தம்பி சோம்பி.

0: வலிமையுள்ள வெப்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள வெப்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம படுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும்.
1: நல்ல நேரம் திரைப்படுத்த பாடல் தருகிறது. ஓடி ஓடி என்ற பாடலை தருகின்றது. அதிலே நாங்கள் ஓடி என்ற பதத்தை எடுப்போம், எடுத்து பொருத்தி படித்து பார்ப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி என்று வந்துவிட்டு, ஆமா இந்த மாநிலத்தில் ஏதோ தேடி தேடி ஓடி ஓடி ஓடி என்னவோ செய்ய போகின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்று பார்ப்பதற்கு முன்பு மீண்டும் ஒரு தடவை படிப்போம். எங்கே எப்படி திறப்புகின்றார், என்ன கருத்தை திறப்புகின்றார். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி அப்படி என்றால் நாடோடி மன்னன் என்ற ஒரு திரைப்படம், அந்த அற்புதமான திரைப்படத்து பாடல் தருகின்றது இந்த பாடலை.

இன்பம் உண்டாவதில்லை என் தோழா, இன்பம் உண்டாவதில்லை என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன்

உழைப்பது இல்லா உழைப்பை என்ற பாடலை கேட்ட வேளையிலே உழைப்பது என்ற பதமாக எங்களுக்கு அது தென்படுகின்றது. அதை கொண்டு வருவோம், பொருத்துவோம், படிப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது என்று வந்திருக்கின்றதாம். இந்த உலகத்திலே நாங்கள் சாதாரணமாக இருக்கவில்லை. என்ன வகை இல உள்ளவர்கள், எந்த தரத்தில் இருக்கின்றவரும் ஓடி ஓடி தேடி தேடி நல்ல தரத்தை தேடி சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், வாழ்க்கை பயணத்தை செலுத்த வேண்டும், வாழ்க்கையிலே நல்ல முறையில் வாழ வேண்டும், குறைவின்றி வாழ வேண்டும் என்றெல்லாம் தேடுகின்றோம். எங்களுக்கு மட்டுமல்ல, பார்ப்போம் அடுத்த, எங்களுக்கு மட்டுமாக எங்கள் குடும்பத்துக்காக என்றெல்லாம் நாங்கள் உழைக்கின்றோம். அதனால் மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது என்று வந்திருக்கின்றது. ஆம், நாங்கள் தேடுகின்றோம், உழைக்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், சேர்க்கின்றோம். எங்களுக்கு மான மொழி ஆடம்பரங்கள், ஆபரணங்கள், வாகனங்கள் என்று சேர்க்கின்றோம். எங்களுக்கு மட்டுமில்லை, எங்கள் சந்ததிக்கும் வேண்டும் என்று சேர்க்கின்றோம். உண்மைதானே? அதைத்தான் எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பெரிய மாநிலத்திலே. அப்படி என்றால் நான்கு பதங்களில் ஐந்தாவது பதத்தில் ஒரு பாடலை தந்து எங்களை மாற்ற பார்க்கின்றார் எங்களுடைய சிந்தனையை. குமார விஜயம் என்ற ஒரு திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் இப்படி பாடுகின்றது.

உண்மையோடு ஒண்ணுமே என்ற பதம்தான் இந்த பாடல்கள் ஒண்ணுமே புரியவில்லை என்று பாடியிருக்கின்றது. அதிலே ஒன்றுமே அந்த பதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே என்றால் நாங்கள் இவ்வளவெல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்ற இதிலும் ஏதாவது ஒன்றாவது ஆறாவது பதம் வந்து கருத்தை எங்களுக்கு குறிப்பதற்கு முன் இந்த 131வது சிந்தனை செல்வன் படைப்பில் பாட்டும் பதமும் 351 கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் 5 பதங்களை பெற்றோம். ஒரு தடவை படித்துத்தான் பார்க்க வேண்டும். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே என்று வந்துவிட்டது. எதுவும் அது ஒன்றுமே என்று கூறும்பொழுது ஒன்றாவது என்றாலும் எதுவும் எதுவுமே அமர்க்களம் திரைப்படுத்த பாடல் சரியான ஒரு பதிலை தருகின்றது. அந்த பாடலை கேட்டவுடன் அந்த பதம் எப்படி எங்களை மாற்றுகின்றது பாருங்கள். கேட்போமா பாடலை?

அந்த பாடலின் முதல் பதம் உன்னோடு என்று வந்தது அல்லவா? அந்த உன்னோடு என்ற ஆறாவது பதத்தை கொண்டு சென்று அம்முதல் ஐந்து பதத்தோடு இன்னொரு தடவை படித்து பார்ப்போமே சேர்த்து. மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு என்று ஒரு எச்சத்தோடு வருகின்றது. என்ன கூறப்போகின்றார்? எஞ்சி நிற்கின்ற பதங்கள் என்னவென்று கேட்பதற்கு முன் எங்களுக்கு ஆவலாக இருக்கின்றது தெரிந்து கொள்வதற்கு. மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே. ஆமா, மாநிலத்தில் தேடி தேடி உழைத்து அடுத்தவருக்கு பின்போகாமல் நாங்கள் உயர்ந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், பலமுள்ளவர்கள், எல்லாம் படைத்தவர்கள் என்று வாழ வேண்டும் தானே. அதற்காக தேடி தேடி ஓடி ஓடி நல்ல பணியிலே தான் உழைக்கின்றோம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு என்று ஒரு பதம் தந்துவிட்டது இந்த பாடல்ல. உன்னோடு நாங்கள் இவ்வளவெல்லாம் சேகரிக்கலாம், அது எங்களோடு என்றுதான் நாங்கள் என்ன பண்ணியார். தனிப்பட்ட ஒருவர் உன்னோடு என்றால் மற்றவர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓடி ஓடி உழைத்து சேர்த்து வைத்து சொத்துக்கள் சூழ்நிலை எல்லாம் என்று அது உங்களோடு என்றும் எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று வந்து அடுத்த பொருளை தருகின்றது தன்னுடைய பதமாக. அந்த பாடலையும் கேட்போம்.

வாழ்ந்தால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற திரைப்பட பாடலே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று பாடி சொல்கின்றது. இந்த அளவு பெரிய திரைப்படம், இந்த அளவு பெரிய வரிகளை கொண்ட பாடலே கூடி என்ற பதத்தை மட்டும் நாங்கள் எடுப்போம். கூடி என்றால் என்ன? எங்களோடு கூடி, எங்களோடு கூட, எங்களோடு ஒன்றாகிறது என்றதுதான். அதுல எங்க வருகின்ற என்றால், மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூட, உன்னோடு கூட கூடி என்னோடு சேர்ந்து என்ன ஒரு மர்மமாக இருக்கின்றது. தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து ஒரு பதம் வந்து ஒரு பதிலை தர இருக்கின்றது. அந்த பதம் ஏழாவது பதமாக எங்களுக்கு கிடைக்கும். அதை நாங்கள் பெற்றுக் கொள்வோம்.

வராது வந்த என்ற அந்த பாடலே வராது என்று அற்புதமாக கூறப்பட்டிருக்கின்றது. அந்த பதத்திலே எட்டாவது பதம் வந்து ஒரு முழுமையை தர இருக்கின்றது. மீண்டும் கூறுகிறோம், மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது. இப்போது நாங்கள் மரணத்தை தழுவும் பொழுது எங்களோடு கூடி வருமா? இல்லை, நாங்கள் இவ்வளவெல்லாம் சேர்க்கின்றோம், ஓடியோடி உழைக்கின்றோம், உடம்பிலுடைய நோய் நொடி தெரியாமல் ஓய்வில்லாமல் உழைக்கின்றோம், தேடி தேடி என் சந்ததிக்கே தேடி வைக்கின்றோம், பரம்பரைக்கே தேடி வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, படிப்பு கல்வி அறிவு ஆராய்ச்சி விஞ்ஞானம் என்றெல்லாம் கொண்டு சென்று பட்டங்கள் பதவிகளை எல்லாம் தேடி நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த பட்டங்கள் எல்லாம் கூடி வருகிறது எங்களோடு. ஆனால் இறக்கும் போது இவை யாவும் ஒன்றுமே எங்களோடு கூடி வராது. ஏன் என்பதற்கு பதில் தரும் விதமாக ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்து பாடல் வந்து ஒன்பதாவது பதத்தை தருகின்றது. பார்ப்போம், கேட்டுத்தான் பார்ப்போமே.

இதுதான் என்ற பதம் தானே முதலில் வந்த பதம். இங்கே ஒன்பதாவது பதத்தையும் சேர்த்து விட்டு படிப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது என்று கூறிவிட்டது என்று தெரிந்து கொண்டோம். இறுதி பயணத்தை நாங்கள் விளைவெல்லாம் சேர்த்து வைத்துவிட்டு இறுதியிலே எங்களோடு கூடி வருவது எதுவுமே இல்லை என்பதை உணரக்கூடிய வகையிலே என்னுடைய பாட்டும் பதம் வந்த வேளையிலே, சரி அப்படின்னா எப்படி எங்க மனம் என்ன பாடுபடுகிறது, கேட்டபடி எங்களுக்கு மனம் அங்கலாய்க்கின்றது, என்னடா இது என்று எண்ணும் வேளையிலே, ஆறில் இருந்து அறுபது வரை திரைப்படத்து பாடல் ஒன்று வந்து இறுதி பதத்தை தந்து எங்களை நெடுமூச்சு வாங்க வைக்கின்றது. அது என்ன பதம், பாடலை கேட்போம்.

வாழ்க்கையே புருஷம் என்று பாடி செல்கின்றது அந்த பாடல். அதில் வாழ்க்கையே என்ற பதத்தை நாங்கள் பெறுவோம், பொருத்துவோம் 10வது பதமாக முதல் 9 பதங்களோடு இணைத்து முழுவதையும் படிப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடியோடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கை உண்மை. இந்த பத்து பதங்களையும் கொண்டு வந்து பாட்டும் பதமும் 351 சரியான உண்மையை எங்களுக்கு புகுத்தி இருக்கின்றது. இப்படி பல பல வழிகளிலும் பல விதமாக கூறினாலும் இந்த சிந்தனை செல்வன் தன்னுடைய சிந்தையிலே ஒலித்த பதங்களை கொண்டு வந்து அந்த விடயத்துக்காக பதங்களை சேர்த்து பாடல்களையும் தெரிந்தெடுத்துக் கொண்டு வந்து ஒளிபரப்பி வைத்திருக்கின்றார். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கை என்று எங்களை மனமாறுதல் அடைய வைத்து நெடுமூச்சு விட செய்கின்றது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்பவருக்கு பதில் இதுதான். வாழ்க்கை என்பது சும்மா இருக்க தேவையில்லை. தேடி தேடி ஓடி ஓடி உழைத்து சேர்த்து வந்து வந்தெல்லாம் வாழ வேண்டும், இறுதியிலே ஒன்றும் உங்களோடு கூட வராது. அதற்காக ஏன் வீணாக நாங்கள் பொல்லாமைகள் போராமைகள் போதாத எண்ணம் வழக்காடுகள் அதை விட வாய்ச்சண்டைகள் அதை விட கைச்சண்டைகள் சொத்து சண்டைகள் இணைச்சண்டைகள் பொருட்சண்டைகள் சமய சண்டனங்கள் எத்தனையே நாங்கள் உரிமை கொண்டாடி போராடுகிறோம். ஆனால் நாங்கள் சேர்த்து வைத்த இந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த போராட்டங்களின் மத்தியிலே தான் கிடைக்கின்றது, கிடைத்தும் இறுதியிலே கூடி வராது. ஆதலால் இப்படியான குணங்களை விட்டு நல்ல பண்புகளோடு வாழ்வோம் என்று தான் எண்ண தோன்றுகின்றது. என்ப உறவுகளே, இன்றைய பாட்டும் பதமும் மொத்தமாக முழுமையாக கூறுகிற 10 பதமும் மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது எதுவுமே ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கையே, இதுதான் வாழ்க்கை என்றும் குறவில் இதுதான் வாழ்க்கையே என்று முழுமையாக கூறிவிட்டது. அற்புதமான இந்த கருத்துக்களை தேர்ந்து பதிந்து பட பாடல்களாக தொகுத்து எங்களோடு இணைந்து நல்ல நல்ல பாடல்களாக கேட்டு மகளும் வேளையிலே அறிவுக்குரிய சொற்பதங்களையும் தந்து நல்லதோர் கருத்தினை புரிந்து கொடுத்த 131வது படைப்பினை 351வது பாட்டும் பதத்துக்கு அளித்து பெருமை சேர்த்துக் கொள்ளுகின்றது முன்னிலை தமிழ் வானொலி. இன்றைய பாட்டும் பதமும் 351லே எங்கே இன்னும் ஒரு தடவை. மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கை என்று கூறி இன்றைய பாட்டும் பதமும் நிறைவு பெறுகிறது. அன்பு உறவுகளே, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அதற்கு முன்பு நன்றாக உணர்வோம், மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கையே என்று முற்றுப்புள்ளி வைத்து விடைபெற்றுச் சென்று மீண்டும் சந்திக்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, வையத்தில் அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: என்கொரு இன உள்ளு, தமிழன் என்கொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்

இன்றைய விடுமுறை விருப்பத்துக்கான முதல் பாடல் வசந்த மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை வழமை போல இன்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல் மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன என்று பறிகொண்டு.

அந்த பாடலை தந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலை திறகின்றார். நீண்ட கால உறவு தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் ஷாதிக் அவர்கள். அவர் தந்த பாடல் கேட்கும் வேளையிலே அவரோடு இணைந்து செவி மடுக்க வருகின்றார்கள் முகமது ஜூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்கள் மட்டுமல்ல கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் மற்றும் உலக தமிழர்களும். பாடுகின்ற அந்த பாடல் உள்ளம் கொள்ளை போகுதே, உண்மை இன்பம் காணுதே, தெள்ளு தமிழ் தெம்மாங்கு பாடுதே, அற்புதமான பல்லவி தொடர்ந்து சரணங்களை முனைத்து நீலமலை திருடன் திரைப்படத்திலிருந்து கேட்க வருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஒழித்து வரும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் இந்த வேளையிலே அடுத்து வந்து அலங்கரிக்க இருக்கும் ஒரு பாடல் உதிரி பூக்கள் திரைப்படத்திலிருந்து 1979 திரைக்கு வந்த திரைப்படத்திலே அழகிய கண்ணே என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று ஏழுமணி திருநாடு யாழ்ப்பாணம் அருள் மூதூரிலிருந்து சாந்தா ரகு மற்றும் தங்கம் இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. அவர் மட்டும் அல்லாமல் அவரோடு இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ மற்றும் சிவசங்கரன் நட்டவி நரமுகையால் தமிழ் இனியால் வளமை போல கேட்கும் வேளையிலே அற்புதமான சிறந்த ஒரு பாடல் பால் குடம் திரைப்படத்திலிருந்து முழு நிலவின் திருமுகத்தில் களங்கம் இல்லையே என்ற வரியை கொண்டு பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை வளமையாக இன்றைய நல்வாழ்த்துக்களை கூறி மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடன் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேசுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா இவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களை இணைத்து கேட்கும் அந்த பாடல் பாண்டவர் பூமி திரைப்படுத்த பாடல். பாடுகின்றது அவரவர் வாழ்க்கையில் என்ற வரி கொண்டு.

முடிவதில்லை இத்திரைப்படத்தில் ஒன்று காடை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை பழமை போல இன்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீள ஊடுகரை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் அன்புடன் எழுதி கேட்ட வகையிலே அவருக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். இளைய நிலா பொழிகிறது என்ற வரி கொண்ட பாடல்.

இருக்கும் பேமான பாடல்கள் வரிசையிலே மாடி வீட்டு வேலை திரைப்படுத்த பாடலையும் கேட்போம். அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து என்ற பருகொண்ட பாடலை அன்புடனே அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு இஞ்சிக்குடி அன்பு பேத்தி சிவரஞ்சனி. அம்மையப்பனிலிருந்து கேட்க விரும்பும் அவருக்காக ஒலிக்கும் அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் சித்ரா, சுஷ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களும் கேட்க இருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் மாடி வீட்டு இலை திரைப்படம் என்று கூறினேன். பாடல் அன்பு என்னும் நல்ல தேன் கலைந்து என்றும் கூறினேன். இதுவோ அந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல்கள் கேட்க இருப்பவர் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் அவர்கள் உறவினர்கள் நண்பர்களும் செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடலுக்காக இந்த பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே. பாடல் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. கேட்போமா?

வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதூரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறியும் அன்பு தமிழ் பெற்று இவற்றையெல்லாம் உலகளாவ நான் கலந்து கொள்ள ஆற்றலையும் கொடுத்த எல்லாம் வல்ல இறைவா, என் படைப்பை தந்த உனக்கு இந்த பிறவியில் செய்யும் நன்றி கடன் என்றும் மறவாதிருப்பேன் என்று என் அன்னை தந்தை ஆசான் இறைவன் இவர்களுக்கு என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணங்கி கொண்டு உலகளாவ இருக்குமென் முகம் தெரிந்து தெரியாத அன்பு உறவுகளை உங்களுக்கும் நல்லவும் வணக்கமும் நன்றியும் கூறி உங்களை இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் கதம்பத்துக்கு அழைக்க இருக்கின்றேன். 2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு தோறும் எங்களுக்கு கதம்பத்திலே நாங்கள் கூடி மகளும்

ஆடலும் பாடலும் நிறைந்து உள்ள இந்த உலகத்திலே தன் ஆடலும் பாடலோடும் அந்த அர்த்தநாரீஸ்வரராக இருந்து நர்த்தனம் புரிந்து எங்களை ஆட்டி வைக்கும் இறைவனின் கருணையால் 30 வருடங்களாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கும் நிகழ்வுகளை நாங்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதி ஞாயிறுதோறும் கலம்பத்திலே பாடுவோர் பாடலாம் கூறவே ஆனந்தமாக இருக்கின்றது. பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அறிமுகப்படுத்தி இன்று வரை காத்து அதை வளர்த்து உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள் இலை மறைகாயாக இல்லாமல் வெள்ளிடையாக வர வேண்டும் என்று உலகுக்கு அறிய வைக்க வேண்டும் என்ற கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கும் அன்பு மகள் மீரா இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் 30 ஆண்டுகளாக ஒரு பெண்ணாக இருந்து நிர்வகித்து சிறப்பிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் கருணையை கூர்ந்து அவருக்கு நன்றி கூறி என் அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வரவேற்கிறேன். பாருங்கள், நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேள்விக்கு நல்ல பதில் கிடைக்கும். அதேபோன்று நாங்களும் நன்றாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலை அலங்கரிப்போம். நீண்ட நேரம் பேச்சுக்கு இடமில்லை, பாட்டுக்கு தான் இங்கே இடம். இங்கே சரியான நேரம் பார்த்து தன் கடமையை சீராக செய்யும் அன்பு ஜெகபர்சாதிக் அவர்கள் அவர் அறிவித்ததை தொடர்ந்து அவர் நல்ல படம் வரைந்து வரவேற்று தந்து இணைந்திருங்கள் என்று அறைகூவும் வேளையிலே மகாலிங்கம் அன்பு மகள் காயத்ரி இவர்கள் எல்லோரும் வந்து வணக்கம் கூறி வரவேற்றது மட்டுமில்லாமல் காயத்ரி வருகின்ற உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கும் வேளையிலே அன்பு மகள் ரேவதி அரசடி குப்பம் சரவணன் இவர்கள் எல்லோரும் யாமிருக்க பயமேன் என்று கூறுவது போன்று இறை அருளால் நாங்கள் எல்லோரும் சிறப்பிப்போம் என்று வந்த வேளையிலே 6478746415 என்ற எண் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இங்கே அலையுங்கள், யார் முதலில் வரப்போன்றீர்கள், எங்கே இன்று எத்தனை பேர் பாட வருகின்றீர்கள் பார்ப்போம், ஓடி வாருங்கள். இணைந்து விட போன்றால் என் அன்பு மகள் ஷியாமலா அவரும் பதில் எழுதி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் அவற்ற சின்னத்தை கண்டுபிட்டு அவருக்கும் வரவேற்பு கூறி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வரவேற்றுக் கொள்வோம். பாருங்கள், காற்றலைக்கு யார் முதலில் வர எண்ணுகிறீர்கள், ஓடி வாருங்கள்.

0: நாங்கள் இங்கே கனடாவில் 12 பாகையோடு இருக்கின்றோம். இரவு நல்ல குளிராக இருந்தது. நானெல்லாம் பாதத்துக்கு உரை போட்டு தான் இருந்தேன். நிலத்தில் வைக்கும்போது கால் வைக்கும்போது குளிராகத்தான் இருக்கின்றது அன்புறவுகளை. இப்பொழுது 12 பாகைக்கு வந்துவிட்டோம். இது மீண்டும் குறைந்து கொண்டும் இன்று இரவு 9 பாகலாம், 9 பாகைக்கு செல்லலாம் என்று எதிர்ப்பு கூறியிருக்கும் வேளையில் 19 பாகை வரை உயரலாம் என்றும் கூறியிருக்கின்றது. ஒரு மந்தார நிலையில் இருக்கின்றோம். மழை வரும் சான்று இருக்கின்றது என்றும் கூறும் வேளையிலே இப்பொழுது இன்று எங்களுக்கு 11 மணித்தியாலம் 33 நிமிடங்கள் பகலாக இருக்கும் பூமியினுடைய சரிவிலே என்று கூறப்படுகின்றது. உங்கள் ஊரில் எப்படி இருக்கும் என்பதை நீங்களும் வந்து கேளுங்கள். இங்கே உங்கள் பதிவுகளை பார்த்தேன், வந்துவிட்டார். முதல் உறவாக வருகின்றார், இணைந்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் வணக்கம் என்று 3 தடவை கூற நீங்களும் 3 தடவை கட்டியம் கூறிய அன்பு மகளே யோகாராஜி, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் சூப்பரா தான் இருக்கேன்.
0: சூப்பரா இருக்கிறீங்களா யோகாராஜி? வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்க வேண்டும் என்றும் சூப்பர் சூப்பர் சூப்பரா
1: இருக்கு. காரணம், 1 தேதி நானும் பிறந்த நாள், டேட்டு சிவாஜி கணேசனும் பிறந்த நாள்.
0: எப்பொழுது?
1: 30 அக்டோபர் 1
0: அக்டோபர் 1 அன்றுதான் நீங்களும் பிறந்தீர்களா? வாழ்த்துக்கள். சிவாஜி கணேசன்

0: பறந்ததுதான், ஆனா நான் ஸ்டார் தான் கொண்டாடுவேன். ஸ்டார் வந்து 12 நவராத்திரியில பறந்தேன்.
1: ஓ, நவராத்திரியில பறந்தீங்க. இந்த நவராத்திரி 12ஆம் தேதி வருகின்றதோ?
0: 12 எனக்கு பிறந்த நாள் வருது.
1: அன்னைக்கு நவராத்திரியா?
0: நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடும் நினைக்கிறேன். அமாவாசைக்கு அப்புறம் நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடும்.
1: நினைக்க கூடாது.
0: நவராத்திரி 9 நாள்ல வரும். இந்த தடவை கொஞ்சம் முன்னாடி வருது.
1: நினைக்க கூடாது, நினைத்து சரியாக சொல்ல வேண்டும். எல்லோரும் நினைக்கிறார்கள், ஆனால் சொல்ல வேண்டும் சரியாக. சரி, தெரிந்து வைத்துக்கிறோம். நவராத்திரி அழகாக கொண்டாடுவோம். அன்னை கலைவாணி நாள் சிறப்பாக வரட்டும். உங்கள் பிறந்த நாள் சிறந்த பிறந்த நாளாக அமைய வேண்டும். ஆனால் அக்டோபர் 1 பிறந்து இன்னைக்கு 3, அப்போ நீங்கள் இன்னும் 4 நாள் குழந்தை இல்லையா? ஆமாம், சின்ன பச்சை குழந்தையாக இருக்கின்றீர்கள். பச்சை குழந்தை பல்லாண்டு காலம் பல சிறப்புகளோடும் வாழ வேண்டும் என்று அன்னை கலைவாணிய வேண்டி உங்களுக்கு ஒன்றியல் தமிழ் வாணி உறவுகளோடு இணைந்து உங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். வாழ்த்துக்கள் மகளே, வாழிய பல்லாண்டு.
0: நன்றி நன்றி நன்றி.
1: சிறப்பு.
0: இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கதை
1: எங்கே கொண்டு வாருங்கள், சின்ன கதையை கொண்டு வாருங்கள் கேட்போம்.
0: ஒரு பெரிய குழி, ஒரு குழினா அது பாதாள குழியாட்டும் பெரிய குழி, அதுக்குள்ள ஒரு கழுதை உளுந்துருக்கு. அந்த கழுதைய ஒருத்தர் என்ன பண்றாரு, மண்ணை தூக்கி தூக்கி அது மேல போடுறாரு. இவர் ஏன் இந்த கழுதை மேல இப்படி கோபத்துல மண்ணை போடுறாரு? கோபத்துல போடல, அவர் போடுறாரு. ஆனா உடனே ஏன்னு பார்த்தா அதுக்கு கதை பின்னால வருது. அவர் அந்த கழுதையும் அவரும் ரொம்ப பெற்று அவர் அந்த கழுதையை வச்சு தான் நிறைய சம்பாதிச்சாரு. அந்த கழுதையை வச்சுதான் அவர் எல்லாமே நடத்திட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாள் அவங்க வெளியே போகும்போது அந்த குழி இருக்கிறத பார்க்காம அந்த கழுதை அந்த குழிக்குள்ள விழுந்துருச்சு. ஆனா அவர் எவ்வளவோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராடி அந்த காட்டுக்குள்ள எவ்வளவோ போராடி பார்த்தாரு, அந்த குழியிலேருந்து அந்த கழுதையை அவரால் மீட்க முடியல. உடனே என்ன பண்ணாரு, நம்மளும் போயிட்டோம்னா சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம, தண்ணியும் இல்லாம, ஆகாரமும் இல்லாம அது ரொம்ப தவிச்சு சாகும். நம்மகிட்ட இவ்வளோ நாளாக பழகிட்டு இந்த இதை விட்டுட்டு போக மனசும் இல்லை, அதுக்கு நான் கருணை கொலையே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி மேலேருந்து மண்ணை எடுத்து மூடினா அந்த கழுதை செத்துரும் அப்படின்ட்டு எடுத்து எடுத்து போடுறாரு. இந்த மண்ணு போட போட அந்த கழுதை என்ன பண்ணது, முதுகில் மண்ணு உலகுல அப்படி தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி விட்டு மண்ணு மேடு மேடா மேடு மேடா வந்துருச்சு. மேடு மேடா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது கரெக்டாக அதுவே மேலே வந்துருச்சு. மேலே வந்தோடனே அவருக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கல. நான் சாகடிக்கணும்னு நினச்சா அது எப்படி வந்துச்சு, அதோட சமயோசித புத்தியால அந்த கழுதை மேலே வந்துச்சு. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில மனுஷனோட மனுஷனும் அப்படிதான் இருக்கணும். எந்த இடத்துல எப்படி பேசணும், எங்கே எப்படி யார்கிட்ட நடந்துக்கணுங்கிற அந்த சமயோசித புத்தியோட நடந்தானா அவன் எங்கே போனாலும் சிறப்பாக இருப்பான். அதை விட்டுட்டு அவன் ஏடா கூடமா பேசி அடாவடித்தனமாக பேசினானா அவனுடைய வாழ்க்கையில சிறப்பு வராது. இந்த கழுதை இதுக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கதை வந்தது.
1: ஓஹோ, இதனால் தான் சொன்னாரோ, கழுதை சொன்ன புத்தி சரியான புத்தி என்று, கழுதை செய்த புத்தி என்று, சமயோசித புத்தி. கழுதைக்கு இருந்த அந்த சமயோசித புத்தி கழுதையை ஓட்டி சென்று ஆட்டி வைக்கும் அந்த முதலாளிக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அதே போன்று இன்னும் ஒரு கதையை பாருங்கள். பறவையின் கதை இருக்கின்றது, காகத்தின் கதை. காகம் தாகத்தினால் அலைந்து சென்றபோது ஒரு கூஜாவுக்குள்ளே கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. அதற்குள்ளே கற்களை எடுத்து போட்டு போட்டு போட்டு போட்டு தண்ணி மேலே வந்து குடித்து விட்டது. பறவைக்கும் அந்த புத்திசாலித்தனம் சமயோசித புத்தியும் இருந்திருக்கின்றது. அப்போ கழுதைக்கும் காகத்துக்கும் இருக்கிற சமயோசித புத்தி
0: ஐந்தறிவு நாலறிவு மூணறிவுன்னு இருக்கிற எல்லாத்துக்கும் உண்டு. ஆறு அறிவு படிச்ச மனுஷனுக்கு அது கிடையாதுன்னு சொல்றாங்க நிறைய பேர்.
1: கேட்க வெக்கமா இருக்கு. சிறப்பம்மா, நல்லதோர் பஞ்சதந்திர கதைகளில் உள்ள விடயங்களை கொண்டு வந்து புத்திசாலித்த நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் அவன் செய்த நன்மை, அவன் செய்த எண்ணம் வேறு. பாவம் இந்த கழுதை, ஏய் நான் கருணை கொலை செய்வோம் என்ற கருணையுள்ளம் கொண்ட வேளையிலே இறைவன் அருளாலே அந்த மணல் கீழே விழ விழ அது காலையும் உடம்பையும் ஆட்டும்போது அந்த மண் உதிர்ந்து உதிர்ந்து நிலத்திலே விழுந்து நிலத்தின் தளம் உயர்ந்து உயர்ந்து வரும்பொழுது அது எட்டி வெளியே வந்துவிட்டது. இது காகம் வந்து இருக்க பனம் பழம் விழுந்தது போன்ற கதையும் இதுக்கு ஒப்பாகும். என்னென்னா, ஒரு காக்கா வந்து பனைமரத்திலே உட்கார்ந்தது அந்த பழுத்த பனம் பழத்தின் மேலே, அது இருந்த அசைவிலே அந்த பழம் உதிர்ந்து விழ ஆயத்தமாக இருந்த பழம் விழுந்து விட்டது. உடனே ஆகா, காகம் வந்து இருந்து பனம் பழத்தை உதைத்து தள்ளிவிட்டதே என்றும் புரிந்து கொண்டான். இப்படி பலவிதமான பஞ்சதந்திர கதைகள், அதில் ஒன்றை தந்து இன்று பாட்டும் பதத்தை அலங்கரிக்க வந்த நீங்கள் இன்று உங்களுடைய பிறந்த நாள் மகள்வோடு இருக்கும் வேளை, உங்கள் பிறந்த நாளை கேட்டு நாங்களும் மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளை எங்களை மகிழ்விக்க என்ன பாடல் பாடப்போகின்றீர்கள்?
0: அவருடைய பாடல் தான் இன்னைக்கு.
1: ஓ, பாடங்கள் கேட்போம்.
0: இது கொஞ்சம் பெரிய பாட்டு தான், இருந்தாலும் எனக்கு

0: தெரிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன்
1: இருங்க,
0: அவ்வளோதான்.
1: நீங்கள் முயற்சி திருவினை ஆக்கும் என்று திருவினை ஆக்குவதில் கெட்டிக்காரி தானே அம்மா. முயற்சி திருவினை ஆக்கும், கொண்டு பாருங்கள்.
0: நன்றி.

வெகு நாளாக ஆசை கொண்ட ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். அவள் வேண்டும் வேண்டும் என்றான், அவள் நாளை நாளை என்றான். அவன் வேண்டும் வேண்டும் என்றான், அவள் நாளை நாளை என்றாள். இதை காணாத கண்ணின்றி தீராதென்றாள். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டாது. சித்திரத்து தேன் கூலமோ தென்னிறத்து பூச்சரமோ எழுதும் சித்திரத்து தேன் கூலமோ மன்னனின் மானிடமோ பேசும் மந்திரங்கள் யாரிடமோ மந்திரங்கள் யாரிடமோ பேசும் மந்திரங்கள் யாரிடமோ

போய் விடுமோ? ஒரு ராஜாதானியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். ஊடம் பொன்னோடம் இதில் என்னோடும் உன்னோடும் ஓடும் ஓடட்டும். ஓடம் என்ன இனி என் வாழ்வு உன்னோடு ஓடும். ஓடம் பொன்னோடம் இதில் உன்னோடும் என்னோடும் ஓடும் ஓடட்டும். ஓடம் என்ன இனி என் வாழ்வு உன்னோடு ஓடும். இருந்தும் மறந்தும் உன் கண்ணல்லவா, இருந்தும் மறைப்பேன் நான் பெண்ணல்லவா, இருந்தும் மறந்தும் உன் கண்ணல்லவா, இருந்தும் மறைப்பேன் நான் பெண்ணல்லவா. நாளை என் வானத்து தேவினி, மாதத்தில் ஓ நாள் தான் பௌர்ணமி. போகட்டும் போக போக இந்த பொன்னூஞ்சல் என் நெஞ்சிலாடும். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான்.

மகரின் சிகரத்தில் அழகிய நைல் நதி ஓரத்தில் மாலை பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல் மஞ்சள் பின்னுவோம் வா வா வாம் வாழ்வே வாழ்வே நாளை போடுவோம் வா வா வா

வெண்ணிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளைப்பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு, விட்டு விடாமல் கட்டிய

இந்த தேனிடையாடும் தேவதை போல ஆடிட வைத்தார்.

0: சிறப்பு சிறப்பு. சரியாக இசையோடு இந்த பாடலை கேட்பதாக என்றால் 7-8 நிமிடத்துக்கும் இடையிலே உள்ள ஒரு நீண்ட பாடல். அந்த பாடலை அழகாக நீங்கள் இசைக்கருவிகள் எதுவுமின்றி உங்கள் வாயினாலே இசையை இசைக்கருவியை விடை சிறுகலையின் சொருகி நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். ஆனால் பாடும்போது யோகாராஜி உங்களுடைய ஒலி சில விடை எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை 2-3 தடவைகள். அது என்னுடைய காதுக்குத்தான் அப்படியோ ஏனையவர்களுக்கும் அப்படியோ தெரியல. நீங்கள் தனியாக கைபேசியில் தானே பாடுகின்றீர்கள்? ஆமாம். பாடும்போது தலையாட்டி அப்படி எதுவும் செய்தால் சில சமயம் அந்த நேராக அந்த அப்படியே பாடுவது என்றால் உங்களுடைய அப்படி என்றால் உங்களுடைய தொலைபேசியினுடைய வெளியே செல்லும் ஆற்றல் குறைந்திருக்கின்றது. அதை நீங்கள் அந்த வலைத்தள உங்களுக்கு வலை அமைப்பு தந்த அவர்களுடன் பேச வேண்டும். என்னுடைய அவுட் கோயிங் என்னுடைய வாய்ஸ் வெளியே போக தடைப்படுகிறது என்று கூறினால் அவர்கள் அதுக்கேற்ற செய்து தருவார்கள். நானே அலைவரிசையில் நீங்கள் ஒலி உங்களுடைய ஒலி வந்து வெளியே வரும்போது இடையில தடை ஏற்படுகின்றது. முன்பும் ஒரு சில தடவை அப்படி இருந்தது. அது மழை காரணம் என்று எண்ணினோம். இன்று மழை பெய்ததா? ஆமா, சரியான வெயில். ஒரு பிழையும் இல்லை.
1: என்ன
0: காரணம்
1: அது தெரியல. எல்லா கதவையும் சாத்திட்டு உள்ள இருக்கல்ல, அது ஒரு நாள் சிக்னல் ப்ராப்ளம் வரலாம்.
0: சரியாக வர வேண்டும். நீங்கள் உங்களுடைய எல்லா வேலைகளும் அப்படியா மகளே? ஒரு தடவை உங்களுக்கு வலைத்தளம் வழங்கி அந்த விநியோகஸ்தரிடம் பேசி பார்க்கலாம். என்னுடைய ஒரு தொலைபேசியில் அவுட் கோயிங் தடைப்பட்டு வருகின்றது. இன்கமிங் சரியாக வருகின்றது உங்களுக்கு. அப்படின்னா சுவர் தடை இல்லை, இன்கமிங் உங்களுக்கு சரியாக வருகின்றது. வலை பின்னலே தான் சில சமயம் இருக்கலாம். ஆனாலும் பாடலை முழுமையாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம், ரசித்தோம். வாழ்த்துக்கள் ராஜி உங்களுக்கு.
1: நல்வாழ்த்து
0: சொல்வது போன்ற சிவாஜி கணேசன் உங்களுக்கு நல்வாழ்த்து சொல்வது
1: அவருக்கு தான். அவருக்கு சொல்றதுக்கெல்லாம் இல்ல, அவரு வயசானவரு, அவர்தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்.
0: அவர் எப்பொழுதும் எங்களை நடிப்பாலும் கலை உலகத்தில் ஆசீர்வதித்துக் கொண்டுதானே இருக்கின்றார். சரியா? வாழ்த்துக்கலாமா? அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருந்தோம். வந்த பெருமகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கு. நல்வாழ்த்து நான் சொல்வேன் என்ற பாடல் உங்களுக்காக நேயர் விருப்பத்தில் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து பாருங்கள், 2வது பாடலில் நீங்கள் பாடலாம். நன்றி மகளே. மீண்டும் மீண்டும் பல்லாண்டு வாழ்க என் ஆசைகள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் மகள்.
1: நன்றி.
0: அம்மா நன்றி. எங்கே அடுத்த உறவா வருகின்றார் எங்களுடைய அன்பு மகள் என்று எண்ணும் வேளையில் மகாலிங்கம் அவர்கள் துடித்துக்கொண்டு ஆரம்பத்திலிருந்து எங்களை வாழ்த்து கூறி வரவேற்றவர் வந்துவிட்டார். மகாலிங்கம் வணக்கம். மகாலிங்கம் வணக்கம். இங்கே ஞானசேகரன் அவரை தொடர்ந்து ரேவதி அவர்களும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இங்கே வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் மாறுங்கள். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன்யா, மகிழ்ச்சியா இருக்கேன்யா. நீங்க நலமா இருக்கீங்களா? அம்மா நலமா இருக்காங்களா?
0: நாங்கள் நலமாக உள்ளோம், மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக மகிழ்வாக இருங்கள். அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது மல்லியத்திலே?
2: பகல்ல நல்ல வெயிலியா, இப்ப ஒரு உஷ்ணமான நிலை தான் இருக்கு.
0: வாழ்த்துக்கள். அதை அனுபவித்துக் கொண்டு இப்பொழுது என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? பாடுங்களேன்.
2: குரல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது,
0: அதனால
2: அதுக்கு தகுந்த
0: இயற்கை இயற்கை அது இயற்கை வாருங்கள். அதை நாங்கள் சகித்துக்கொள்ளும். எங்கள் மகாலிங்கம் தானே, மகிழ்ச்சிக்குரியவர், எது செய்தாலும் மகிழ்ச்சி தானே. ஆனா நிதானமா தானே பாட போகின்றீர்கள்?
2: நிதானம்
0: பாடுங்கள் ஐயா, பாடுங்கள்.
2: நிதானம் தான்யா, நிதானத்துல கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஐயா
0: பாடுங்க.
2: நிதானத்தோட தான் பாடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஆவலா சரி பண்ணது. இருங்கய்யா ஒரு நிமிஷம்.
0: அப்படி நேரம் தாமதிக்க கூடாது இல்லாம காலிங்க. அடுத்தவர்கள் வரிசையிலே இருக்கு.
2: ஆமாங்கய்யா.
0: அப்ப மீண்டும் பெறப்போகின்றீர்களா?
2: சரி, வந்துட்டேன் வந்துட்டேன்.
0: அது திருத்திக் கொள்ளணும் இந்த பழக்கத்தை. கொண்டு வாருங்க.
2: சரியா சரி. இல்ல இல்ல, திடீர்னு லைன் கிடைச்சதுனால ஒரு தட்டு முட்டு.
0: கொண்டு வாருங்க.
2: சரி பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் என்னும் நீரச்சே ஆசையில நான் வளர்த்தேன் பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம் பாசம் என்னும் நீரச்சே ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா பட்டாலும் குத்தமில்லை பாவம் இந்த பூவுக்கில்லே பட்டு வண்ண ரோஜாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம் பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம் காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையுது என் மனசு உன்னால காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையுது என் மனசு உன்னால அடி சத்தியமா அடி சத்தியமா நான் இருப்பது உன்னாலே உயிர் போனாலும் உன் ஆசை போகாது உயிர் போனாலும் உன் ஆசை போகாது மனம் கண்ணாலே ஆனதில்லே கண்ணம்மா மனம் கல்லாலே ஆனதில்லே கண்ணம்மா பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம் பாசம் என்ன நீரச்சே அசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா பட்டாலும் குத்தமில்லை பாவம் இந்த பூவுக்கில்லை பட்டு வண்ண ரோஜாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம் பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம் ஓடும் தண்ணீரு நீ தொட்ட பன்னீரு உனக்கு நராசாத்தி கண்ணீரு ஓடும் கண்ணீரு நீ தொட்ட பன்னீரு உனக்கு நராசாத்த ராசாத்தி கண்ணீரு உன்னை காத்திருப்பேன்

0: இந்த நம்பிக்கை தான் நம்மை எல்லாம் காக்கணும், இந்த நம்பிக்கை தான் நம்மை எல்லாம் காக்கணும். பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பாசம் என்னும் நீர் அரைச்சியே ஆசையில நான் வளர்த்தே, அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா, பட்டாலும் குத்தம் இல்லே பாவம் அந்த பூவுக்கில்லே. பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதான், பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதான், பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதான்.
1: அசௌகரியம் உள்ள வேளையிலும் வந்து அழகாக பாடி முடித்து விட்டீர்கள். இந்த பாடல் பாடுறதுக்கு ஏதாவது காரணம் உண்டா மகாலிங்கம்?
0: என்னையா
1: பாடல் பாடியதற்கு ஏதாவது காரணம் உண்டா? கலை அழுகின்றாரா, கவலைப்படுகின்றாரா? அது நல்லா
0: இல்லையா? அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க.
1: ஓ, அதுதான். அதே ஐயா, நீங்கள் பார்த்து குடும்பத்துக்கு சச்சரவு கொண்டு
0: சரி, அதனால அதனால அதனால அது சந்தோஷமா தான் இருக்காங்கிறது சொல்றதுக்கு தான் இந்த பிக் பாஸ் தான் இப்ப நிறைய பெண்களை கவர்ந்து.
1: அந்த விளம்பரம் எங்களுக்கு தேவையில்ல. ஒரு மனிதர் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அதனால குழந்தைகளுக்கோ குடும்பத்துக்கோ ஒரு நன்மை வந்து அதை விடுங்கள். இந்த உங்களுடைய தொண்டை கரகரப்புன்னு கூறினா, அதுக்கு நீங்கள் பணம் கற்காரம் என்ற தெரிகின்றது. பணம் கற்காரம், பணம் வெல்ல மெல்ல கற்கண்டு, பணம்
0: கற்கண்டு,
1: பணங்கற்கண்டு அல்லது அதிமதுரம் பட்டை உபயோகங்கள். நன்றி. என்ன பாடல் நீங்கள் கேட்க போறீங்க மகாலிங்கம்? உங்களுக்காக
0: இந்த பாடலே கேட்கலான்னு ஒரு ஆசையா? இதுக்கு காரணம்
1: அதுதான். நீங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் சந்தர்ப்பம் வந்து அவர் பாடலுக்கு பாருங்கள். அடுத்த உறவாக கஸ்தூரி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் நினைத்து விடுவோம். வணக்கம் மகளே கஸ்தூரி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம். உங்களுடைய பதவி பார்த்து நலமாக எல்லோருக்கும் வாழ்த்து கூறி எழுதியிருக்கின்றீர்கள். எங்களுடைய நவராத்திரி 11ஆம் தேதி என்று அறிவித்திருக்கின்றீர்கள். நன்றி, நன்றி, நன்றி. எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? இருந்தோம் கொஞ்சம் குளிராக இருந்தது. இன்று ஒரு வெயில், இடையிடையே வெயிலும் இடையிடையே மந்தாரமா இருக்கின்றது.
2: நல்ல விஷயம், நல்ல விஷயம் ஐயா. என்ன வந்து பாடின உறவுகள் எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அழகா பாடி இருந்தாங்க. அதுவும் ஜோஹராஜ் அக்கா வந்து எனக்கு பிடிச்ச பாடல்.
1: நான்
2: அந்த ராகம் மாறும் அந்த பாட்டு அழகா இருக்கும். அது அந்த மியூசிக்கோட அழகா வந்து பாடி இருந்தாங்க.
1: சிறப்பு, சிறப்பு. அப்ப இன்று நீங்கள் என்ன பாடலை பாடி காட்ட போன்றீங்களுக்கு? நாங்கள் கேட்டு,
2: நான் ஒன்று ஒரு பக்தி பாட்டும் ஒரு திரைசை பாடலும்.
1: சரி, முதல்ல முதல் இந்த பாடல் தரப்போன்றீர்கள்.
2: முதல்ல பக்திய அந்த முருகனை கூப்பிடுவோம் என்று பாக்குறேன்.
1: அலையுங்கள் முருகா, முருகா, நாங்களும் கரம் எடுத்துக் கொண்டு காத்துக்கொண்டு பாடுங்கள் கேட்போங்க. கேட்போம். எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களோட பாடலுக்காக. கொண்டு வாருங்கள், பாடுங்கள்.
2: கண்டிப்பா.

மகள் அருளிய சக்தி வே.

0: ஓம் சரவண பாபா. நாங்கள் எல்லோரும் கைகூப்பி கேட்டுக்கொண்டிருந்தோம். அழகாக சிறப்பாக பக்தியோடு இனிமையோடு இசையோடு தந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள் கஸ்தூரி. சிறப்பாக இருந்தது, அற்புதமான பாடல்.
1: நன்றி.
0: உங்களுக்கு இப்பொழுது விசிறிகள் கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். இனிமேல் உங்களுக்கு அழைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது மகளே, அற்புதமான பாடல். சரி, அப்ப என்ன பாடல் நேயர் நேரத்து காத்திருப்போர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலேயா

0: ஓம்.
1: இப்ப யோகாராஜினா அந்த டெண்டெடுன்னு அதையும் சொல்லி விடுவார் இல்லையா? சிறப்பு, நல்லதொரு பாடல். இதுக்கு காரணமே இது முண்டாய மகளே என்று இந்த கப்பலோட்டி தமிழன் கேட்பதற்கு.
0: அது ஏன் இன்னைக்கு தெரிவு செய்த ஒரு காரணம், இன்னைக்கு அந்த கப்பலோட்டிய தமிழனோட அந்த நாங்க படம் தானே பார்த்துதான் இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டது. அதுல கலந்துகிட்ட திருப்பூர் குமரனுக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் பிறந்த தினம் இன்னைக்கு.
1: ஓ, அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை எல்லோரும் இணைந்து தெரிவித்து வாழ்த்துக்
0: நான்
1: கொள்வோம்.
0: அப்போ அவங்க எல்லாருமே இந்த கப்பலோட்டிய தமிழனோட கலந்துகிட்ட பெரியூர் மேதைகள். சோ
1: பெரிய
0: அதனால எனக்கு
1: மேதை,
0: இந்த படம் தான் உடனே ஞாபகம் வந்தது.
1: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். இனிமையான அந்த பாடலை நாங்கள் ஒருவரப்போம். அடுத்து இன்னொரு பாடல் நன்றிகள் சந்தர்ப்பத்தை பார்த்து ஓடி வந்து பாடுங்கள். சிறப்பு சிறப்பாக இருந்த
0: நன்றி
1: மகள்
0: நன்றி ஐயா,
1: எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி.
0: நன்றி.
1: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள், பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள், பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் வர வேண்டும், வந்து பாடல்களை பாடிக்கொண்டு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கும் வேளையில் இன்று பிறந்த நாள் இனிமேலும் இனிமேல் வரும் பிறந்த நாளுக்கும் பிறந்தநாள் காண்பவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த உறவை எதிர்பார்க்கின்ற எங்கே பார்ப்போம். அடுத்தது யாராக வரப்போகின்றீர்கள் வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 மூன்று உறவினர்கள் வந்து தங்கள் இனிய குரலில் அழகாக பதம் சேர்த்து பாடி சென்ற வழியில் இப்பொழுது வருகின்றார் சிதம்பரம் தேவநாதன் அவர்கள். வணக்கம் தேவநாதன் அவர்களே. வணக்கம்.
2: நலமாக உள்ளீர்கள் ஐயா?
1: நாங்கள் நலம் தேவநாதன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்கள் நலமாகவும் மகிமாகவும் உள்ளேன் ஐயா.
1: சிதம்பரத்திலே காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை மிதமான குளிர் காற்றுடன் இருக்கிறது ஐயா. இன்னைக்கு நம்ம பகல் நிலையில் ஆதவனின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. இப்பொழுது
1: இப்பொழுது இரவிலே இல்லை தானே வெப்பம், அந்த வெப்ப தாக்கம் இருக்கின்றது. சரி, இந்த வேளையில என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் என்று காற்றலையில பாடி மகள வைப்பதற்கு எங்களை?
2: தமிழை பற்றிய ஒரு பாடல் ஐயா.
1: கொண்டு வாருங்கள்.
2: ரீ

சரி சரி க பகரி சரி க சரி சரி க பகரி சரி க அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ்ப்பா சுகம் பல தரும் தமிழ்ப்பா சுவையோடு கவிதைகள் தான் தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ்ப்பா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தமிழிசை தனி

0: கரையும் அதில் உலகம் மறந்து போகும். பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு. பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல சுவையோடு தவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள். பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள். கலை பலவும் பயில வரும் அறிவு வளம் பெருமை தரும். கலை பலவும் பயில வரும் அறிவு வளம் பெருமை தரும். என் கனவும் நினைவும் இசையே. இசை இருந்தால் மரணமே ஏது. என் கனவும் நினைவும் இசையே. இசை இருந்தால் மரணமே ஏது. என் மனதில் தேன் பாய தமிழே நாளும் நீ பாடு. என் மனதில் தேன் பாய தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா தமிழ் நாளும் நீ பாடு. தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.
1: சிறப்பான பாடல் அழகாக எடுத்து நாங்கள் புரியக்கூடிய வகையில் இப்போ பாடலை இசைத்தட்டுகளே கேட்கின்றோம். அங்கே இசைகளும் வந்து வேறு சத்தங்களும் வந்து நாங்கள் ரசிக்கின்றோம், நன்றாக இருக்கின்ற நினைக்கின்றோமே தவிர உள்வாங்குவது முழுமையாக உள்வாங்குவது அந்த கருத்துக்களை கடினம். ஒவ்வொருவரும் வந்து நீங்கள் பாடும் பொழுது அந்த சொற்களை அழகாக நிலை நிறுத்தி எங்களுக்கு பாடி காட்டுகிறீர்கள். அந்த வரம் உங்களுக்கு கிடைத்த வரம் என்று தான் கூற வேண்டும். சிறப்பாக இருந்தது தேவநாதன். அற்புதமான ஒரு பாடல், தமிழை பற்றிய பாடல். இன்று என்ன பாடல் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறீர்கள்?
0: எனக்கு வந்து ஐயா ராமநாமம் அது வேதமே.
1: அந்த பாடல ராமநாதம். இது வந்து ராகவேந்திராஜரை படுத்து பாடலாம். சரி, அந்த பாடல் உங்களுக்கு தருகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேரத்தை கவனித்து அடுத்த இடம் கொடுப்போம். மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. சந்தர்ப்பத்தை ஒட்டி ஓடி வாருங்கள். நன்றி நன்றி தேவநாதன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவாக வந்துவிட்டார். இரண்டாவது பாடலுக்காக கஸ்தூரி வருகின்றார் போல் தெரிகின்றது. அதே வேளை ரேவதி நீங்கள் அழைக்கின்றீர்கள். யாருடைய இணைப்பு முன்னுக்கு வருது என்று பார்ப்போம். கஸ்தூரி இணைப்பு வருகின்ற. கஸ்தூரி வாருங்களம்மா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா, மீண்டும் ஒரு வணக்கம். பாடின தேவநாதனுக்கு சிறப்பான நன்றியும் வாழ்த்துக்களும். அருமையான சூப்பர் பாடல், அழகான இசையோட சேர்ந்து அருமையா பாடியிருந்தாங்க தேவநாதனுக்கு. சிறப்பான பாடல். நான் இன்றைக்கு ஐயா இந்த வானொலியில கலந்து கொண்டு எல்லா அண்ணமாருக்காகவும் பாட போறேன்.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள் கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். எங்க எப்படி பாடலா இருக்கும் கேட்போம், ஓடி வாருங்கள்.
2: அண்ணாமாருக்கு தங்கச்சி பாட போறேன். அப்ப அண்ணன் ஒரு கோயில்.
1: அப்ப அக்காவுக்கு இல்லையா பாடல்? அக்கா சகோதரிகளுக்கு இல்லையா பாடல்? சகோதரர்களுக்கு
2: மட்டும்
1: அடுத்த வாரம். அவர் பொறுமையோட இருக்க வேணும். சரி, அப்ப கொண்டு பாருங்க. அண்ணன்மாருக்கு அண்ணன் ஒரு கோவில கொண்டு ஓடி வாருங்கள், கேட்போம் பாடுங்க.
2: கோவில் என்றால் தங்கையோரு தீபம் என்றோ

தோளிலிட்ட தந்தை இல்லை, தோளிலிட்ட தந்தை இல்லை, கண்டிருந்த

அவர்கள் சொன்னதுண்டு. கண்ணன் மொழி கீதை என்று கற்றவர்கள் சொன்னதுண்டு. அந்த மொழி எதற்கு

0: நன்றி ஐயா.
1: அண்ணன்மார் எல்லாரையும் உள்ளத்தை தொட்டுவிட்டீர்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்து என்று நன்றாக உள்வாங்கி கேட்டோம். உண்மையிலே அண்ணனை பற்றி பாடுவதொரு சிறப்பான வேலைதான். இப்பொழுது அக்காமார் உங்கள் சகோதரிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், தவறாமல் அடுத்த முறை அந்த பாடலை கொண்டு பாருங்கள். சிறப்பாக
0: சிறப்பாக
1: உள்ளுணர்வோட உள்ளுணர்வோட கொண்டு வந்து நீங்கள் உள்ளார உணர்ந்து உள்ளார அதுக்கு அதை உள்வாங்கி சிறப்பாக
0: எல்லாருக்கும் வணக்கம்,
1: வாழ்த்துக்க. தாயே சகோதரி, உங்களுக்கு எங்கள் மொழிகள் தமிழ் வானொலி உறவாக என்று வந்தீர்களோ அன்றைய உங்களுக்கு அநேகமான சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு வந்து விட்டார்கள். உலகளாக இருக்கின்றார்கள் இப்பொழுது உங்களுக்கு ரசிகர்கள் எல்லோரும். வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பு அன்னை கலைவாணி என்று உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றாக இருந்தது.
0: நன்றி
1: அம்மா. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த வாழை தருவதற்காக இங்கே கஸ்தூரியோடு இணைந்து ரேவதி இணைந்து கொண்டிருந்தீர்கள். உங்களோட இணைப்பை துணிக்கப்பட்டு மீண்டும் அழைக்க வேண்டும். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கன்னட அக்கலேகம் ஒழித்துக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம்.
2: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
1: அடுத்த உறவு யார் வந்துவிட்டார்? எங்களுடைய கே கே நகர் சென்னையிலிருந்து அன்பு மகள் ரேவதி அவர்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
1: எப்படி ரேவதி, நலமாக இருக்கின்றீங்களா? உடல் நலம் எப்படி இருக்கிறது? காலநிலை எப்படி இருக்கிறது?
3: நலமாக இருக்கிறேன் அப்பா. நீங்க நலமா?
1: நலம் நலம், நாங்கள் நலம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, எங்களுக்கும் உங்களுக்கும். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு?
3: பகலில் வெயில் அப்பா. இப்பொழுது இப்பொழுது கொஞ்சம் தணிந்து விட்டு,
1: தணிந்தாலும் அதனுடைய தாக்கம் இருக்கும். அது இப்போ மாதம் அப்படியான மாதம். உடல் நலம் அப்படி இருக்குது மகளே உங்களுக்கு?
3: நான் பாட்டுக்கு இருக்கேன்பா.
1: அப்படி என்ன அலுப்பு கொண்டு சொல்வது? நான் பாட்டுக்கு இருக்கேன். மறந்தோட இருக்கு.
3: அதாவது அதாவது அதாவது ஆரோக்கியமா இருக்கம்பா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான செய்தி. வாழ்த்து, ஆரோக்கியம் தான் மிக முக்கியம். வாழ்த்துக்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம், சரியா? வாழ்த்துக்கள். சரி, இந்த ஆரோக்கியமான மகிழ்வான வேளையிலே என்ன பாடலை தந்து மகள போகின்றீர்கள்? முதலாவது பாடல்
3: ஒரு இந்த பாடல் பா. பூவெல்லாம் முன் வாசத்துல திருமண மலர்கள் தருவாயா.
1: அற்புதமான பாடலா இருக்கு. எங்க கேட்போம், கொண்டு வாருங்கள். அட்டையங்க அப்பா, திருமண மலர்கள் தருவாயா, நல்ல பாடல், கொண்டு வாருங்கள்.
3: திருமண மலர்கள் தருவாயா, தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனியை தருவாயா, வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே, நதியும் நதியும் கரையும் அருகே, நானும் அவனும் அருகே, பிறந்த இடம் புகுந்த இடம் வேறு இல்லை, ஞாயிற்றுக்கும் திங்களுக்கும் தூரம் இல்லை. திருமண மலர்கள் தருவாயா, தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனியை தருவாயா, வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, தாலி கொள்ளும் பெண்கள் தாயை நீங்கும் போது, கண்ணோடு குற்றாலம் காண்பதுண்டு, மாடி கொண்ட ஊஞ்சல் மடிமேல் கொஞ்சும் பூனை, சொல்லாமல் போகின்ற சோகமுண்டு, அந்த நிலை இங்கே இல்லை, அனுப்பி வைக்க வழியே இல்லை, அழுவதற்கு வாய்ப்பே இல்லை, அதுதான் தொல்லை, போனவுடன் கடிதம் போடு, புதினாவும் கீரையும் தேறு, புத்திமதி சொல்லும் தாயின் மொழியே இல்லை, ஏனென்றால் சுவர்தான் உண்டு தூரம் இல்லை, இப்படியோர் நல்லுறவு வாய்த்திடுமாம், வீட்டுக்குள்ளே விண்மீன்கள் காய்த்திடுமா, திருமண மலர்கள் தருவாயா, இனம் ஒரு கனியை தருவாயா, வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, கண்ணம் கீழும் மாமி பாதை திருகும் மாமா, என் போல சொந்தங்கள் யாருக்குண்டு, மாதம் பத்து செல்ல மழலை பெற்று கொள்ள, அம்மம்மா தாய் வீடு ரெண்டு உண்டு, பாவாடை அவிழும் வயதில் கயிறு கட்டி விட்டவன் எவனோ, தாலி கட்ட வந்தவன் அவனே உறவானவன், கொலுசியிடம் ஓசை கேட்டே மனதில் உள்ளே பாஷை சொல்வான், மழை நின்ற மலரை போலே பதமானவன், உறவெல்லாம் ஒன்றை ஒன்றாய் கூடியவன், தெய்வங்களும் எங்களைத்தான் நேசிக்குமே, தேவதைகள் வாழ்த்து மடல் வாசிக்குமே, திருமண மலர்கள் தருவாயா, தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனியை தருவாயா, வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே, நதியும் கரையும் அருகே நானும் அவனும் அருகே, இறந்த இடம் புகுந்த இடம் வேறு இல்லை, ஞாயிற்கும் திங்களுக்கும் தூரமில்லை.
1: சரி அம்மா,
3: முடித்து விட்டேன்.
1: சிறப்பாக ஒரு பாடலை கொண்டு வந்தீர்கள். அங்கே புதினாவும் கீரையும் நன்றாக எங்களுக்கு சுவைத்தது. இந்த பாடலை தெரிவு செய்வதற்கு ஏதாவது காரணம் உண்டா மகளே?
3: இத அப்பல இருந்தே கொஞ்சம் பிடிக்குமாப்பா, சொர்ணலதாவினோட குரல்ல இது, அந்த படம் அந்த புதுசுல இருந்தே இந்த பாடல் கொஞ்சம் பிடிக்கும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அத கொஞ்சம் பாடி பாக்குறேன்.
1: இல்ல, சிறப்பா இருந்தது, நன்றா இருந்தது. நீங்க நன்றாக பாடியீர்கள். மறைந்த சுவர்ணலதா அம்மாவை நினைவு கொண்டு வந்ததற்கு நன்றி. அவர் எத்தனையோ சிறந்தவர்கள் எல்லாம் வந்துவிட்டு எங்களுக்கு தங்களின் முத்திரையை பதித்து விட்டு சென்று விட்டார்கள் பலர். அவர்கள் இவர் முருகன், அவர்கள் சென்றாலும் உலகம், எங்கள் தமிழ் பேசும் உலகம், நாங்கள் ரசிகர்கள் இருக்கும் வரைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இல்லையா? அதே போன்று ஒன்றியல் தமிழ் வானொலி, ஒன்றியல் தமிழ் வானொலி இருக்கும் வரைக்கும் உங்கள் குரலும் ஒலித்து கொண்டு நீங்கள் பாடிய பாடல்களும் மீண்டும் கேட்பது உண்டு தானே மறு ஒலிபரப்பிலே? அந்த ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. நன்றாக வளர்ந்து கொண்டு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் மங்களை, சிறப்பாக இருந்தது பாடல். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என்ன பாடல் பதிவு செய்ய போகின்றீர்கள்?
3: அப்பா இது வந்து மலருக்கு தென்றல் பகையான.
1: ஆடே, நல்ல பாடலா இருக்கு. இது எங்கள் மகள் சியாமலாவுக்கு பிடித்த பாடல். மலருக்கு தென்றல் பகையான, நல்ல பாடல், இனிமையான பாடல். உங்களுக்காக நாங்கள் கேட்டு மகிழ்வோம் நேர் நேரத்தில். ஆனால் இப்பொழுது உங்கள் சொந்த நேரடியாக உங்கள் குரலே கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இரண்டாவது பாடலுக்கு ஆயத்தமாகுங்கள். வாழ்த்துக்கள் மகளே. மலருக்கு வகையானால் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்ல பாடல்.
3: நன்றி
1: நன்றி நன்றி மகளே. வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்புக்கள்.
3: அடுத்த பாடலுக்கு வருகிறேன்.
1: வர வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு. எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக ஓடி வருகின்றார் போல் தெரிகின்றது எங்களுடைய தேவநாதன். வணக்கம் தேவநாதன். நின்று விட்டார். நீ அவர் எழுத்து பதிவுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. வாழ்த்துக்கள். ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் ஞாயிறுதோறும் மலரும் பாடுவோர் பாடலாம் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த உறவு சாந்தி, நீங்களும் எட்டி பார்க்கின்றீர்கள், தேவநாதன் எட்டி பார்க்கின்றீர்கள். பார்ப்போம் யாருடைய அழைப்பு இப்பொழுது எனக்கு கிடைக்கின்றது என்று. இது ஒன்றியல் தமிழ் வானொலி போட்டி போட்டி. இருவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள். யாருடைய அழைப்பு தோன்றுகின்றது பார்ப்போம். எங்கே பார்ப்போம். அழையுங்கள், அழையுங்கள், அழைத்து கொண்டிருங்கள். நீங்களெல்லாம் அழைத்து கொண்டிருங்க. நான் நுழைகின்றேன் என்று மகள் சியாமலா வந்து விட்டார் போல் தெரிகின்றது. வணக்கம் சியாமலா. எங்கே? வணக்கம், வணக்கம். நீங்கள் அழையுங்கள், நான் புகுந்து விடுவேன் என்று புகுந்து வந்து விட்டார் மகள்.
4: வணக்கம்.
1: வணக்கம் மகளே. சியாமலா, நலமா இருக்கின்றீர்களா?
4: நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா மழை வரலப்பா.
1: மழை வர இல்லையா? நல்லா இருக்கின்றீர்கள். மழை தான், அதுதான் வான மழை இல்லை என்றாலும் இப்ப கானமழை கேட்கின்றீர்கள். அதுலயே
4: சந்தோஷம். நினைச்சுக்கிட்டு
1: இருக்கப்பா. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்கள். மழை இருந்தும் இல்லாதவிட்டாலும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும், நலம் இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே. சரி, இப்பொழுது இவ்வளவு பாடலையும் கேட்டு எல்லோருக்கும் நல்ல நல்ல கருத்துக்கள் பதிகிறேன். நீங்கள் இந்த பாடல் தரப்போங்க, கொண்டு வாருங்கள், கேட்போம்.
4: நான் பாடுறேன்ப்பா. அதுக்கு முன்னாடி அங்க பொண்ணு அமைப்பிலேருந்து நான் திட்டிட்டு இருப்பாப்பா. ஏன்னா அவ தான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ண, இப்ப நான் ட்ரை பண்ணே கிடைச்சிட்டு.
1: அப்ப அவங்க பாட போறாங்களா?
4: வருவாப்பா. அதான் அவ தான் திட்டிட்டு இருப்பா.
1: இங்கே பார்ப்போம், கேட்போம்.
4: பாடுறேன்ப்பா.
1: பாடுங்கள், பாடுங்கள்.
4: நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு, நடப்பது

0: சிறப்பான ஒரு பாடல், வரிக்கு வரி உணர்வோடு நீங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி பாடுதலை நான் உணர்ந்தேன். அப்பா என்ற ஸ்தானத்தில் இருந்து சிறப்பாக இருந்த மகளே, இறைவன் நல்லருள் புரிய. நன்றி அம்மா, சிறப்பான வரிகளை கொண்ட பாடலை தேடி எடுத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு. என்ன பாடல் கேட்கலாம் என்று பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: நினைப்பது நிறைவேறும் இந்த பாட்டை போட்டு
0: புதிய பாடல் வேண்டுமா? இந்த பாடல் நேற்று
1: இன்று கூட இன்னைக்கு மறுவழிப்புல கேட்டப்பா.
0: அந்த பாடல் வந்து நேற்றைய தினம் சர்வதேச விடுமுறை விருப்பத்தில் டிரான்சி கட்டிருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். நல்ல பாடல்.
1: இன்னைக்கே நான் வருவழிப்புல கேட்டப்பா. இன்னைக்கு
0: இன்று வந்து
1: கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு பாடுறேன்.
0: அந்த பாடா அப்பொழுது கேட்கும்போது இசையோடு பாடலோடு பாடலாக கேட்டோம். இப்பொழுதுதான் அந்த உணர்வோடு கேட்டேன். நன்றாக இருந்த மகளே, ஒரு வரிக்கு வரி நல்ல உணர்வு கொடுத்து பாடியிருந்தீங்கள் அம்மா. வாழ்த்துக்களடா.
1: நன்றி
0: அம்மா. இன்னொரு பாடல் நீங்கள் முடிந்தால் வந்து பாடலாம். உடல் நலத்தை கவனித்துக் கொள்ள சிரமப்படுகிறீர்கள் பார்க்க தெரிகின்றது. அது இயற்கையாக உங்களுக்கு ஏற்பட்ட சில குறைபாடுகள் தான். வாழ்த்துக்கள். மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒவ்வொருவரும் வந்து ஒருவருக்கொருவர் மீறியவர் இல்லை, மிஞ்சியவர் இல்லை என்ற அளவுக்கு அழகாக பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வு இந்த நாளில் வந்து உங்களை மெருகூட்டி கொண்டிருக்கின்றது. நீங்கள் இதற்காக உங்களை தயாரிக்கின்றீர்கள். ஒரு பாடலை தெரிவு செய்தீர்கள், ஒரு தடவை, இரு தடவை, 10 தடவை பாடி பார்க்கின்றீர்கள். அது உங்களுக்கான உயர்ச்சிக்குரிய ஒரு வழி. ஆனால் அதை கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது ஒரு தொலைபேசியிலே, ஒரு கைபேசியிலே வைத்துக்கொண்டு முழுமையாக நீங்கள் பாடும்பொழுது எவ்வளவு இக்கட்டான நிலையில் நீங்கள் இருந்து பாடுவீர்கள் என்று எனக்கு தெரியும். அங்கே யோகாராஜ் அவர்கள் பாடும்போது அறைக்குள்ளே நான் மூடிக்கொண்டிருக்கிறேன், அதனால் வெள்ளத்தளம் தடைப்படுகின்றது. இன்னொருவர் பாடும்பொழுது அங்கே சின்ன குழந்தை இந்த ஒரு ஒலி கூட எனக்கு கேட்டது. அப்படி இடையூறுகள் இருந்த வழியிலும் அவற்றையெல்லாம் தள்ளி உங்கள் மனத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த பாடலை கொண்டு வருகின்றீர்கள். வந்துவிட்டால் எங்களுடைய அன்பு மகளே சாந்தி, நீங்கள் வந்துவிட்டீர்கள், வர வேண்டும். அதற்கிடையில் இன்னொரு அழைக்கின்ற நான் சாந்தியை இணைத்து விடலாம் என்று எண்ணுகிறேன். சாந்தியினோட இணைப்பு முன்னில் நிற்கின்ற முதலில் நிற்கின்றது போல் தெரிகின்றது. வணக்கம் சாந்தி. வணக்கம. வணக்கம் மகளே.
2: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றோம். நீங்கள்
2: உடம்பு
0: சரியில்லை ராசா,
2: அவனுக்கு அதுக்கு ஏதோ டிக் ஃபீவர்னு வந்துருச்சுங்க ஐயா. அதனால
0: மலையில சென்றானா?
2: இல்லைங்க ஐயா, அது
0: அதனால
2: அது அப்படியே அந்த ஏக்கத்திலயே ஃபீவர் வந்துருச்சோம். இந்த பிளேட்லெட் எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க ஐயா. பிளேட்லெட் எல்லாம் குறைஞ்சிருச்சு, அதனால 3-4 நாள் போயிட்டு வந்துட்டே இருக்கேன். மருத்துவமனைக்கு போய் ட்ரிப் சேர்த்திட்டு வரேன்.
0: இப்ப என்ன சொல்லுறாங்க அதனால வைத்தியர்கள் என்ன சொல்லுறாங்க?
2: இப்பொழுது கொஞ்சம் தேறி விட்டுங்க ஐயா. பிளேட்லெட் அதிகமாயிடுச்சு. இருந்தாலும் அவனுக்கு ஏமாத்தி மருந்து கொடுக்கறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்
0: ஆயிடுச்சு. மாத்திரை அளம்பிடிக்கிறானா?
2: அதனால்தானே
0: உயர் காவல்துறைகள் எல்லாம் அதை அவனை உபயோகிக்கின்றார். குணமடையும், நீங்களும் ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள். சரி, இன்று பாடுவர் பாடாமக்கு வந்து பாடுவர்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை கொடுத்து உற்சாகம் மூட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நாங்களெல்லாம் உற்சாகம் அடைய வேண்டும். நீங்கள் என்ன பாடல் பாட போறோம்? எங்க பாடுங்கள்.
2: நானு 1ஆம் தேதி நடிகர் திலகம் பிறந்த நாள் வந்ததுனால அவரோட படத்துல இருந்து ஒரு பாடல்.
0: சிறப்பு, கொண்டு வாருங்கள் கேட்போம்.
2: பாலும் பழமும் படம்.
0: அற்புதம், அற்புதம், நல்ல தெரிவு, கொண்டு வாருங்கள்.
2: இருக்குறள் பாடல் ஐயா. என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்ன

அவள் தந்தவரமல்லவா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய்.

என்னை யார் என்று இனி

0: எண்ணி நீ பார்க்கிறாய். நன்றியா.
1: இது சாந்தி பாடும் பாடல் என்று நாம் கேட்கிறோம்.
0: ஐயா, அந்த படத்தின் சாந்தி தானங்க ஐயா பேரு.
1: ஆமா, சாந்தி தான். அவர் அற்புதமான, அவருக்கு கண் தெரியாதம்மா, கண் தெரியாம தான் அதை பாடுகிறார். அவளுக்கு தெரியும், அற்புதமான நல்ல ஒரு பாடல், சிறந்த ஒரு பாடல் அந்த பாடல். அந்த வரிகளுக்கு வாழ்த்துக்கள். அந்த வரிகளுக்கு இறுதியிலே பாருங்கள், என்றும் சிலையான அந்த வந்து அவள் காற்றோடு காற்றாக கலந்து விட்டால், நீ கொடுத்த வரம், நீ வந்தவளோட வாழப்பான்னு தான் நம்ம பாடுவாள். அதுல அற்புதமான ஒரு பாடல் அம்மா, நல்ல பாடல் அந்த பாடல். என்ன, ஆண் குரலை மெதுவாக எடுத்தும் பெண் குரலை ஒத்தியும் அந்த உணர்ச்சியோடு தந்தீர்கள். வாழ்த்துக்கள் சாந்தி. அந்த வேறுபாடு நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது உங்கள் பாடல். நாங்கள் பாடும்பொழுது சில விட ஆண் குரல் பெண் குரல் ரெண்டே ஒரே ராகத்தில் பாடிவிடுவோம். நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற அந்த அந்த அந்த தொனிக்கே தொனியை கொஞ்சம் மாற்றி பாட முயற்சித்தீர்கள், நல்லா இருந்தது, சிறப்பான பாடல்.
0: நன்றியா. இதே பாடலே கொடுத்துருங்க ஐயா.
1: இதே பாடல் தான் மறக்க வேணுமா? அதே பாடல் தருவேன். மற்ற அடுத்த பாடலையும் உங்களுக்கு முடிந்தால் அப்படி வந்து அடுத்த பாடலையும் பாடலாம். நன்றாக இருந்த மாதிரி, நல்ல பாடல், நல்ல பாடல், இது சிறப்பாக இருக்கு.
0: மீரம்மா நல்லா இருக்காங்களா?
1: ஓரளவு ஓரளவு பரவாயில்ல. ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் அந்த அடுத்த நியமனத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றோம்.
0: சரி.
1: ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறதுக்காக இங்கே. அதுதான் நம்ம ஒரு வல்லம், எங்கள் நாடு என்றால் உடனடியாக ஒரு வைத்தியரை, குறித்த வைத்தியரை உடனே நாங்கள் நியமித்து செய்து பார்த்துக்கலாம். இங்கே அப்படி இல்லை, கடினம். அப்படி இல்லை, ஒரு நாட்டுக்கு தான் நம்ம ஒன்று, ஒரு நாட்டுக்கு போவதெல்லாம் இப்போ ஃப்ளைட்டில் பைலட் மேரேஜ் சண்டை பிடிக்கிறாங்களோ, அப்படி ஃப்ளைட்டில் போகிறது நாங்கள் விமானத்தில் போவதென்றால் விமான ஓட்டிகளை சண்டை பிடிக்கின்றார்கள். அறிஞர்கள் செய்தி, வாழ்த்துக்கள். அவருக்கு விரைவில் குணமடைந்து விடும் அம்மா, நாங்கள் கொண்டு செல்ல இருக்கின்றோம். நன்றி அம்மா, நல்ல பாடல். மீண்டும் ஒரு பாடல் வந்து பாடிக்கிறோம். நாங்கள் இது வேற யாரும் பாடிய பாடல இருக்கவில்லை, இது சாந்தி பாடிய பாடல்னு நிற்கின்றோம். சரியா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ராசாவுக்கு, விரைவில் குணமடையட்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி. அடுத்த உறவாக வர இருக்கின்றார் அன்புடன் தேவநாதன் அவர்கள். வணக்கம் தேவநாதன், உங்களை இணைத்து விட்டேன், பாருங்கள். தேவா வர வேண்டும், பாருங்கள். இது வேறு தேவா வந்து விட்டார், நாச்சியார் கோயில் தான். வணக்கம், வணக்கம் தேவா, வணக்கம். ஓம் நம சிவாய.
2: வணக்கம். ஓம் நம சிவாய. சிவாய நம. நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
1: வாழ்த்துக்கள் ஆர் தேவா அவர்களே, வாழ்த்துக்கள். வாருங்கள், எங்கு நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
2: வெயில அடிக்குதே, வெயில் தான்,
1: வெயிலோடு
2: இறுக்கமான வெயில்
1: தானே. வெயிலோடு விளையாடி வெயிலோடு நாங்கள் வாழுகிறோம். வாழ்த்துக்கள். வெயில் எங்களுக்கு முக்கியமானது, நல்ல வெயில், நல்லா இருக்க.
2: ஆமா,
1: இந்த மகிழ்ச்சியோட ஒரு பாடலை பாடுங்களை கேட்போம். என்ன பாடல் பாட
2: போகுது? பண்ணப்பட்டதான் பாடுறான். எல்லாரும் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு.
1: வாழ்த்துக்கள்.
2: பாடுங்க.
1: கட்டிக்காரன் எங்கே பாடுங்கள்.
2: பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா, ஞான தங்கமே தேயில் இட்டால் கரியும் மிஞ்சுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா, ஞான தங்கமே தேயில் இட்டால் கரியும் மிஞ்சுமா. ஞான தங்கமே தேயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. கட்டலுக்கு மேனி

0: பார் கொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா, கட்டலகு மேனியை பார் கொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா, வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டம்மா, வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டம்மா, ஊனி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, ஊனி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா, என தங்கமே தேயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா, ஞான தங்கமே நீங்கி விட்டால் கரியும் மிஞ்சுமா. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மலையை நம்பி வித விதைச்சாரு, பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மலையை நம்பி வித விதைச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஈசம் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு, ஈசம் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா, என தங்கமே நீங்கி விட்டு இழித்தால் கரியும் மிஞ்சுமா, என தங்கமே தீங்கி விட்டால் கரியும் மிஞ்சுமா. அறுவடைக்கு முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா, அறுவடைக்கு முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா, பத்து புள்ள பெத்த பின்ன எட்டு மாசமா, இந்த பாவி மகளுக்கு எந்த நானும் கர்ப்ப வேஷமாம். பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், ஏத்தா விறகு காகுமா, என தங்கமே நீங்கி விட்டால் கரியும் மிஞ்சுமா, இந்த பாவி மகளுக்கு எந்த நானும் கர்ப்ப வேஷமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா விறகு காகுமா, என தங்கமே நீங்கி விட்டால் தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா, தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. அவ்வளவு
1: இறுதி சரணம் சிறப்பாக இருந்தான். இந்த பாவி மகளுக்கு எப்பொழுதும் கர்ப்பபூஷமான பாடல், வெரி சிறப்பான பாடல்.
2: எனக்கு இந்த பாட்டு தான் பிடிச்சது.
1: அன்று பாடியிருந்தீர்கள் நன்றாக, அதே போல இன்றும் நன்றாக அப்படியே பாடுகிறேன். வாழ்த்துக்கள். இப்படி வளர்ந்து நீங்கள் இவ்வளவு முயற்சியோடு வளர்ந்து வந்து நான் பெருமைப்படுகிறேன். சிறப்பாக இருந்த
2: பாடல். நான் வந்து அண்ணன் ஒரு கோயில் பாடுவோன்னு சொல்லிட்டு நான் பாடிக்கிட்டு இருந்தேன்.
1: அது தங்கச்சி பாடிட்டு அவங்க
2: பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன், அதை கத்தூரி கொண்டு விட்டாங்க. அவங்களுக்காக பாடுவோம் அப்படின்ட்டு
1: சமரசம் உலாவுமுடமே, நம் வாழ்வில் காண சமரசம் உலாவுமுடமே. சிறுவாளையினுடைய பாடல். ஓ, விருப்பமான சமரசம் உலாவும் உடமே, சமரசம் உடமே, நல்லது திரைப்படம். வாழ்த்துக்கள். உங்களுக்காக அந்த பாடல் நான் ஒளிபரப்புகிறேன். அடுத்த உறவுக்கு இடம் கொடுப்போம். நன்றி தேவா, சிறப்பாக பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி.
1: இந்த பாவி மகளுக்கு எப்பொழுதும் கர்ப்பவேஷமா, இந்த எவ்வளவோ அரைக்கிறது கடைசியா திரைப்படத்தில், அதாவது பக்தி படத்தில் கூட சொல்லி பார்த்தாங்க, நம்ம ஜனம் கேட்டா தானே, அதனால தானே இவ்வளவு கோடி ஜனங்கள்
2: உலகத்திலேயே. தீயில விட்ட கறி மிஞ்சும் ஐயா, உடம்ப எப்படி போட்டு வளர்க்கிறோம்.
1: ஆமா, சிறப்பாக
2: பாலும் ஊட்டி.
1: வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. இன்னொரு பாடல்
3: உடல்நலம்
1: எப்படி இருக்கின்றது?
3: இப்பொழுது தேவலாமாப்பா, முன்ன அளவுக்கு இல்லை, இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா.
1: சிறப்பு சிறப்பு. அங்கு ஆலய திரைப்படம் ஆலய படம் அனுப்பி வைத்தீர்கள், பக்தியோடு பார்த்து மகிழ்ந்த, நன்றி உங்களுடைய விநியோகம்.
3: ஆமா, நேற்று தேய்பிரை அஷ்டமி அபிஷேகம் நடந்துச்சுப்பா, அதான் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அப்பாவுக்கு அனுப்புவோம்ட்டு அனுப்பிவிட்டோம்.
1: அது ஒலியோடு அனுப்பும் பொழுது அந்த மந்திரங்களையும் கேட்டு நான் உண்மையிலே பிரவசம் அடைந்தேன். நன்றி மகனே, இறை அருள் என்றும் உங்களுக்கு
3: வாழ்த்துக்கட்டும்.
1: வாழ்த்துக்கள் ஐயா. இன்று என்ன பாடலை பாடி காட்டலாம் என்று வந்தீர்கள்? நீங்க நல்ல நல்ல பாடல் கொண்டு வருவீர்கள், கொண்டு வாருங்கள், கேட்போம், பாடுங்கள்.
3: படம் வந்து பயணப்பா, பாடல் வந்து கவிஞர் சார், அவர் பாடல்பா, கவிஞர் கண்ணதாசன்.
1: பயணம் கொண்டு வாருங்க.
3: அந்த பயணம் பயணம் பயணம் பயணம் பயணம் பத்து மாத சித்திரம் ஒன்று ஜனனம், அது எத்தனை நாளோ எங்கெங்கேயோ பயணம், அது எத்தனை நாளோ எங்கெங்கேயோ பயணம் பயணம் பயணம் பயணம். ஆரம்பம் பள்ளிக்கு பயணம், பின்பு அடுத்தது ஆசையின் பயணம். ஆரம்பம் பள்ளிக்கு பயணம், பின்பு அடுத்தது ஆசையின் பயணம். இளங்காதலர் கண்களில் பயணம், அந்த கலக்கத்தில் கண்ணீரில் பயணம். இறைவனும் மனிதனும் பயணம் செய்தாலே எவரை எவர் வெல்லுவாரோ, எவரை எவர் வெல்லுவாரோ. பயணம் பயணம் பயணம். புகை வண்டி ஓட்டிட ஒருவன், அது போகின்ற வழி சொல்ல ஒருவன். அந்த இருவரை நம்பிய மனிதன், அவன் இடையினில் நிறைப்பவன் இறைவன். இறைவனும் மனிதனும் பயணம் செய்தாலே எவரை எவர் வெல்லுவாரோ, எவரை எவர் வெல்லுவாரோ. சந்திப்பு வருவது கண்டு பலர் சந்திக்கும் இடங்களும் உண்டு, அவர் சொந்தங்களாவதும் உண்டு, அது தொடர்கதையாவதும் உண்டு. இறைவனும் மனிதனும் பயணம் செய்தாலே எவரை எவர் வெல்லுவாரோ, எவரை எவர் வெல்லுவாரோ. பயணம் பயணம் பயணம். பத்து மாத சித்திரம் ஒன்று ஜனனம், அது எத்தனை நாளோ எங்கெங்கேயோ பயணம், அது எத்தனை நாளோ எங்கெங்கேயோ பயணம் பயணம் பயணம் பயணம். நன்றி, வணக்கம் அப்பா.
1: இறைவனும் மனிதனும் பயணம் செய்தால் யார் வெல்லுவாரோ என்றது இறைவன் தான். பாடல்களை ஒவ்வொரு தரம் வந்து பாடும் பொழுது பாடலை மட்டுமல்ல பாடல்களின் கருத்துக்களையும் நாங்கள் உணரக்கூடிய வகையில் பக்குவமாக அந்த பதங்களை உபயோகிக்கின்றீர்கள். சிறப்பு மகனே, சிறப்பான பாடல், குரலுக்கு பொருத்தமான ஒரு பாடலை தந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்?
3: முடிந்தால் இன்னொரு முறை வருகிறேன்ப்பா, அப்பொழுது பாடல் கூறுகிறேன்.
1: வாழ்த்துக்கள். இல்லை என்றாலும் நீங்கள் பதிவிலே தந்து விடுவீர்கள். கட்டிக்காரன் வாழ்த்துக்கள்.
3: தந்து விடுகிறேன், தந்து விடுகிறேன். நன்றி,
1: இடம் கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த உறவை நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள் ஞான சேகர. வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்து வருகின்றார் என்னுடைய யோகா ராஜி. வணக்கம் யோகா ராஜி, உங்களை இணைத்து விட்டு இல்லை, அவருக்கு முந்தி தேவநாதன் முந்த பார்க்கின்றார், முந்தி விட்டார் தேவநாதன். வணக்கம் தேவநாதன்.
4: ஐயா, இப்பாடல ஐயா திருநாவுக்கரசர் நாயனார் மூர்த்திகள் அருளியது. ரகம் சதாரி பாடலை
1: பாடவில்லை.

செவிக்கால் காண்பிங்களோ சிவன் எம்பிரை செம்பவள எரிபோல் மேனிபிரானிர எப்போதும் செவிக்கால் காண்பிங்களோ.

வாயே வாழ்த்து கண்டாய், மத யானை உரி போர்த்து பேய்வாய் வாட்டகன் தாடும் பிரான் தன்னை வா

பரம்பனை கை கால் கூப்பி தொழீர் ஆக்கை யார் பயனன் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையாள கட்டி போற்றும் என்னாதவி வாக்கை யார் பயனின் கை காலார் பயனின் கரை கண் நுரை கோயில் கால கோபுர கோகரணுழ கால்களார் பயனின் உற்றாருரலோ உயிர் கொண்டு

0: தேடி கண்டு கொண்டே.
1: சிறப்பு சிறப்பான தேவாரம். தேவாரம் ஒரு
0: இல்லையா
1: தேவாரமா
0: பாட்டு?
1: இரண்டு தேவாரமா?
0: ஒரே தேவாரம் ஐயா, திருநாவுக்கரசு நாயனார் மூர்த்திகள்
1: ஆமாம்,
0: அருளியது
1: தலையேந்தி வணங்கள்.
0: நான்காம் திருமுறை.
1: சிறப்பு
0: ஆமா
1: சிறப்பு
0: தானே,
1: சிறப்பு வாழ்த்துக்கள். இந்த திருமுறைகள் தேவாரங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் பக்தி பாடல்லையும் வந்து நீங்கள் பக்தி வேளையிலையும் வந்து பாடினால் சிறப்பாக இருக்கு. ஏனென்றால் திருப்புகழ் பாடுகிறார்கள், தேவாரம் பாடுகிறார், பக்தி
0: ஆமா
1: பாடல்களையும்
0: பாடி.
1: பாடுகிறார்கள். வந்து உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். நீங்கள்
0: சரி
1: பக்தி வேளையிலே வெள்ளிக்கிழமை வேளையிலே வந்தால் பக்தியோடு இந்த தேவார திருவாசகங்களையும் கொண்டு வந்து புகுத்தி கொள்ளலாம். நாங்கள் எங்களுக்கு பக்தி தானே வேண்டும், பக்தி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம் தேவாரம். அது வரும்
0: அனுப்பி
1: பொழுது
0: நாய்.
1: ரேவதி போன்றவர்கள் வந்து பொழிப்புரையும் தந்துவிட்டு திருப்புகழ் பாடி கொண்டு போவார். அதே போல் நீங்களும் அந்த கொஞ்சம்
0: அப்படி
1: பொழிப்புரையோடு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் பக்தி வேளையிலே. இந்த
0: நன்றி நன்றி
1: தேவாரம்
0: இனிமேல் ஐயா.
1: தேவாரத்தை மட்டும் கேட்பதோடு இல்லாமல் இசையோடு கேட்கணும்னு நல்ல அழகாக மகிழ்வாக இருக்கும் பொழுது அதில் வந்த பொருட்களையும் நீங்களும் எடுத்துரைத்தால் இன்னும் சிறப்பாக பக்தி வேளைக்கு உகந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் பாடி காட்டலாம் தேவாரங்களை.
0: வருகிறேன் ஐயா,
1: நன்றி
0: வருகிறேன் ஐயா.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி
1: தேவநாதன்.
0: நன்றி
1: இரண்டாவதாக
0: நன்றி ஐயா.
1: சிறப்பான பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே
0: நன்றி
1: அடுத்தவரவு காத்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய யாம் இருக்க பயமே என்ற எண்ணும் வேளையில் இங்கே அடுத்தவர் முந்தி விட்டார் போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம், யார் அழைக்கின்றீர்கள், யாருடைய அழைப்பு முந்துகின்றது என்று பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் நேரம் சரியாக 12:58, 1:02 உங்கள் உண்டு. உங்களுக்கு நேரம் 10:28 இரவு நேரம் என்று காட்டும் வேளையிலே அழகாக வந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். வரி மாறாமல் இந்த குரல் சிறப்போடு உங்களுக்கு நல்ல தெரிவுகளை தெரிவு செய்து கொண்டு தருகின்றீர்கள். புறமதியாக இருக்கின்றது என்றது. அடுத்து யோகாராஜையும் முயன்று கொண்டிருக்கின்றார். பார்ப்போம் யாருடைய முயற்சி பலன் அளிக்கின்ற பார்ப்போம். விட்டு விட்டு அலையுங்கள். எங்கே யார் இப்பொழுது வருவது, யாராக இருக்கலாம் இப்பொழுது வருகின்றார்? மகாலிங்கம் வருகின்றார். வணக்கம் மகாலிங்கம், இரண்டாவது பாடலை கொண்டு வருகின்றீர்கள். வணக்கம் வணக்கம். இப்பொழுது தொண்டை சரியாக
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: இப்பொழுது தொண்டை சரியாக
0: ஆமா ஐயா,
1: இருக்கிறதா? எங்கே பாடுங்கள், என்ன பாடலை கொண்டு வர போகின்றீர்கள் மகாலிங்கம்? கொண்டு வாருங்கள்.
0: இது ஒரு தனி பாடல் ஐயா. இந்த
1: கொண்டு வாங்க,
0: பாடல்
1: பாடலை கொண்டு
0: பாடல்
1: வாருங்கள், பாடலை கொண்டு வாருங்கள். ஏன்னா எல்லோரும் வரிசையில் இருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். விவரங்கள் எங்களுக்கு தெரிகின்றது. கொண்டு வாருங்கள்.
0: சரி. அடி எதுக்கு புள்ள உனக்கு என் மேல, நான் உனக்கு தான் பிறந்துட்ட மாமே. எதுக்கு புள்ள உனக்கு என் மேல, அடி எதுக்கு புள்ள உனக்கு என் மேல, நான் உனக்குன்னதான் பிறந்துட்ட மாமே. எதுக்கு புள்ள உனக்கு என் மேல, சுத்தி சுத்தி நான் வருவேன் அதனால பித்துக்குழி ஆகிட்டேன், அதனால பொத்தி பொத்தி உன்ன வச்சேன், அதனால பாசக்கத்தி பாசம் வச்சேன், அதனால என் கண்ணுக்குள்ள நான் கனவா சேர்த்து வச்சத அது கண்ணீரை தான் சிந்துறேன் பார்த்து நிக்கிற. நீ என் உசுர விட வசத்தி அடி உனக்கு புரியல, அடி எதுக்கு புள்ள உனக்கு எம்மல்ல, நான் உனக்குன்னதான் பிறந்துட்ட மாம. எதுக்கு புள்ள உனக்கு என் மேல, முன்ன போல என் கூட சிரிப்பாயா, என்ன போல நீயும் என்ன நினைப்பாயா, தேடி வந்து நீ தானே என்ன மன்னிப்பாயா, ஆயுசுக்கும் இல்லை என்ன தண்டிப்பாயா. அந்த அத்தங்கரையில நுறையா நானும் இருக்கண்டி, நீ காப்பாத்தலன்னா காத்தா மறைஞ்சு போவேண்டி. இது இப்ப உனக்கு புரியுமடி எனக்கு தெரியல, இது எப்ப உனக்கு புரியுமடி எனக்கு தெரியல, அடி எதுக்கு புள்ள உனக்கு என் மேல, நான் உனக்குன்னதான் பிறந்தட்ட ஆம்பள. எதுக்கு புள்ள உனக்கு என் மேல, உனக்குன்னு வாழுறண்டி தெரியாதா, உன்னால வேகுறண்டி புரியாதா, உன்னோட சேர்ந்தனதான் முடியாதா, என்னை நீ ஏறெடுத்த கூடாதா, ஏ மூச்சு காத்துல முழுசா நீதான் இருக்கிற, ஏ நெஞ்சு கொழுத்திதான் அதுல தீயா மிதக்குற, ஒரு நடப்பணமா இருக்கிறேண்டி எதுவும் பிடிக்கல, ஒரு நடப்பணமா இருக்கிறேண்டி எதுவும் பிடிக்கல, அடி எதுக்கு புள்ள உனக்கு என் மேல, நான் உனக்குன்னு தான் பிறந்துட்ட மாமே, எதுக்கு புள்ள உனக்கு என் மேல, அடி எதுக்கு புள்ள உனக்கு என் மேல.
1: இது எங்க தனி பாடல வந்து எங்க எடுத்து பிடிச்சீர்கள், யார் பாடிய பாடல்
0: என்னையா? இது அந்தோனிதாஸ் பாடினதுயா?
1: அந்தோனிதாஸ் பாடலா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிராமியம் மாதிரி அது கிராமியமா தம்மாங்கான்னு தெரியவில்லை. நல்ல ஒரு பாடல், நல்ல வரியோடு தந்தீர்கள், சிறப்பு. எடுத்து பாடியவைக்கு நன்றி. வாழ்த்துக்கள் மகாலிங்கம் அவர்களே, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி.
1: அடுத்த உறவுக்கு
0: நன்றி. நன்றி.
1: வாழ்த்துக்கள். ரெண்டு பாடலையும் தந்த பாடுறார். இந்த இதை இதை பற்றி பேசுவது நேரம் காணாது. இந்த எதுக்கு பிள்ளை இதெல்லாம் வந்து தெரியாமல் கேட்டுக்கிட்டீர்கள். இப்போ கலாவிடங்களும் கூறுவார் அதுக்கு பதில். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக வருகின்றார் யோகா ராஜ், தன்னுடைய பாடத்திற்கு இங்கே எங்களுடைய சரவணன் அவர்கள் இணைவதற்கு முயற்சிக்கின்றார். வாருங்கள் யோகா ராஜ். வணக்கம்.
2: டடன் டடன் டடன் டடன் டடன் டடன்

காட்டி காட்டி வளைத்து வைக்கும் சுயநலமில்லை அதிலே, கலந்து விட்டா கால நேரம் தெரிவதுமில்லை. காட்டி காட்டி மறைத்து வைக்கும் சுயநலமில்லை இதிலே, கலந்து விட்டால்

இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது. இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. பூமி என்ற தாய் மடியில் வந்து விழுந்தது.

0: ஜோஹராஜி உங்களுடைய பாடல் கிடைக்கவில்லை. என்ன நடந்தது? எங்கே அடுத்த வரவாக எங்களுடைய அரசடிக்கு இப்போ நீங்கள் அழைக்கின்றீர்கள் போல் தெரியும், அழையுங்கள், மீண்டும் வாருங்கள், இணையுங்கள். யோகாராஜி உங்களுடைய இணைப்பு எங்களுக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய வலைத்தளம் சிறப்பாக நல்ல பாடல் ஒன்று பாடியிருந்தீர்கள், அந்த பாடலில் அது எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. எங்கே சரவணன் உங்களை இணைக்க கொண்டு வார், எங்கே இணையுங்கள் சரவணன், வாருங்கள், உங்கள் பாடலை கேட்போம். சரவணன் இணைத்து கொண்டிருக்கின்றார், வந்துவிட்டார் சரவணன், வாருங்கள் சரவணன். வணக்கம் சரவணன், வணக்கம், வணக்கம் சரவணன்,
1: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம். எத்தனை எவ்வளவு முயற்சியின் மத்தியிலே கிடைத்து விட்டது சரவணா. ஓம் நம சிவாயம், ஓம் சரவண பவ, யாம் இருக்க பயமேன், யாம் இருக்க பயம். பாருங்கள், நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்?
1: ஆனால் நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும் இருக்கின்றோம்.
0: அதற்கு காரணம் ஏதாவது நல்ல செய்து மழை ஏதும் பெய்ததா?
1: இல்லை, மழை இல்லை.
0: அப்படி இருந்து நலமாக இருக்கின்ற
1: வெயில் கிட்டத்தட்ட 35 பாகை வெயில் இருக்கு.
0: நாங்கள் 12 பாகையில் இருக்கோம் ஐயா, உங்களோட எவ்வளவோ
1: அதான் முதல்ல சொல்லும் போது கேட்டுட்டு தான்.
0: வெயில் அதிகமாக இருக்கின்றது, இல்லை 35 சரியா நம்ப தாங்க முடியாது. அப்போ அந்த பயிர்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது, நீங்கள் தண்ணி கொண்டு சென்று அதுக்கு ஊட்டுகிறீர்களா?
1: அவன் நேற்றுக்கு எடுத்துட்டு போய் ஊற்றிட்டு வந்தோம்.
0: ஐயோ, ஆனால் இவ்வளவு உயர்ந்த அளவில் வெயில் இருந்தால்
1: இந்த மாதத்தில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது, ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு போய் போய் பார்க்கும்போது அந்த முந்திரி மரங்கள் எல்லாம் பார்ப்பதற்கே ரொம்ப மிகவும் பரிதாபமாக இருக்கு. அப்படி இருக்கு.
0: அந்த உங்களுடைய பரிதாபத்துக்காகவாவது மழை பொழிய வேண்டும். மேகமன் இப்பொழுது பாடினார் யோகராஜ், மேகமன்ற தந்தையிடமிருந்து மழை பொழிய வேண்டும், பூமி என்றதாய் பார்ப்போம், பார்ப்போம், வரும், நாங்கள் பொறுமையை கவனிப்போம். சரி, இன்று எல்லோரும் நன்றாக வந்து பாடுகிறார்கள். நீண்ட நேரமாக அழைத்து உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை என்று சலிப்படையாமல் மீண்டும் அழைத்து விட்டீர்கள், வந்து விட்டீர்கள், வரவேற்று விட்டீர்கள்.
1: இல்லை இல்லை, வந்து எல்லாரும் ஆர்வத்தோடு பாடிட்டு இருக்காங்க, ஆனால் பொறுமையாக இறுதியாக சொல்வோம் தான் காத்திருந்தேன்.
0: நன்றி, இப்பொழுது உங்களுடைய சந்தர்ப்பம் கிடைத்து விடுது. எங்கே அசத்தி விடுங்க உங்கள் பாடல், என்ன பாடல் ஓடப்ப வந்து
1: இப்போ பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா 2G, 3G, 4G, 5G வரைக்கும் வந்திருக்கு. எத்தனை ஜி வந்தாலும் நம்ம உயிர் வாழ்வதற்கு கஞ்சி வேணும்.
0: ஆமாம், அந்த ஜி தான் திறப்பார். எங்கே கொண்டு வாருங்கள், நல்லது ஒரு வரிய.
1: ஆமாம்,
0: கொண்டு வாருங்கள்.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையன் தண்ணில் தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையந்தண்ணில் தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. நகை நட்டும் போட்டிருந்தா சொன்ன லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாரி தந்தா தானிய லட்சுமி. நகை நட்டும் போட்டிருந்தா சொன்ன லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாரி தந்தா தானிய லட்சுமி. மானம் காக்க துணிந்து நின்றா வீரலட்சுமி, மானம் காக்க துணிந்து நின்னா வீரலட்சுமி. இதிலும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்கடா, இவ என்ன லட்சுமிக்கு ஊருங்கடா. நம்ம அத்தனை பேருக்கும் படியலக்கும் அன்னலட்சுமி ஆகுமாடா. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையன் தண்ணில் தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. தண்ட சத்தம் கலகலன்னு முன்னால் வருகுது, வாழி தண்டு போல கால் நடந்து பின்னால் வருகுது. பார்க்குறப்போ பசிமயக்கம் தன்னால் வருகுது, பார்க்குறப்போ பசிமயக்கம் தன்னால் வருகுது. சாதம் போல சிரிக்கிறா, மீன் குழம்பு போல மணக்குறா, ரகசியமா ஏதும் சொன்னா ரசத்தை போல கொதிக்கிறா. ஆஹா, ரசத்தை போல கொதிக்கிறா. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையும் தண்ணில் தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. குலாம் காதல் புலாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தராவ் அவள் அனுமந்தராவ் அவியலிலே கலந்திருக்குது. மேரியம்மா கேரியரில் எறா இருக்குது, மேரியம்மா கேரியரில் எறா இருக்குது. அது பத்மநாத ஐயர் வீட்டு குழம்பில் கிடக்குது. சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளக்குது, சாதி சமயம் பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது, ஆஹா சோத்த கண்டா பறக்குது. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையும் தண்ணில் தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. அவதாங்க பாட்டு.
0: என்ன அற்புதமான பாடலையா, நகைச்சுவையோடு வந்து நல்ல உட்கருத்து கொண்ட பாடலை தெரிந்தெடுத்து சரியான பொருத்தமாக கொண்டு வந்திருக்கு. எத்தனை ஜி வந்தாலும் உங்களை கஞ்சிக்கு ஈடாகுமா? சிறப்பு, நல்ல கருத்தை கூறி அதுக்கு இந்த பாடல சிறப்பு. சரவணன், வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் ஐயா?
1: இந்த பாடலே கொடுத்துருங்க.
0: இந்த பாடல வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா.
1: இந்த பாடலை ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடியே தேர்வு செஞ்சு வச்சுட்டு இந்த பாடல் கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் பாடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சு.
0: அதற்கு பார்த்தீங்களா, இடம் கிடைத்து தளம் கிடைத்து வந்து களம் ஆடி இருக்கின்றீர்கள். சிறப்பு, இதற்காகத்தான் நான் ஓடி ஒழிக்க விடாமல் உங்களை இழுத்து பிடித்தோம் பாடுங்கள் என்று. பார்த்தீர்களா, எவ்வளோ அழகாக பருத்தமாக பாட தெரிவு செய்து அது கருத்தையும் கூறி பாடியிருக்கிறது. வாழ்த்துக்கள். உங்கள் வரதப்பா கஞ்சி வரதப்பா நிச்சயமாக வருமப்பா கேட்டுமா? வாழ்த்துக்கள் சரவணா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: சரி,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இனிமையான பாடலை அழகாக கருத்தோடு தந்த சரவணன் காத்திருந்து அவருக்கு இடம் கிடைத்து ஓடி வந்துவிட்டார். இப்பொழுது வருகிறார் என்னுடைய அன்பு பேத்தி சிவரஞ்சினி அம்மை. அப்பனிலிருந்து நின்ற நேரம் இங்கே உறவுகளோட பதில் எழுதி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இடம் கிடைத்து விடுவது வர வேண்டும். வணக்கம் வணக்கம் பேத்தி. வணக்கம
2: வணக்கம் வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் என் அன்பு பேத்தி, எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன் தாத்தா.
0: நலமாக
2: நலமா தாத்தா?
0: நாங்கள் நலம், நாங்கள் நலம். அம்மாவும் நலமாகத்தான் இருக்கின்றார் ஓரளவு. சரி, அம்மா எப்படி இருக்கின்றார்?
2: அம்மா நலமாக இருக்கிறார்கள் தாத்தா.
0: இழுத்து கொண்டு சொல்லுறீர்கள், என்ன நடந்தது? ஒரு மாதிரி இருக்காவா?
2: இல்லை தாத்தா, நலமாக இருக்கிறார்கள்.
0: சிறப்பான ஒரு செல்ல குழந்தை உங்க மருமகளா? அழகாக பார்த்துக்க மாமா, உங்களை அத்தையை பார்த்துக்கொண்டு அந்த வண்டி ஓட்டுகிறாவா? நல்லா இருந்தது, நல்ல பாடல், நல்ல திரைப்படம், இந்த நல்ல படம், நல்ல புகைப்படம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்த்துக்க. மலர்களை பார்த்தால் மகிழ்ச்சி தானே அம்மா? சிறப்போடும் மகள்போடும் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு கொடுக்கணும். சரி, இன்று எல்லோரும் வந்து பாடுகிறாரு. என் அன்பு பேத்தி என்ன பாடலை பாடும்? உங்கள் குரலே பாடலை கேட்போம், பாடுங்களேன் கேட்போம். என்ன பாடல்? நாகப்பன் அவர்களும் அடுத்தடுத்த பாடலை கிட டோரதி என்பது என்ன என்று நானும் உணர்ந்து பார்த்தேன். அது எங்கள் தமிழ் மொழி அல்லன்றதை புரிந்து கொண்டேன், புரிய வைத்ததற்கு நன்றி. சரி, எங்கே டோரதி பாடல் என்ன பாடல் பாட போறீர்கள்? பாடுங்கள்.
2: அந்த முத்துமணி பாடல் வண்ணக்கிளி.
0: முத்துமணி நல்ல பாடல், பாடுங்கள் கேட்போம்.
2: முத்துமணி சரம் கோக்கனும் கோக்கனும் மாலைய சோடனும் தங்கத்துக்கு முத்துமணி சரம் கோக்கனும் கோக்கனும் மாலைய சோடனும் தங்கத்துக்கு மஞ்சளும் குங்குமம் சந்தனம் குழச்சிட பூசணம் பூசணம் பொன்மணிக்கு பொன்மணிக்கு பொன்மணிக்கு பொன்மணிக்கு. மண்ணில் உள்ள தாய்களுக்கெல்லாம் ஒரு மகளாக பிறந்தவளே, நம் குலம்தான் உலக உயிரை காக்குமடி. தவிப்பவர்

மண்ணில் தமிழர்களெல்லாம் ஒரு மகளாக பிறந்தவளே, முத்து மணிச்சரம் கோக்கணம் கோக்கணும் மாலைய சோடனம் தங்கத்துக்கு, மஞ்சளும் குங்குமம் சந்தனம் குழச்சி பூசணம் பூசணம் பொன்மணிக்கு, முத்து மணிச்சரம் தந்தன தானனமா மலைய சூடனம் தந்தனா, மஞ்சளும் குங்குமம் தந்தனா பூசணம் பூசணம் தந்தனா, முத்து மணிச்சரம் கோக்கணம் கோக்கணும் மாலைய சூடனம் பொன்.

0: வழித்துணையாய் காமாட்சி. அவ்வளவுதான் தாத்தா.
1: அந்த இடையூறு இசைக்குள்ளே வந்த பதங்களை எப்படித்தான் நீங்கள் கோர்த்தெடுத்தீர்களோ தெரியாது. அழகாக கவிஞர் வரிகள் கோர்த்து தமிழிலே கொடுத்த வேளையில் இந்த இசையமைப்பாளர்கள் ஏதோ தேவையற்ற இசைகளை எல்லாம் கொண்டு வந்து அதுக்குள்ளே புகுத்தி எங்களை செவிப்பறை கிளியும் மண்ணும் செய்கிறார்கள். அந்த எல்லா புது பாடல்களும் இந்த இசையமைப்பாளர் செய்கிற கொலை என்றுதான் கூற வேண்டும். இதை அதில் வருகின்ற வரிகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. திரைப்படத்தோடு காட்சியோடு பார்த்தாலும் கூட காட்சி நடிப்பு வருமாறு போகுது, பாடல் எங்கே போகிறது, இசை எங்கே போகிறது, என்ன கூறுகிறார்கள் எங்களால் புரியவில்லை, பாடவில்லை. ஆனால் அதை தேர்ந்தெடுத்து சிறப்பாக பழைய பாடலை நன்றாக பாடுகிற நீங்கள் இதையும் அழகாக கொண்டு வந்து எங்களுக்கு அதை பாடி காட்டினீர்கள். வாழ்த்துக்களை நண்பமாக பேர்த்தி வாழ்த்துக்களம்மா. சிறப்பான பாடல், நல்ல தெரிவு, புதிய பாடல் என்றாலும் நன்றாக பாடியிருக்கின்ற இசையோடு. ஆனால் இப்படி அந்த பாடலை பாடிய பாடகரின் குரல், அந்த கவிஞருடைய வரிசை நடிகர் ஒன்றுமே தெரியவில்லை. எல்லாம் கலப்பளவர் சாம்பாராக வந்திருந்த இசையமைப்பாளர் செய்கின்ற வேலை. தேவையற்ற மரபு கலை வாத்தியங்கள் எல்லாம் அவற்றையும் தள்ளிவிட்டார்கள். எங்களுடைய மரபு கலை வாத்தியங்கள் இசை கருவிகள் எல்லாம் தொலைந்து விட்டது. இவர்களை ஏதோ கண்ட வாத்தியங்களை கொண்டு அதில் பாண்டித்யம் இல்லை, எங்கெங்கோ எல்லாம் மேலநாட்டு திரைப்படத்து வரிகளை கொண்டு வந்து அதுக்குள்ளே உள்ள இசைகளை வெட்டி கொண்டு வந்து ஒட்டி புகுத்தி விட்டு இசை அமைப்பாளர் என்ற பெயர் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள், கெடுத்து விட்டார்கள் திரை உலகம். எங்களோட தென்னகத்து திரை இளைய தலைமுறைகளை நாம் வழிநடத்தி எல்லாம் பிள்ளையாக அன்று பாடல்கள் தான் வழிநடத்தியது. சிறப்பு நல்ல பாடல் உங்களுக்கு என்ன பாடல ஒலிபரப்ப வேண்டும் பேத்தி?
0: என்னோ
1: சொல்ல வந்திருக்காது அந்த பாடல, அதாவது கதைக்கு பொருத்தமா, பாட்டுக்கு பொருத்தமா, நடிகர்களுக்கு பொருத்தமா ஒன்றுமே தெரியவில்லை. இதுவரை நேரம் பாடும்போது முத்து மணிச்சரம் டொரோத்தி திரைப்படுத்த பாடல் இனிமையாக வந்திணைந்து நிறுத்தில் என்றாலும் ஓடி வந்து இணைந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் பேச்சு, நலமாக இருக்கணும், அம்மாவிடம் நலம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்.
1: ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ரேவதி தன்னுடைய இரண்டாவது பாடலுக்கு முயற்சித்தார், வர வேண்டும் ரேவதி. நீங்களும் இது ஒன்றிய தமிழ் வானொலியின் பாடுபோர் பாடலாம். அழகாக இனிமையாக இடைவெளி விடாமல் ஓடி வந்து இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என் நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சி பலமாக வளமாக அமைவதை இட்டு நான் பெருமையடைகிறேன். வந்துவிட்டார் ரேவதி. வணக்கம். வணக்கம் ரேவதி. வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
1: கொண்டு பாருங்கள் உங்களுடைய இரண்டாவது பாடலை கேட்போம்.
2: ஒரு முறைத்தான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை டாடா. ஒரு முறைத்தான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை டாடா. இருமலர் பேசும் செய்தியும் கூறும் சிங்கார எண்ணங்கள் சேர்க்கும் இருமலர் பேசும் செய்தியும் கூறும் சிங்கார எண்ணங்கள் சேர்க்கும் இளமை காலம் இனிமையாகும் இளமை காலம் இனிமையாகும் இன்பம் கூறும் கவிதையாகும் பொய்யார வண்ணங்கள் பாடும் இளமை டாடா. ஒரு முறைத்தான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை டாடா. எவ்வன வாழ்வில் செங்கனி மாது சந்தோஷம் கொண்டாடும் போது எவ்வன வாழ்வில் செங்கனி மாது சந்தோஷம் கொண்டாடும் போது உலகம் யாவும் அழகில்லாடும் உலகம் யாவும் அழகில்லாடும் உள்ளம் தோறும் கலைகள் கூடும் பொய்யார வண்ணங்கள் பாடும் இளமை டாடா. ஒரு முறைத்தான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒன்றியார வண்ணங்கள் பாடும் இளமை டா டா டா டா டா டா டா டா இளமை டா டா டா டா டா டா டா டா.
1: சிறப்பான ஒரு பாடல் தெரிவு செய்து கொண்டு வந்து பாடி எங்கள் பழமையை சிறப்பு என்பதை நிலைநிறுத்த வரும் வரிகள், பாடல்கள், ராகங்கள், குரல்கள், நடிப்புகள், காட்சிகள் எத்தனை சிறப்புகள் அங்கே உண்டு. நாங்கள் அதை அதிலிருந்து உள்வாங்கக்கூடிய அறிவுரைகள் அவ்வளவு இருக்கின்றது. சிறப்பான பாடல் அழகாக இறுதி நேரத்தில் மோடி வந்து பாடி. நன்றி ரேவதி, வாழ்த்துக்களம்மா, அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார். நன்றி உங்களுக்கு. நன்றி அம்மா, நன்றி. நன்றி மகளே. எங்கே வணக்கம் வணக்கம் வணக்கம். இறுதி நேராக வருகின்றீர்கள் சந்திரசேகர் அவர்களே, வணக்கம். சிதம்பரம்.
3: ஓம் வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. எவ்வாறு இருக்கிறீர்கள்? நலம்தானே?
1: நாங்கள் எல்லோரும் நலம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நீண்ட நாள் நாங்கள் சந்திக்கவில்லை போல் தெரிகிறது. இருப்பினும் இன்றைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வரவேற்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா சந்திரசேகர்?
3: நானும் நலமாக மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா. எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது உங்களுடைய மாலை இதுக்கான மதிய பொழுதுகள் எல்லாம் சிறப்பாக?
1: மதிய பொழுது பாடுவோர் பாடலாமல் மகிழ்ச்சியாக குதூகலமாக இருக்கின்றோம். நீங்களும் வந்தவுடன் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பாடுவோர் பாடலாமே அசத்தி பொழுது 16-17 பாடல்கிட்ட வந்துவிட்டு வந்து எல்லோரும் பாடி மகிழ்த்தி கொண்டிருக்க சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்களும் வந்து சிறப்பிக்க வந்த வழியிலே உங்களுக்கான சந்தர்ப்பத்தை அருகின்றேன். நலமோடு வளமோடு மகிழ்வாக குதூகலிப்போடு எங்கே பாடுங்கள்? என்ன பாடல் பாடப்போகின்றீர்கள்?
3: கட்டாயம். அங்கே எப்படி இருக்கிறது ஐயா காலநிலை?
1: சிறப்பாக இருக்கின்றது காலநிலை. இங்கே கொஞ்சம் வெப்பம் இல்லை, குளிர்நிலை குறைந்து கொண்டு போகின்றது. கனடாவிலே எங்களுக்கு இனி குறைந்த காலங்கள் குறைந்த வெப்பநிலை தான் இனிமேல் குளிர் வருவதற்கு ஆயத்தமாகின்றது. இப்பொழுது இலை உதிர் காலம்.
3: சிறப்பு சிறப்பு. இன்று ஜீன்ஸ் திரைப்படத்தில் இருந்த அன்பே அன்பே கொல்லாதே அந்த பாடலை நான் பாடுறேன்.
1: அன்பே அன்பே கொல்லாதே. எங்கே பாடங்கள் கேட்போம் உங்கள் குரலில்?

மனதி ஐயோ நசைவில் உயிரை கொடிக்காதே அன்பே அன்பே கொல்லாதே கனே கனே கிள்ளாதே.

அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். உன்னுயிர் காக்க என்னுயிர் கொண்டு உயிருக்கு உயிரால் உன்னை இடுவேன். மேகத்தை பிடித்து மெத்தைகள்

0: ஜீன்ஸ் படத்து பாடலை முழுமையாக பாடி அன்பே அன்பே என்னை கொல்லாதே என்று அழகாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இறுதி நேரத்தில் வந்தாலும் அழகாக அந்த பாடலை பாடியிருக்கின்றீர்கள். எங்கள் வானொலியில் வந்த இந்த நிகழ்வுகளை முழுமையாக கேட்டீர்களா அல்லது இப்பொழுதுதான் வந்தீர்களா?
1: இல்ல ஐயா, நான் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் என்னால் வந்து இணைந்து கொள்ள முடிந்தது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, சற்று நண்பர்கள் அவர்களை எல்லாம் வெளியில் சந்தித்தேன். இப்பொழுதுதான் சற்று முன்பாக பாடலை தயார் செய்து கொண்டு நிகழ்வை செவிமடுத்து இணைந்து கொண்டேன்.
0: வெற்றிக்காரன், வாழ்த்துக்கள். இங்கே வந்து பாடியவர்களை பற்றி நினைக்கிறீர்கள்?
1: ரேவதி அம்மா பாடினா ரொம்ப அருமையாக இருந்தது. அவ பாடல் மிக மிக சிறப்பாக இருந்தது, கேட்கக்கூடியதாக இருந்தது, அருமையாக இருந்தது. எனவே என்ன சொல்வது, வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நேர்கள் ஒவ்வொருவருமே வந்து நிகழ்ச்சியை மிக மிக சிறப்பாக சிறப்பித்திருந்தார்கள். தமிழக உறவுகளும் வந்து இந்த நேரத்திலும் இணைந்து கொண்டு பாடியது அப்படிங்கிறது எனக்கு மகிழ்வாக இருந்தது என்றே சொல்லலாம்.
0: இன்று நேற்றெல்லாம் 30 வருடங்களாக இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வருகின்றார்கள் உலகின் பல பாகங்கள் இருந்தும் எத்தனையோ பாடகர்கள் வந்து பாடி என்று தென்னகத்து திரைப்படத்தில் பின்னணி பாடவர்கள் கூட இருக்கின்றார்கள். எங்கள் வானொலியில் வந்து சென்றவர்கள், அந்த பெருமை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் இசை கோஷ்டிகள், இசை குழுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கும் நீங்கள் இந்த வானொலியில் வந்து பாடுபவர்கள் உங்களுக்கு முன்னே தெரிந்தவர்களும் இருக்கின்றார்களா? இங்கே உங்களுக்கு சிறப்பு, அதற்காக சந்தன்ராஜ் அவர்களுக்கு நன்றி கூற. சந்தன்ராஜ் தானே உங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்?
1: இவர் விருஞ்சிபுரம் வி.எல். கணபதி.
0: ஓ, வி.எல். மன்னிக்க வேண்டும், வி.எல். கணபதி அவர்கள். அவர்கள் நீண்ட கால உறவு, எங்களுடைய முதுமை பெற்ற உறவு. சிறப்பாக பாடியிருந்தீர்கள். உங்களுக்கு என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் நினைக்கின்றீர்கள்? என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் நேயர் நேரத்தில்?
1: எனக்கு நேரம் இருந்தால் ஐயா, இந்த நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே அந்த பாடலை இணைத்துக் கொள்கிறீர்களா? உயிரே திரைப்படத்தில் இருந்து.
0: ஆமாம் ஆமாம், நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்ற பாடல் உங்களுக்காக எங்களுடைய பாடினோர் நேயர் விருப்பம் என்று உங்கள் மதிய வேலைகளை எல்லாம் கிடைக்கும் நாளை அந்த வேலை நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் என்று சர்வதேச நேயர் விருப்பம்னு தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கும் அந்த வேளையில் இந்த உங்கள் பாடல்களும் வெறும் கேட்டு மகளலாம். கடந்த முறை நீங்கள் வந்து பாடிய போலே கேட்ட பாடல்கள் ஒலிபரப்பினும் கேட்டீர்களா?
1: ஆமாம் ஆமாம், மகிழ்வாக இருந்தது, கேட்கக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சிறப்பு. அனைவருக்கும் அந்த பாடலை நாங்கள் எல்லோரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனைய நிகழ்ச்சிகளையும் கேட்டு மகளுங்கள் வந்து இணைந்து சிறப்பித்தக என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: ஐயா, நாளை இரவு இதே சமயத்தில் வான்பரப்பில் உரையாட முடியாது, உள்ளுக்குள்ளே வந்து இந்த பாடலுக்கு வாக்களிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லலாம், அவ்வளவுதானே ஐயா? அப்படித்தானே?
0: இல்லை, நீங்கள் வானிலையில் வந்து நேரலையில் தான் வந்து வாக்களிக்க வேண்டும். ஏன், உங்களுக்கு என்ன காரணம், வர முடியாதா?
1: இல்ல இல்ல, கேட்டேன், ஒருவேளை நாளைக்கு நேரலை நிகழ்ச்சி இருக்கோ இல்லையோன்னு.
0: நேரலையில் நேரலை அந்த வாக்களிக்கிற பாட்டு சவாரி வந்து நேரலை தான், நேரொலி தான். நேரொலியிலே நீங்கள் வந்து வாக்கினை தந்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு செல்லலாம், நாங்கள் ஒலிபரப்புவோம். அந்த வழியில் நீங்கள் வரும் வாக்களிப்பு ரகசியமாகத்தான் எடுக்கப்படும். நீங்கள் வாக்களிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கேட்காது, மற்றவர்களுக்கு தெரியாது. இறுதியிலே வெற்றி பாடல்கள் குறுங்கள்.
1: ஆனால் நம்ம பேசலாம், வந்து
0: நன்றாக பேசி மகிழ்ந்து கொண்டு வாக்களிப்புக்கு மட்டும் நான் உங்களை வாக்குச்சாவடிக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு சென்று அங்கே நீங்கள் உங்கள் வாக்கினை தந்து பிறகு அங்கே வைத்து விட்டு மீண்டும் வந்து காற்றலையில் வந்து மிகுதியை பேசிவிட்டு நீங்கள் விருப்பமான பாடலை தந்து அவ்வளோ செல்லலாம். அதன் பின்பு இறுதியிலே பாடல்கள் அங்கே வாக்குச்சாவடியிலிருந்து எங்களுக்கு எண்ணிக்கை தரப்படும். அங்கிருந்து எந்த பாடல் வெற்றி பெற்றதென்று அறிவிக்கப்படும். ஆனால் வெற்றி பாடலை யார் யார் தெரிவிக்கின்றார்களோ அவர்களுடைய பெயர் தான் வெளியே சொல்லப்படும். புரிகிறதா?
1: மகிழ்ச்சி.
0: இரண்டு மூன்றாவது சொல்ல மாட்டோம். அடுத்து அந்த நாங்கள் பாட்டு சவாரி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிறு பரீட்சையும் வைப்போம். இன்று எந்த பதத்திலே பாடல்கள் வரப்போகின்றது என்று சில தரவுகளை கொடுப்பேன். அந்த தரவுகளை கண்டு எந்த பதம் என்று ஓடி உடனடியாக சொல்லுவார், ஒரு நிமிடத்துக்குள்ளே சொல்லுபவர்களுக்கும் ஒரு பாடல் கிடைக்கும். நான் தரவை தரும்பொழுது அதை கொண்டு நீங்கள் நிதானித்து ஊகித்து எழுதி விடுவீர்கள். என்ன பாடல் என்று தளத்திலே எல்லாம் தளத்திலே தான் இருக்கும். ஆனா நீங்க நேரொலியிலே வந்து அழகாக பேசி சிறப்பாக கருத்துக்களை தந்து அந்த பாடல் எந்த பாடல்கள் போட்டியில நடைபெற பங்கு பெற்றுகிறதோ அந்த பாடல்கள் தவிர்ந்த ஏன் எதையும் பேசலாம். அந்த பாடலை பற்றி அது வந்து வாக்குச்சாவடியில் இருந்து வாக்காளருக்கு வாக்காளர்கள் போட்டியாளர்களுக்கு பரிந்துரைப்பது போல் ஆகும் அல்லவா, அதை பற்றி பேசப்படாது. அந்த பாடல்கள் ஐந்து இங்கே குழுவினால் தெரிவு செய்து தரப்படும். நீங்கள் கேட்டுவிட்டு இதில் எந்த பாடல் உங்களுக்கு பிடித்ததோ அதற்கான ஐந்து பாடல்னா ஐந்து வாக்குகள், அதில் முதலாவது வாக்கு இந்த பாடல் கண்டு வந்து தருவீர்கள். இரண்டு மூன்று நீங்கள் தெரிவு தரலாம். இறுதியிலே அங்கிருந்து வாக்குச்சாவடியிலிருந்து எங்களுக்கு தேர்தல் முடிவுகள் கிடைக்கும். தேர்தல் முடிவுகள் அழகாக இருக்கு, சிறப்பாக இருக்கும். கேட்டிருக்கின்றீர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை. நாளைக்கு வாருங்கள், உங்கள் இதே நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நன்றி சந்திரசேகரன், உங்களுடைய நேரத்துக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா, நன்றி,
1: நன்றி ஐயா,
0: நன்றி, வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி அற்புதமாக வந்து நீண்ட நாட்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்த சந்திரசேகர் அவர்கள் விஎல் கணபதி அவர்களினாலே அறிமுகப்படுத்த எங்கள் காற்றலைக்கு வந்தவர் இணைந்து சிறப்பித்து தன் பங்கை ஆற்றியிருந்த சிறந்த ஒரு பாடலையும் தந்து கருத்துக்களையும் கேட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கான சில விவரங்களையும் பெற்றுக்கொண்டார். உங்களுக்கு அறிய நன்றி. அன்பு உறவுகளே, அநேக உறவுகளும் அநேகமாக வந்துவிட்டு இன்னும் வரை இருக்கின்றார். அங்கே கே.எஸ். கிருஷ்ணன் அவர்களை எதிர்பார்த்தேன், அவருக்கு நேரமில்லை போல் இருக்கின்றது. அவர் பணியோடு இருக்கின்றார், இருந்தால் வந்திருப்பார், வர முடியவில்லை. வர முடியாதவர்கள் அவர்களை சந்தர்ப்பம் கிடைக்காதால் வர முடியவில்லை என்றேன். இரண்டாவது பாடலை தருவதற்கு இன்னும் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் நேரம் சென்று விட்டதோ என்று அஞ்சுகிறார்களோ தெரியாது. முடிந்தால் அழைக்கலாம். சாந்தி ஷியாமலா, நீங்கள் இரண்டாவது பாடலையும் தருவதற்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இருந்தது. சரி, நன்றி. இதோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர போகின்றேன். ஏனென்றால் நேரம் 11:34 எங்களுக்கு, உங்களுக்கு 11:14 காட்டுகின்றது. இனிமையாக இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலும் அற்புதமாக நிகழ்ந்தது என்றுதான் கூற வேண்டும்.
2: பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம்.
0: 2 மணி நேரமாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இந்த பாட்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி அற்புதமாக எல்லாரையும் மகளத்தான் செய்திருக்கின்றது. எல்லோரும் திருப்தி அடையும் வண்ணம் இங்கே எங்கள் தளத்தில் உள்ளவர்களுடைய கருத்துக்கள் அட்டகாசமாக இருக்கின்றது. அழகாக ஒவ்வொருவரும் சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் போது ஞானசேகரன் வந்துவிட்டார். ஒரு தடவை அழைத்து விடுவோம். வணக்கம் ஞானசேகரன், என்ன நடந்தது? வாருங்கள்.
3: வணக்கமாப்பா, வணக்கமாப்பா. கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுப்பா, வாய்ப்பு நேரம் இருக்குமாப்பா ஒரு பாடல் பாடுறது?
0: வந்து விட்டீர்கள், பாடுங்கள்,
3: பாருங்க, கொண்டு பாருங்க. ஆண்டுக்கு ஆண்டு 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயில் முழுவதும் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். காந்தி பிறந்து விடுதலை தந்தான், உரிமைக்கு அதுதான் சுபதினம். ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயில் முழுவதும் சுபதினம். நிறைகுடம் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிக்கனுக்கு அதுதான் சுபதினம். நிறைகுடம் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிக்கனுக்கு அதுதான் சுபதினம். உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம். உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம். லாட்டரி சீட்டில் 1,00,000 விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம். வள்ளலின் கையில் 500,000 இருந்தால் எளியவர்க்கு எல்லாம் சுபதினம், ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். நன்றி, வணக்கம் அப்பா.
0: சிறப்பான ஒரு பாடல் பொதிந்து வைத்திருந்து கொண்டு வந்து தருகின்றீர்கள். கருத்தாளமுள்ள நல்ல பாடல், சிறப்பாக பாடியும் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வர வர நீங்கள் மெருகறி கொண்டிருக்கின்றது, இது மேலும் சிறப்படைய வேண்டும். என்ன பாடல் பதிவு செய்ய போகிறீர்கள்?
3: இந்த பாட்டே பதிவு பண்ணிடுறா, சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு,
0: ஆண்டுக்கு ஆண்டு
3: சிறப்பு.
0: பாடியும் அதைத்தான் ஒளிபரப்ப வேண்டுமா? சரி, ஆண்டுக்கு ஆண்டு சிறப்பு. மகனே, இறுதி நேரத்திலாவது ஓடி வந்து உங்களை நேரத்தை பிடித்து கொண்டு விட்டீர்கள். வாழ்த்துக்கள். நன்றாக இந்த உங்களை உற்சாகம் ஆர்வம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மீண்டும் உற்சாகமுடன் ஆர்வத்தில் இருங்கள். அடுத்த பாடுவர் பாடலாகவும் தயாரித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இருந்தே பாடல்களை தயார் செய்து.
3: சரிப்பா, சரிப்பா,
0: நன்றி மகனே,
3: ரொம்ப நன்றி.

நான் உணரக்கூடியதாக இருந்தது. அதையிட்டு நான் பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் ஏனைய தளங்களில் வரும் கருத்துக்கள் அப்படி கூறுகின்றது. எனக்கு சிறப்பு வந்து இணைந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இறுதி நேரத்திலாவது வந்தவரை நான் தள்ளிவிடாது, அவரை மீட்டுக்கொண்டு என்னுடைய மன திருப்தியோடு அவர் மகிழ்ச்சியோடு இருப்பார் என்று எண்ணிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனிடம் மிருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்வணிந்து வணங்கி, அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்களோடு இவர்களையெல்லாம் தந்த இறைவா உனக்கு என் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும், உனக்கு நான் அடிமை என்று கூறி நான் வாழ்த்து கேட்டு, இன்றைய நிகழ்ச்சியை வல்லமையோடு வந்து எல்லோரும் இணைந்து சிறப்பித்து செய்வதற்கு அழகாக வர்ணித்து சென்றார்கள், பாடி சென்றார்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல ஆறுதலையும் நல்வாழ்வையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, அன்பு கருணை சாந்தம் அறம் மனிதநேயம் ஜீவகாரணியம் காத்து நாம் வாழ்வோம் என்று இறைவனிடம் ஒப்படைத்து, இன்றைய நிகழ்ச்சியை வந்து அலங்கரித்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, கேட்டுக்கொண்டிருந்து உற்சாகமாக உரையாடி நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்ற கருத்து உரையாளர்களே உங்களுக்கும் நன்றி கூறி, உலகளாக இருக்கும் நேயர்களுக்கும் நன்றி கூறி, மீண்டும் இன்று நிகழ்ச்சியை சிறப்பித்து அலங்கரித்து சென்ற யோகாராஜி, மகாலிங்கம், கஸ்தூரி, தேவநாதன், ரேவதி, ஷியாமலா, சாந்தி, ஆர் தேவா, ஞானசேகரன், சரவணன், சிவரஞ்சினி, சந்திரசேகரன் இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்து கூறிக்கொண்டு, 2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு இசையுடன் என்றென்றும் நன்றியும் வணக்கமும் நல் வழியிலே கூறிச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம்.

அந்த பாடலை கேட்கும் இந்த வேளையில உடனடியாக கேட்பார் அடுத்த பாடலை, சோகப்பாடல் என்று கூறிவிட்டு படகோட்டி திரைப்படத்து பாடலை பக்குவமாக கேட்டிருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருமணம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு. படகோட்டி திரைப்படம் இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரல். தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர்கள் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் இதோ காற்றலையில்.

அப்படி தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார். அந்த பாடலையும் கேட்போம். அந்த பாடல் மீண்டும் கோகிலா திரைப்படுத்து பாடல். ஹே ஹே ஓர் ஆயிரம் அடி எடுத்து பாடுகின்றது.

இருக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடல் திருவேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயனேன் என்று நாங்கள் அழைத்துக் கொள்ளும் அன்பு சரவணனின் பாடல். சரவணன், நீங்கள் கேட்கும் இந்த பாடலை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கும் வண்ணம் ஒலிக்க வைக்கின்றீர்கள் முந்தைய தமிழ் வானொலியின் காற்றலையிலே. அங்கே ஏன் இந்த பார்வை என்ற வேதாவின் இசையினிலே இரு வல்லவர்கள் திரைப்படத்தில் இருந்தது.

இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் ராசாத்தி என் மனசுக்குள்ளே என்ற பாடல், நம்ம ஊரு ராசா திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் நீண்டகால உறவு வளைகுடா மண்ணில் இருந்து குவைத் ஜோஷ் நீங்கள்.

ஒரு பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு ரதீஷ் கேட்கின்றார். ஒரு மலையாள திரைப்படத்து பாடல் முல்லப்பூம் பில்லல்லோ என்ற பாடல் தான் அவர் கேட்ட பாடல். இதோ அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. கலையத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். அடி அடி நூதனா என்று கூறும் ஒரு பாடல் நிறம் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்க வைக்கின்றார் அன்புடன் அருள் மோகன், ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து.

என் ஊரு மதுரை பக்கம் என்ற வாசலிலே வெண்ணிலா திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து வளமை போல இன்றும் கேட்க விரும்புகிறார் டிரான்சி.

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து பிஜயராணி கேட்க இருக்கும் பாடல். இதய வீணை திரைப்படத்திலிருந்து பாடுகிறது பொன்னந்தி மாலை பொழுது என்ற முதல் வரியை கொண்டு.

0: இந்த பாடலோடு தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருகின்றார் கனடாவில் இருந்து மொன்றியல் தனுஷன். ஆதாம் ரெவாய் என்ற காதல் FM திரைப்படத்து பாடல்தான் அவர் இன்று கேட்க இருக்கும் பாடல்.
1: காதல் காலஸ்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காதலர்களை போனிடுங்க, டயல் பண்ணுங்க 24. இந்த ப்ரோக்ராம்ல ரொமான்டிக் விஷயங்களை பத்தி நான் பேச போறேன். என்ன ரொமான்டிக் விஷயம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் சாங் உங்க எல்லா காதலர்கள்

தொடர்ந்து பாட இருக்கும் அடுத்த பாடலை அல்பர்டா மாநிலம் சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். கனடாவிலிருந்து பூந்தொன்றல் போகும் என்ற வரி உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் எழுத்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் அல்ல, சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

சர்வதேச நேய விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்தின் இளவரசி தந்த பாடல். அந்த பாடல் திருநெல்வேலி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. கட்டழகி பொட்டழகி என்ற வரி எடுத்து

0: என்ன கதலி, ஒரே கற்பனையா?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கியே.
0: கல்யாணத்துக்கு நாள் பார்த்தாச்சா?
2: அடச்சி போடா
3: மச்சான், கதலிக்கு

0: போறேன்னு சொன்னேன்.
1: ஆமா.
0: அப்புறம் அவனை பத்தி ஒரு பாட்டே பாடுன.
1: ஆமா.
0: கல்யாணம் மட்டும் பண்ணுனேன்னு வச்சுக்கோ.
1: ஆமா.
0: சும்மா இருக்கடா.

அவரைத் தொடர்ந்து மீண்டும் கனடா வான்கூவர் மாநிலம் காஞ்சனாவும் ஒரு பாடலை தருகின்றார். சொல்லத்தான் நினைக்கின்றேன் என்ற காதல் சுகமானது திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார்.

அஞ்சனாவை தொடர்ந்து வருகின்றார். மீண்டும் வன்பவர் மாநிலம் கனடாவில் இருந்து வசந்தி. ஓல குருத்தோல என்ற வரியை கொண்ட அறுவடை நாள் திரைப்படுத்து பாடலை இன்று அவர் கேட்க இருக்கின்றார்.

அடுத்து கொண்டிருப்பது முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்களாக கேட்போமே. முதலில் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் பாஸ்கரன் மாலா இவர்கள் முதல் முதலாய் உண்மை என்று வரியெடுத்து பாடும் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படுத்து பாடலை கேட்க விரும்புகிறார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் எங்கள் நீண்ட கால உறவு, எங்களோடு தொடர்ந்து இசை பயணம் செய்து கொண்டிருக்கும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கிரிதீஸ், வைகாசி வெள்ளிக்கிழமை என்ற பாடல்தான். நீங்கள் கேட்கின்ற பாடல் ராசா மகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இயல்போடு இணைந்து வரும் பாடல் நன்றாக தெரியும். யாராக இருக்கலாம், அவர் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னியில் இருக்கும் ரமணி தான் தந்திருக்கின்றார். பட்டது மகாஜனங்களே என்ற திரைப்படம் ஒன்று, அதில் வந்த பாடல் இதுக்குத்தானே ஆசைப்பட்டா என்ற பாடல் வந்து கொண்டிருக்கின்றது. வரைக்கும் இந்த பாடல்கள் முந்தைய தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வருகின்றது, சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களாக.

சர்வதேச சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்களுள் என்னுடைய பாடலையும் தருகின்றேன் என்று அன்போடு தருகின்றார் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம். மிகவும் இனிமையான ஒரு காலத்தால் அழியாத காவிய பாடல். பாப மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக காலங்களில் அவள் வசந்தம் என்ற வரி கொண்டு.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் மூன்றில் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை அலங்கரித்து அடுத்தும் ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடலை பழமை போல இன்றும் சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் ஜெனீவா நகரிலிருந்து காடன் என்ற திரைப்படுத்த பாடலை பாடும் தென்றல் என்ற வரியோடு நிரேஷன் காத்துக் கொண்டிருக்கின்றார் கேட்பதற்காக.

ஐரோப்பா மண் என்றால் உடனே எங்களுடைய என்னவள் ஞாபகம் வரும் தானே? என்னவள், நீங்கள் வேளமணி திருநாட்டிலிருந்து எங்களை மறவாமல் தொடர்ந்து இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டுக்கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி மகிழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து நல்ல கருத்துக்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்றும் நீங்கள் கேட்கும் ஒரு பாடல் என் ஜீவன் பாடுது என்ற திரைப்படுத்து பாடல், ஒரே முறை உன் தரிசனம் என்று கேட்கின்றீர்கள். இதோ அந்த பாடல் உங்கள் காதோரம்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல என்று தருகின்றார். கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேன ஆசான் அவர்கள். சர்வதேச விடுமுறை விருப்பத்திலே வந்து ஒலித்து அந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் சின்ன பசங்க நான்க என்ற திரைப்படத்திலிருந்து மயிலாடும் தோப்பில் என்று வரியெடுத்து பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

சார்ந்த உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் துத்திக்கும் தேனான பாடல்களாக திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பிச் சென்ற சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியவர்களுக்கும் உலகளாவில் இருந்து கேட்டு மகிழ்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் உங்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு என்றென்றும்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

அருமையான காலை நேர வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:10, கனடிய நேரம் சரியாக 11:40. முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா கதம்ப நிகழ்ச்சி. இன்றைக்கு கதம்பத்தில் நீங்கள் வந்து பேசலாம், ஒரு பாடல் கேட்கலாம், அதோடு பாடல் பாட தெரிந்தவர்கள் பாடி காட்டலாம். நாளைய தினமும் அந்த பாட ஒரு பாடலாம் நிகழ்ச்சி இருக்கும். ஏனென்றால் சிலருக்கு நாளை தான் ஞாயிற்றுக்கிழமை தான் அவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். சரி, இருந்தாலும் நீங்கள் எங்கே பார்க்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 5199 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இன்னொரு தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் வைபர் ஊடாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இங்கே நீங்கள் நார்மல் கால், அதாவது சும்மா போன் காலும் எடுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு முதலில் ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம்.

அருமையான பாடல். என் விருப்பத்தில் இந்த பாடல் இணைந்தது. எங்கே நீங்கள் கதம்பத்தில் கதை கட்டுரை கவிதை நீங்கள் முழுமையாக பாடல் கூட பாடலாம். என்ன எல்லாரும் சத்தம் போடாம கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. சரி, பார்க்கலாம். இருந்தாலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 5145119239. ஒரு கவிதை ஒன்று காற்றலையன். இது கவிதை அல்ல, வரி. என் உணர்வுகளில் புகுந்துடவா. பல நாள் உங்களோட பேசல இல்லையா, நான் அப்படி அதாவது விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. மனித வாழ்க்கையில் இந்த பேச்சு பாடுதல் ஒரு ஒவ்வொரு உறுப்பின் செயல்பாடும் ஒவ்வொரு நாளும் ஓரளவுக்கென்றாலும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம், சோகம் வந்தால் வாயை மூடிக்கொண்டு இப்படியே இருப்போம் ஒரு மூலையில். அப்ப அது எங்களுக்கு பேச்சின் தன்மை, நினைவு தன்மை, பார்க்கும் தன்மை, என்ன செய்கிறோம் என்ற அந்த எல்லாவற்றையும் எல்லா புலன்களும் சற்று குறைத்தே கொள்கிறது. அதனால நீங்க என்ன செய்யணும், என்ன சோகம் இருந்தாலும் ஊருக்கு உபதேசம் உனக்கல்லடி என்று சொல்வது போல, அதாவது என்ன சோகம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தா நீங்க குதிச்சு எல்லாம் விளையாடி உண்மையிலே உங்களோட உறுப்புகள் எல்லாம் ஒரு கலகலான் இருக்கும். சோகம் என்பது ஒரு மனிதனை எல்லா புலன்களையும் அப்படி அடங்கு செய்துவிடும். அசைவற்ற நிலை, நினைவற்ற நிலை, பார்வை இல்லாத நிலை, நினைவு அதாவது உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் அப்படி ஒடுக்கி விடுகிறது இல்லையா. அதனால யாரும் சோகம் வந்தால் தளர்ந்திடக்கூடாது. அதனால தான் சோகம் வந்தால் எல்லோரும் சுற்றி இருப்பது, எல்லோரும் துணையாக இருப்பது, பேசுவது, தனிமையில் விடவே கூடாது ஒரு மனிதனை. சரி, யாருமே சோகமா இருக்கக்கூடாது. மத்திய தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டே இருக்க வேணும். நான் இந்த கவிதைக்கு வருகிறேன். என் உணர்வு தண்ணில் புகுந்திடவா, என் உணர்வு தண்ணில் புகுந்திடவா, என் உயிர் தன்னை பறித்திடவா, என் உயிர் தன்னை பறித்திடவா, என் விழிகளில் உன் முகம் பார்த்திடவா, என் விழிகளால் உன் முகம் பார்த்திடவா, என் ஜீவனோடு நீயும் இணைந்திடவா, என் ஜீவனோடு நீயும் இணைந்திடவா, என் மூச்சோடு உன் மூச்சை கலந்திடவா, என் மூச்சோடு உன் மூச்சை கலந்திடவா, என் மார்போடு நீ சாய்ந்திடவா, என் மார்போடு நீ சாய்ந்திடவா, என் கைகளை பற்றி நடந்திடவா, என் கைகளை பற்றி நடந்திடவா, என் இதழில் உன் இதழை பதித்திடவா, என் இதழில் உன் இதழை பதித்திடவா, என் இதயத்தில் உனக்கோர் இடம் நான் கொடுத்திடவா, என் இதயத்தில் உனக்கோர் இடம் நான் கொடுத்திடவா, என் உயிர் பிரியும் முன் ஓடியே வா, என் உயிர் பிரியும் முன் நீ ஓடியே வா. இந்த கவிதை இப்ப போன பாடலுக்கு பொருந்தும் என்று சொல்ல முடியாது. சில சில வாக்கியங்கள் அதில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உள்ளுணர்வில் இப்படியான வரிகளை தூண்டுதல் பண்ணுகிறது என்று சொல்லிக்கொண்டு அமைதியா இருக்கிறீங்க. உங்களுடைய இரவு நேரத்துல, நேற்றைய இரவு நேரத்துல நான் வந்திருந்தேன். கொஞ்சம் தாமதமாக அந்த நேரத்துல இணைந்திருந்தார்கள் சிலர். அப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுல ரெண்டு மூன்று கேள்விக்கு சந்தனராஜ் மாமா, ஸ்டீவன் ராஜ் மற்றும் மணிகண்டன், இன்னும் சுகன் ராஜ், ரதீஷ், கணேசமூர்த்தி, சோதி பாண்டியன் அண்ணா, இவர்கள் எல்லாம் இணைந்து பதில் கொஞ்சம் சொல்லி இருந்தார்கள். இன்றைக்கு இப்ப திருப்பியும் அதை உங்கள்கிட்ட எடுத்து வரலாம். அதனாலதான் பதில நான் சொல்லல. இப்ப ஸ்டீவன் ராஜ் யோசிப்பார், அம்மா திரும்பவும் வந்துட்டீங்களா இந்த கேள்வியை கொண்டு. அதாவது ஒரு மனிதனிடம் இரண்டு துப்பாக்கிகள் இருக்கிறது. வடிவா கேட்டுக்கோங்க சரியா. ஒரு மனிதனிடம் இரண்டு துப்பாக்கிகள் இருக்கிறது. இன்னொரு நபரை அவர் சுட வேண்டும். எந்த துப்பாக்கியால் அவர் சுடுவார், இது கொஞ்சம் அதாவது இலவாகவே சிந்திச்சு ஒரு வரியிலே நீங்க சொல்லிடலாம். பார்க்கலாம், எந்த துப்பாக்கியால் அவர் சுடுவார். ஒரு மனிதனிடம் இரண்டு, இப்ப என்னட்ட இரண்டு துப்பாக்கி இருக்குது. இப்ப நீங்க உங்களை யாராவது முன்னுக்கு வாருங்க, நான் சுட போறேன். எந்த துப்பாக்கியால் நான் சுடுவேன் இங்க பாக்கலாம். கெட்டிக்காரர் யாருன்னு பாக்கலாம்.
இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை நினைத்துக் கொண்டு காற்றலைக்கு வாங்கவும் வந்து இணைந்து கொள்ளலாம். இப்ப உங்களுடைய நேரம் சரியாக 10:21 காலை நேரம், எங்களுக்கு 11:51. வாட்ஸ்அப் குரூப்ல இளவரசு போட்டுட்டார், சந்திரராஜ் மாமா போட்டுட்டார், மற்றவர்கள் நான் வேலைப்பாளு இல்லையே இன்னைக்கு சனிக்கிழமையே பார்க்கலாம். சரி, எங்க அழைப்புக்கு வாங்க, துப்பாக்கியன்னு யாரும் வராம விட போறீங்க. சரி, உடனே ஓடி வர வேண்டும். பார்க்கலாம், இன்னும் ஒரு பாடல் ஒன்றை கேட்போம் என்று நினைக்கிறேன். என் விருப்பத்தில் தான், என்ன செய்யறது, நீங்க வராட்டி. எனது காற்றில் மழை என்று சொல்லலாம். சரியா, கேட்போம். இதெல்லாம் நீங்க கேட்டு கேட்டு புளித்த பாடல் தான், இருந்தாலும் அந்த பாடல்களை திருப்பி இந்த பாடல் கேட்கும்போது இனிமையாகத்தான். எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு வறுக்கல, உங்களுக்கு வறுக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது. என்ன பாட்டு என்று சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது புதிய பார்த்திபன் கனவு என்ற திரைப்படத்திலிருந்து

0: பாடலை கேட்போம்.
1: என்ன தவம் செய்தனே யசோதாய.
0: நான் அதாவது என்னை சார்ந்த இந்த வானொலி என்ன தவம் செய்தது? உங்களைப் போல அன்பான உறவுகளை இந்த காற்றலையில் இணைத்து உறவோடு உறவாக, தனிமை என்றதே இல்லாமல் எங்களுக்கும் உலகெங்கும் உறவுகள் இருக்கிறார்கள் என்ற அந்த தன்மையை உண்டு பண்ணியிருக்கிறது இந்த ஒன்றிய தமிழ் வானொலி. இது ஒரு நாப்பேச்சுக்கு, அதாவது நுனி நாக்கில் இருந்து பேசுவதாக இல்லை, ஒரு மனதில் இதயத்தில் இருந்து வரும் வார்த்தை. ஏனென்றால் இந்த வான அலைகளில் வந்து நாங்கள் பேசாமல் விட்டால் தனிமையான ஒரு தனி மனிதனாகவே இருந்து வேதனைப்படுகிறோம். இங்கு வந்து பேசும்போது நீங்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கூட அட என் உறவு என்னுடைய சொந்தம் என்ற தன்மையோடு, சுற்றி வரவர்கள் இருக்கிறார்கள் என்ற தன்மையோடு மீண்டும் நாங்கள் வேறு நடை போடுகிறோம். நீங்க போடுறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் போடுறேன். இது உண்மையான ஒரு பேச்சு. எவ்வளவுதான் தளர்வு, சோர்வு, துக்கம், நோய் இது என்னை வந்து சார்ந்தாலும் என் அன்பு உறவுகளோடு ஒரு வார்த்தை இந்த காற்றலையில் இருந்து பேசும்போது நான் ஒரு திருஹாத்திரமான சுகதேகியான ஒரு பெண்மணியாக காணப்படுகிறேன். இதிலிருந்து சற்று விலகி வெளியில் போனோன்னு தான் அந்த நோயெல்லாம் வருது. பாடலை கேட்கலாம். கண்ணனோடு சேர்ந்து நீங்களும் சுற்றியே என்னோடு இருக்கிறீர்கள். எப்பொழுதும் என் உறவுகள் நான் இருக்கும் வரையும் என்னை சுற்றி இருப்பார்கள் என்ற ஒரு தன்மையோடு பாடலை கேட்போமா? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? சரி, வானொலி கேட்கிறதா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? எனக்கு சந்தேகம் வந்துட்டு இருப்ப. பாடலை கேட்கலாம்.

இந்த பாடல்னு ஒரு கேள்வியை வைக்க போறேன், யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னு பாக்கலாம். இதுல வர்ற வார்த்தைகளிலே, இதுல சொல்லப்படுகிற செயல்பாட்டிலே ஒரு விடயம் மட்டும் ஒவ்வாததுண்டு, மனிதர்களுக்கு விரும்பத்தகாததுண்டு, மனிதர்கள் விரும்பத்தகாததுண்டு, ஒவ்வாத உண்டு. அது எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம். எங்கே கட்டிக்காரண்ட வாதம் விளங்குறதா உங்களுக்கு நான் சொல்றது? இந்த பாடலிலே வரும் செயல்பாட்டில் சொல்லிக்கொண்டு போகும் ஒவ்வொரு விடயத்திலையும் ஒரு விடயம் மட்டும் யாருக்குமே விருப்பம் இருக்காது. பெரியவர்களுக்கு, வளர்ந்து வரும் பிள்ளைகளுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு சிலருக்கு அது ஒரு விளையாட்டு. பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம், அதை கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும். பாட்டு எடுத்து வரட்டா?

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு உயிரல் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: இலங்கை நேரம் சரியாக 10:32 கனடிய நேரம் சரியாக 12:01. இது பாய, அதாவது எங்களுக்கு சின்ன வயசுல நாங்க குட்டி சின்ன பிள்ளையெல்லாம், நான் இப்பவும் சின்ன பிள்ளை தான், உங்களே எனக்கு தெரியாது, நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இல்லையான்னு தெரியாது. சின்ன குழந்தைகளுக்கு சூறு டேக்க அல்லாட்டி ஏதாவது தூங்காம இருந்தா தூங்க வைக்கிறதுக்கு இரவு நேரத்துல இந்த பேய் வருது படுங்க சரியா 12 சொல்லுவாரு. இப்ப எங்கட ஊர்ல அதான் நேரம் சரியா 12:02. அதுக்காக நான் ஓடி போய் தூங்க மாட்டேன், நீங்க பயப்பட வேணாம். நான் பேசுறது தெளிவாக உங்களுடைய காற்றடைக்கு வருகிறது நினைக்கிறேன். சரி, என்ன இல்லாம சத்தம் போடாம இருக்கிறீங்க கேட்டதுக்கு ஒரு சின்ன ஒரு விடயம் எங்களுடைய இளவரசு போட்டிருக்காரு. அது எது ஒவ்வாது என்று கேட்ட உடனே பாருங்க, அவர் போட்டிருக்கிறத பாருங்க, காதல் என்று போட்டிருக்கிறார். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு ஒவ்வாதது, மனிதனிடம் காதல் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. மனிதனை சொல்ல வேணா, நீங்க மிருகத்தை கொண்டு வாங்க பாக்கலாம், மிருகங்களுக்கு கூட அப்படித்தான். அதே இப்படி நீங்க ஒவ்வாதது என்று சொல்லுவீங்க இளவரசு? பெஞ்சுக்கு மேல ஏறிடுங்க, பிள்ளையா சொன்னதுக்கு ஏறி நில்லுங்க. சரி, எங்க நீங்கள் அலையுங்கள். இன்னைக்கு இந்த காட்டுல மழை அட்டே அப்பா, எல்லா பாடலையும் எடுத்து வந்துடலாம். வந்து நீங்க பாட்டு கேட்கறது கிடையல. கதம்ப நிகழ்ச்சி கதை கட்டுரை கவிதை இவற்றோடு உங்களுக்கு விருப்பமான பாடல் இதையும் நீங்கள் எடுத்து வரலாம். துணுக்கு கேள்விக்கு நீங்கள் அழைப்புக்கு வாங்கோ. காற்றலையில் முதல்ல இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு சந்திச்சு கொள்ளலாம். வணக்கம் அருள், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் அம்மா. வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்க?
1: சோமா இருக்கிறோம். இங்க சரியான மழை, இலங்கையில சரியான மழை, பாயத்துல கிளிநொச்சி யாழ்ப்பாணம் எல்லாம் சரியான மழை. இப்ப கொஞ்சம் வெயில் அடிக்குது.
0: அதுக்கு என்ன அழுது கொண்டு சொல்றீங்க நீங்க?
1: அழுது கொண்டு
0: சிரிக்கிறேன். மழைக்கு பார்த்து நீங்க சோமா சொல்றீங்க. எந்த இடம் எல்லாம் இல்ல வந்திருக்குப்பா? கிளிநொச்சி,
1: கிள்ளச்சி, யாழ்ப்பாணம், கிள்ளச்சி, முல்லைத்தீவு,
0: முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம்,
1: முல்லைத்தீவு, அம்பார, மட்டக்களப்பு, எல்லாம் நடக்குது. வெள்ளம்
0: வெள்ளம் வெள்ளம் வருகிறதா? என்னடா, இனி ஒரு சில பகுதிகள் பள்ளமா இருக்கிற இடம் எல்லாம் வெள்ளம்,
1: பாலம் எல்லாம் உடைஞ்சு போச்சு.
0: ஐயோ, பாத்தீங்களா?
1: போக்குவரத்து கொஞ்சம் பிரச்சனை வரும்.
0: இப்பவும் மழை பெய்து கொண்டிருக்கிறது இல்லையா?
1: இப்ப வெயில் அடிக்குது.
0: வெயில் அடிக்குது, அப்ப வெள்ளம் வந்துட்டது. சரி, அப்ப நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க முதல்ல?
1: மிஸ்டர் மெட்ராஸ்ல இருந்து பூங்காட்டி வீசும் பொன்மாலை நேரம்.
0: மெட்ராஸ்,
1: மிஸ்டர் மெட்ராஸ்,
0: பூங்காட்டு
1: வீசும்
0: வீசும். என்ன இப்ப
1: மாலை நேரம்?
0: இப்ப என்ன பாட்டு சூப்பரா, வேற வேற பாட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு படத்தோட என்ன நடந்தது?
1: கரோகி எல்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்றோம்மா.
0: சூப்பர்
1: பேக்ரவுண்ட் அதுல
0: சொல்லுங்க.
1: குரல் முரசுல கரோகி மியூசிக் போட்டுதான் இப்ப ரெக்கார்ட் பண்றேனா?
0: பாக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாரும் குரல் முரசுல பாட தங்களுக்கு விருப்பம் பாடலை எப்படி கேட்டு வைக்கிறார்கள்? அதுல நீங்க கேட்டு கேட்டு வச்சு உங்களுடைய அந்த அறிவிப்பு தன்மையை நீங்க கூட்டிக் கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் அப்படித்தான்
1: நேருக்கு
0: அவர்கள் தங்களுக்கு இயன்ற அளவு செய்து சொல்லி அதை எடுத்து வருகிறார்கள். கேட்க ஆசையாக இருக்கிறது. சின்ன குட்டி பிள்ளைகள் கூட நன்றாயிருக்கிறார்கள். அதாவது ராஜவேல் அவர்களுடைய சின்ன பையங்கள் நல்ல
1: தெளிவாக
0: அழகாக பேசுகிறார்கள். சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம். ஒருவரிடம் இரண்டு துப்பாக்கிகள் இருக்கிறது, ஒருவரிடம் இரண்டு துப்பாக்கிகள் இருக்கிறது, இன்னொரு நபரை அவர் சுட வேண்டும். முன்னுக்கு நிக்கிற ஒரு ஆள், உங்கள்ட்ட ரெண்டு துப்பாக்கி இருக்குது, நான் முன்னுக்கு வந்துட்டேன், என்ன என்ன உங்களுக்கு சரியான கோபம், சுட போறீங்க, எந்த துப்பாக்கியால் சுடுவீர்கள்?
1: எந்த துப்பாக்கியால
0: சுடுவீங்க? நீங்க துப்பாக்கி என்னன்னா வாய் அடைச்சு போய் நிக்கிறீங்க.
1: இலங்கையில சத்தம் கேட்டு பழகி போச்சு.
0: இல்ல அதாவது இதோட சின்ன பதில் தான் அது. நீங்க நேற்று நாங்கள் இரவு வேலையில உங்களுடைய இரவு வேலையில நான் வந்திருந்தேன் கொஞ்சம் லேட்டா, அப்ப எடுத்து வந்த அப்ப சொல்லியிருந்தார்கள் குண்டுள்ள துப்பாக்கியால் சுட வேண்டும்னு சொல்லியிருந்தார்கள், வலக்கையில் இருக்க துப்பாக்கியால் சுட வேண்டும்னு சொல்லியிருந்தார்கள். சில பேருக்கு இடக்கை பழக்கம் இருக்குது இல்லையா, அப்ப அப்படி சொல்ல முடியாது. வலக்கையால தான், வலக்கையில இருக்கிற துப்பாக்கியால தான் சுட வேண்டும் பதில் சரியாக இருக்காது. அவ எந்த எப்படி சொல்ல முடியுமோ நீங்க சொல்லுங்க, தமாஷாக எப்படியாவது சொல்லலாம். இரண்டு துப்பாக்கியால் உங்கள்ட்ட இருக்கு, உங்களுக்கு என்ன சரியான கோபம், இப்ப அம்மாவை சுட போறீங்க, எந்த துப்பாக்கியால சுடுவீங்க? நான் நல்ல
1: துப்பாக்கிலே குண்டுருக்கோம்
0: அது
1: கேட்டேன்.
0: இது நல்ல கேள்வி, நான் கேட்ட கேள்விக்கு நான் துப்பாக்கிய அதாவது சுடுறதுக்காக நான் பயந்து பண்ணிக்கிறேன். என்னட்ட போய் நீங்க ரெண்டு துப்பாக்கியிலையும் குண்டு இருக்கான்னு கேக்குறீங்க? இது நல்ல, இது நல்லா இருக்கா உங்களுக்கு? துப்பாக்கி உங்களுடைய இருக்குது, நீங்க என்ன அதாவது நான் பயந்து பண்ணிக்கிறேன் நீங்க சுட போறீங்க, என்னட்ட கேக்குறீங்க ரெண்டு துப்பாக்கில இருந்து குண்டு இருக்கான்னு? இதைத்தான் கேப்பீங்களா நீங்க சுட போற? யோசிச்சு சொல்லுங்க பாங்க, நான் டக்கன் யோசிச்சு கொண்டு திரும்ப வந்து சொல்லுங்க சரியா? நன்றி வணக்கம். ஆஹா, துணிஞ்சு அவர் துப்பாக்கி இருக்கிறதால துணிஞ்சு வந்துட்டாருங்க பேசுறதுக்கு. மற்றவங்க என்ன செய்யறீங்க எல்லாரும் இப்ப என்னங்க இந்தியாவில ஸ்ட்ரைக்கா? அதாவது உங்களுடைய ஊர்ல ஸ்ட்ரைக் போட்டாங்க போல இருக்குது, பாக்கலாம். ஒரு பாடலை கேட்போம், ஒரு இனிமையான ஒரு பாடலை கேட்ட வண்ணம் பாப்போம். ஒரு பாடலுண்டை எடுத்து வரலாம், ஒரே கண்ணன் பாடலையும் எடுத்து வர்றாய் வேண்டு சொல்லக்கூடாது இல்லை நீங்க. அப்ப ஏதாவது ஒரு பாடலுண்டு எடுத்து வர வேணும் இல்ல, சரி எடுத்து வரலாம்.

0: நேரம் சரியாக 10:44, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் 12:13. எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது, என்ன நடந்ததுன்னு. அதுவும் சனிக்கிழமை. நான் நினைக்கிறேன் நீங்க யாருமே எழும்ப, அதாவது என்ன எழும்பல்ல, அப்படி இப்படி சுழண்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி, எதுக்கும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 5192 3779 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காற்றடைக்க வர வேண்டும். கதபத்தில் உங்கள், அதாவது கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு உங்கள் விருப்ப பாடலையும் நீங்கள் கேட்டு மகளெல்லாம் துணுக்கு கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் சிரிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? சரி, நான் இன்னும் ஒரு பாடலை எடுத்து வர்றேன். இந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்க காற்றடைக்கு வர வேண்டும். சரியா? இந்த நீண்ட நாட்கள் கதம்பம் காற்றலையில் வரவில்லை அல்லவா, அதனாலதான் நீங்க எல்லாரும் சற்று வராமல் இருக்கிறீர்கள். சரி, காற்றலையில் இணைந்து கொள்ளும் ஒரு அன்பு உறவை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம் முத்துவேல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மீரம்மா, நான் திருவாரூர் விளமல் முத்துவேல்.
0: முத்துவேல் முத்துவேல், இன்னைக்குதான் நீங்க இணைஞ்சு கொள்றீங்கல்ல?
1: கண்டிப்பாக, இன்னைக்குதான். நான் நேத்து முயற்சி செஞ்சேன், எனக்கு கிடைக்கல. அப்புறம் நண்பர் காளிதாஸ் சொன்னாரு, நீங்க அவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, கண்டிப்பா லைன் கிடைக்கும் அப்படின்னு.
0: இதுதான் நம்பர், இந்த இதுக்கு நீங்க காற்றலைக்கு வரலாம். உங்களுடைய நேரம்
1: கண்டிப்பாக
0: காலை 10 மணி, இரவு 10 மணிக்கு காற்றலைக்கு நீங்க கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும்.
1: கண்டிப்பாக. எனக்கு ஒரு அது
0: பாடல்,
1: எனக்கு ஒரு பாடல் பாடல் ஒன்று கேட்டிருந்தேன்.
0: என்ன பாடல்?
1: இங்க வந்து நல்ல மழை, இங்கு நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனால அம்மா படத்தில் இருந்து,
0: அம்மா
1: படத்தின் பெயர் அம்மா, பாடல் வந்து மழையே மழையே
0: மழையே மழையே
1: மழையே மழையே இளமை முழுதும் அப்படிங்கிற தொடங்குற பாடல், நல்ல பாடல் அது. அதான் மழை காலத்திற்காக, மழை பார்த்தவுடன் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த பாடல்.
0: ஞாபகம் வந்துட்டு, அது சரி. நீங்க மழைக்கு குட பிடிச்சு கொண்டு போவீங்களா?
1: குடையதான் எடுத்துட்டு போவேன், குடையை எடுத்துட்டு போவேன். இந்த மழைக்காலங்கள்ல வந்து அதிகமாக வெளியில் பயணம் செய்வதில்லை
0: செய்வதில்லை ஆனா காலில் உண்மையிலேயே நீங்க காலணி போட்டு கொண்டு போகணும். எல்லாரும் இந்த சில நேரம் மழைதானே நனைஞ்சிடும், வருங்காலோட போலாம், அப்படி போகக்கூடாது. இந்த காலத்துல எல்லாரும் காலணி அணிந்திருக்கவே வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்களோ தெரியல, அதை
1: கேட்கட்டேன்.
0: உங்களிடம் 2 துப்பாக்கி இருக்குது, சரியா?
1: சரி,
0: நீங்க இப்ப உங்களுக்கு என்ன மேல கோபம் வந்துருச்சு, என்ன சுட போறீங்க, எந்த துப்பாக்கியால சுடுவீங்க?
1: இரண்டுமே உண்மையான துப்பாக்கியான முதல்ல தெரியுமா?
0: அது நீங்க ஆராய்ச்சி தான், நீங்க தான் ஆராய்ச்சி, நீங்க சுடுறதுக்கானதானே கொண்டு வரீங்க. நீங்க உங்களோட 2 துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாட்டி இருக்குது. நீங்க என்ன கண்டோம்னு சுடணும், அம்மால கோபம் இண்டையோ, எனக்கு பாட்டு தரையில சுட்டு விடலாம். எந்த துப்பாக்கியால சுட போறீங்க நீங்க?
1: 2 துப்பாக்கிகள் இருக்கிறது, இரண்டுமே பயன்படுத்தக்கூடியது என்றால்,
0: இரண்டாலையும் சுட்டுறீங்களா? அவ்வளவு கோபமா உங்களுக்கு?
1: அவ்வளவு கோபம் இல்ல, அதான்
0: சொல்லுங்க.
1: அவ்வளவுக்கு கோபம் இல்லை. முதலில் வந்து துப்பாக்கி பயன்படுத்துவது தவறு.
0: தவறு? அட, சுட சொல்ற நீங்க, அதை வர தவறுன்றீங்க. சொல்லுங்க, தவறு அது?
1: ஆமா ஆமா, உண்மையில் உண்மையில் அது வந்து மிகப்பெரிய தவறு.
0: நிச்சயமா,
1: அதாவது பொறுமையை மீறக்கூடாது. அப்படியே ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை காட்டி மிரட்டி தப்பித்துக் கொள்ளலாமே தவிர அதுக்காக சுட்டுவிடக் கூடாது.
0: சுட்டுவிடும். எல்லாரும் வடிவா கேட்டுக்குங்கப்பா, பாருங்க முத்துவேல் எப்படி அந்த துப்பாக்கியெல்லாம் உங்களை எல்லாம் விரட்டணும், ஆனா சுடக்கூடாது.
1: விரட்டணும், சுடக்கூடாது, சுடக்கூடாது. அது வந்து எல்லை மீறிய ஒரு காலகட்டத்தில் தான் அது சுடலாம்.
0: இப்ப இந்த கேள்விக்கு பதில் தெரியல, ஒரு சின்ன பதில் தான் இருக்கு. அது நேற்று தொடக்கம் யாருமே சொல்ல இல்லை, இரவு நேரத்துல பரவாயில்ல, நீங்க சொல்றது சரி. ஆனா உண்மையிலே துப்பாக்கின்றது ஒரு பயங்கரமான ஒன்று, வேற ஆயுதங்களை கூட நாங்க தடை செய்து கொள்ளலாம், இந்த துப்பாக்கி கையில வச்சிருக்கும் போது யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அதை ஏன் கண்டுபிடிச்சார்கள் என்றே தெரியவில்லை. உண்மையிலே அது சின்ன குழந்தைகள் கூட விளையாட்டு துப்பாக்கியை தான் தேடி எடுப்பார்கள், சுட்டு பாக்குறதுட்டு ஒரு விதமாக, இல்ல அதுல ஒரு ஈடுபாடு. ஆனால் அது உண்மையா ஒரு விரும்பத்தகாத ஒன்று, இல்லையா?
1: ஆமா கண்டிப்பாக, அதாவது துப்பாக்கியில் வந்து எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். அதே போல வாகனங்களில் கார் ஹெலிகாப்டர் பிளைட் ஓட்டுவதற்கு எல்லாரும் ஒரு ஆர்வம் இருக்கும்.
0: நிச்சயம்
1: அது வந்து நடைமுறையில் வந்து ஒரு சிலருக்கு இந்த நடைமுறையில் வாய்ப்பு கிடைக்கும்.
0: சரி முத்துவேல், உங்களுக்கு பாட வருமா? இது கதம்பம், கதை கட்டுரை கவிதை இவற்றோடு பாடி பாடியும் பார்க்கலாம். ரெண்டு வரி பாடுங்க பாக்கலாம், நீங்க நல்லா பாடுங்க.
1: ரெண்டு ரெண்டு வரியில சுமதியன் சுந்தரையில
0: எங்க பாடுங்க, முடிஞ்சா முழுமையா பாடலாமா? பாடுங்க.
1: முழுமையாக இல்ல, ஓரளவுதான் பாடலாம்னால.
0: சரி பாடுங்க.
1: சுமதியன் சுந்தரையில எனக்கு பிடித்த பாடல் வந்து, பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த கூரலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ, அவ்வளவுதான்.
0: அங்கல் நீங்க பாடுங்க. கட்டி வைத்த குழலோ, அதாவது பாருங்களேன், பொட்டு வச்ச முகத்தையும் கட்டி வச்ச குழலையும்.
1: அதாவது ஒரு பெண்மணி இலக்கணம் அது.
0: நிச்சயம் நிச்சயம், அவருடைய
1: ஒரு பெண்மணி இலக்கணம். அதாவது இப்ப என்னுடைய ஆதங்கம் வந்து, நிறைய பெண்கள் வந்து பொட்டு வைத்துக் கொள்வதில்லை. பொட்டு என்றாலும் ரொம்ப கண்ணாடி வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப
0: சின்னதாக
1: வைத்திருக்கிறார்கள்.
0: நீங்க எல்லாம் கண்ணாடி வச்சு பாக்கணும், அந்த சின்ன
1: பாக்கணும், அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. அது பெண்மையின் அழகு வந்து பொட்டு வைத்த முகம்தான்.
0: அது சரி, சூப்பர்.
1: பொட்டு வைத்த முகம், அடுத்து கட்டி வைத்த குழலோ. அந்த பாடலை வந்து எதற்கு ஞாபகம் வருகிறது என்றால், இப்போ நிறைய பேர் வந்து தலைமுடியை பின்னுவதே இல்லை,
0: குழலே இல்லையே. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த சம்பவம், அதாவது நல்ல கல்யாண வீடு எங்கேயாவது இடங்களுக்கு போனாலும் தலைவிரி கோலமாக தான் போகிறார்கள்.
1: அது வந்து நாகரிகம் என்ற போர்வையில் மக்கள் நடந்து கொள்கிறார்கள்.
0: நிச்சயம்
1: ஒரு எது அதுதான், உண்மையில் எது அது.
0: நிச்சயம் அது அழகை கெடுக்கிறது, நினைக்கிறாங்க அழகா இருக்கும் என்று, இல்லையா?
1: ஆமா, அது அவர்களுக்கு அழகு என்று நினைக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் ஒரு வயதானவர்கள் பார்வையில் அது வந்து ஒரு சரியான ஒரு செயலாக தெரியவில்லை.
0: இல்ல, வயதானவர்கள் மட்டுமல்ல, இளம் சமுதாயமும் சிலருக்கு அப்படித்தான் பிடிக்கிறது. பின்னி வைத்த கூந்தலும் பொட்டு வைத்த முகமும் மை பூசிய கண்களும் இருக்கும் போதுதான் அந்த பெண்ணுக்கு அழகாக இருக்கும். உண்மையிலேயே அந்த அந்த காலத்திலேயே ஒரு பாட்டு இருக்கு, சீவி முடிச்சு சிங்க அரிச்சு செவந்த நெத்தியில் பொட்டும் வச்சு. அப்ப அதுதான் அழகு இல்ல, நாளையில இருந்து ஒரு போர்டு ஒன்று போட்டு.
1: இப்ப நான் வந்து
0: உங்களுடைய விருப்பத்தை,
1: நான் பார்க்கும் பெண்கள் இல்ல, நான் பார்க்கும் பெண்களிடம் நான் இதைத்தான் வலியுறுத்துகிறேன். அதாவது பொட்டு ஒரு பார்வைக்கு ஒரு பொட்டு வச்சு, பொட்டு வந்து டிசைன்லாம் நிறைய டிசைன்லாம் அழகாலாம் இருக்கிறது.
0: அது என்ன விடயம் தெரியுமா? அந்த காலத்துல பொட்டு என்று சொன்னால் கருத்த பொட்டு, அதுவும் அந்த சாந்து பொட்டு என்று சொல்லுவார்கள். அது குங்கும பொட்டு, இந்த இரண்டும் தானுங்க இருந்தது அந்த காலத்துல. இந்த காலத்துல ஒட்டு பொட்டு இருக்குது, அதாவது குங்குமம் என்று சொல்லிட்டு எல்லா கலர்லயும் இருக்குது. அப்ப நீட்டு பொட்டு வட்ட பொட்டு எல்லாம் சதுரமாயும் பொட்டு வந்துருச்சு இப்ப. அப்ப இவங்களுக்கு பொட்டுன்னா இது என்னடா எல்லாத்தையும். இப்ப நீங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுங்க, மாலையில போட்டுட்டு நீங்க பசிக்கிற எனக்கு நிறைய சாப்பாடை வச்சா நான் எதை சாப்பிடுவேன்? கடைசியில ஒரு கொஞ்சத்தோட ஒன்றுமே சாப்பிட மாட்டேன், இனி சாப்பாடே வேணாம்னு சொல்லிடுவேன். ரெண்டே ரெண்டு இருக்கும் போது அளவா சாப்பிட்டு இது நாளைக்கும் வாரங்க என்று சொல்லுவேன். அதுதான் நிறைய டிசைன்ஸ கொண்டு பெண்களுக்கு நீ அது செய்யலாம் இது செய்யலாம்னு சொல்லி அந்த அழகை எல்லாத்தையும் அவர்கள் கூட கூட ஒவ்வொரு விதமாக மாட்டிக்கொண்டு போகும்போது அவர்கள் பொட்டையும் வைக்காம எல்லாத்தையும் இழந்து விடுகிறார்கள் என்றதுதான் அர்த்தம், இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அப்ப நானும் நீங்களும் இனி என்ன செய்யலாம், எல்லா இடமும் ஒரு போர்டு எழுதி எல்லா இடமும் ஒட்டலாம்.
1: அது வந்து மக்கள் கேட்கின்ற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நான் பார்க்கும் பெண்களிடம் நான் அதுதான் சொல்கிறேன்.
0: நான் பின்னால வரேன். முத்துவேல், நான் உங்களுக்கு பின்னுக்கு வரேன், நீங்க முன்னுக்கு நீங்க சொல்லி கொண்டு போகணும். எந்த பெண்ணுக்கு அடிவுலதான் நீங்க தான் வாங்கணும் சொல்லிட்டேன்.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி யாரிடம் தெரியாத முன்பின் தெரியாதவர்களிடம் பேசுவது இல்லை.
0: பேசுவது இல்லையா?
1: யாரை முன்பின் தெரியாதவர்களிடம் பேச இல்ல. அதான் எங்கு சென்றாலும் முன்பின் தெரியாத மனிதர்களிடம் நான் பேசுவதில்லை.
0: பேச மாட்டீங்க.
1: என்னுடன் பழகி எனக்கு தெரிந்த நபர்களிடம்
0: மட்டும்தான் நீங்க பேசுவீங்க. அப்ப நீங்க கொஞ்சம் பேரைத்தான் நீங்க சொல்லி திருத்த முடியும்.
1: கண்டிப்பாக
0: நல்ல ஒரு பாடல் கேட்டுக்கீங்க, உங்களுக்காக நான் எடுத்து வருகிறேன். அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க முத்துவேல், இந்த இலக்கத்துக்கு தான் நீங்க வரணும்.
1: கண்டிப்பாக அந்த தளத்தில் வருகிறேன். எனக்கு இன்னொரு குரல் முரசு எனக்கு கிடைத்தால் இன்னும் நன்றாக இருக்கும்.
0: நான் அதுல உங்களை இணைச்சு விடுறேன், அதுல பாடல்களை நீங்க எடுத்து விடுங்க. மற்ற இன்னும் ஒரு விடயம், நீங்கள் பேசும்போது நல்ல அழகாக பேசுறீங்க. உங்களாலேயும் ஏதோ ஒரு விடயத்தை காற்றடைக்கு எடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் நீங்க செய்யக்கூடிய நிகழ்ச்சி
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது கூட ஒரு பாடல் தொகுப்பினை அனுப்பியுள்ளேன்.
0: நீங்க உங்களோட குரல்ல கொடுக்கலாம் பதிவு செய்துட்டு.
1: என்னுடைய குரலைதான் பதிவு செய்து அனுப்பியுள்ளேன். அவரை வந்து இளவரசு உங்களுக்கு அனுப்பியிருப்பார் என்று நினைக்கிறேன்.
0: ஏன்னா எனக்கு கிடைக்கலையே, பாக்குறேன் நான். சரியா? இன்னொரு விடயம் நீங்க நிகழ்ச்சியாக கொடுக்கலாம். மற்றது இன்னொன்று, எங்களுடைய திங்கக்கிழமை எங்களுடைய மொன்றிய தமிழ் வானொலி 23rd ஆண்டை கால் பதம் தடம் பதிக்கிறது. அதுக்கு நீங்க வாழ்த்து தெரிவித்து ஒரு வாய்ஸ் கட் நீங்க கொடுத்துருங்க இந்த இணைப்புக்கு. இப்ப நீங்க பேசிக்கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் அதை வெட்டியெல்லாம் அன்று எடுத்து வருவதற்கு. சரியா? நல்லது முத்துவேல், அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, எங்களுடைய இணைஞ்சிருங்க. இது உங்களுடைய தளம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவுகள். எப்பொழுதும் வந்து பேசலாம். நன்றி.
1: இன்னொரு விஷயம், திருவாரூர் விளம்பல் முத்துவேல் என்றால் எனது மனைவி, எனது மகள் இரண்டு பேர் மட்டும் நான் சேர்த்துதான் பாடல்களை செய்து அனுப்புகிறேன்.
0: நிச்சயம் நிச்சயம். ஒரு ஒரு குடும்பம், அதாவது நாங்க என்ன சொல்றோம்டா, இப்ப பாடல்களை தெரிவு செய்து நீங்கள் விருப்ப பாடலா கேட்கும் போது நீங்க உங்களுடைய குடும்ப பெயர்களை சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும்.
1: எனது மனைவி பெயர் ராஜலட்சுமி, மகள் ஹரிணி.
0: ஹரிணி, சூப்பர், நல்ல பேர்.
1: மூன்று பேர், விளம்பல், முத்துவேல், ராஜலட்சுமி, ஹரிணி. அப்படி என்றுதான் பாடல் தொகுப்பினை அனுப்புகிறேன்.
0: பாடல் தொகுப்பு என்று நீங்க சொல்லுவது எது? நீங்க நிகழ்ச்சியாக கொடுக்கறதுக்கா?
1: இல்ல, நிகழ்ச்சியாக கொடுத்திருக்கிறேன் ஒன்று. அடுத்து வந்து என் விருப்பம் நிகழ்ச்சியில் நான் அனுப்புவது வந்து இப்படிதான் மூன்று பேர் தான் அனுப்புகிறேன். நான்
0: அது சொல்லக்கூடாது. என் விருப்பம் என்பது ஒரு நிகழ்ச்சி. நீங்க ஒரு 12 பாடலை எடுத்து என் விருப்பமாக நீங்க தொகுத்து கொடுக்க போறீங்க. நீங்க ஒரு அறிவிப்பாளர் அந்த இடத்துல. புரியுதா? என்ன தெரிகிறதா? அப்ப நீங்க அறிவிப்பு துறையில நீங்க இருக்கேங்க. நீங்க உங்களுடைய ஊர் பெயர், உங்களுடைய பெயர் என்று சொல்லிட்டு என் விருப்பம் இப்பொழுதிருந்து காற்றலைக்கு வருகிறது. ஒரு மணி நேரத்துக்கு என் விருப்ப பாடல்கள் என்று சொல்லிட்டு உங்களுடைய பெயரையும் சொல்லிக்கொண்டு வரும் முதல் பாடல் இது என்று நீங்க அந்த பாடலுக்குரிய விளக்கம், அந்த பாடல் படம் இவற்றையெல்லாம் நீங்க அழகாக பேசி அந்த பாடலை நீங்க சொல்லி தரணும். அதுல நீங்க உங்க மனைவி பிள்ளைகளோட பெயர் எடுத்து வர, அதாவது இப்ப நீங்க விருப்ப பாடல் கேட்க, நேர் விருப்பம் அதுல நீங்க உங்களோட மனைவி பிள்ளை பிள்ளைகள் மற்றது உறவினர்கள் பெயர் எல்லாம் நீங்க கொடுக்கலாம். நல்லது நல்லது முத்துவேல், நன்றி. நல்லது,
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: உங்களோட பேசியது நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி,
0: மிக்க நன்றி. காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் சசிகுமார். சசிகுமார் வணக்கம். சசிகுமார்,
2: அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. அம்மா,
0: நான் பாடிக்கொண்டு வெயிட் பண்ண. ராஜவே, சசிகுமார் வணக்கம். சசிகுமார், நேரம் சரியாக 12:28 நிமிடம், இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:58 நிமிடம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5141923379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். கொஞ்சம் சத்தமாக இருக்கிறது, அங்கே மீண்டும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. நண்பு உறவுகள், நீங்கள் அழைத்த வண்ணம் இருந்தீர்கள். யார் யார் அழைத்தீர்களோ தெரியவில்லை. நிறைய பேர் இணைப்புக்கு வாங்கோ. உங்களுடைய பாடல் விருப்பம் கதம்பத்தில் இணைந்து கொண்டு நீங்கள் எடுத்து வரலாம். சரி, முதலில் இங்கே சசிகுமார். வணக்கம் சசிகுமார். வணக்கம் சசிகுமார்.
3: வணக்கம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் உங்களுக்கு. எங்களுக்கு இரவு வணக்கம். சரியா, 12:29 இப்ப இந்த நேரம் தான் பேய்
3: சொல்றேன்.
0: இப்ப 12 இரவு
3: வந்து இப்ப பாத்தீங்கன்னா 11 சரியாக 11 ஆகிறது.
0: அதான் நானும் இந்த மணிக்கூட்டில 10:59 என்று போட்டு வச்சிருக்கிறேன்.
3: என்னால
0: எல்லாட்டி என்ன சுட்டி இருக்கிறார்கள் எல்லாம் இங்க கேளுங்க பாக்கலாம்.
3: சொல்லுங்க. பரபடக்கும் பலபலக்கும் மனதுக்குள் இடம் பிடிக்கும் அது என்ன?
0: படபடக்கும் பளபளக்கும்
3: மனதுக்குள் இடம் பிடிக்கும்
0: அது என்ன? பட்டாம்பூச்சி.
3: இல்லம்மா இல்லம்மா
0: இல்லம்மா. படபடக்கும் பளபளக்குமா?
3: ஆமா, படபடன்னு இருக்கும். ஆனா மனசுக்கு இதமா இருக்கும்.
0: மனசுக்கு இதமா இருக்கும், மனதுக்குள் இடம் பிடிக்கும்.
3: ஆமா ஆமா ஆமா,
0: இதமா இருக்கு. மலரா?
3: அது எல்லாருமே ரசிப்பாங்க. குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாருமே ரசிப்பாங்க.
0: எல்லாருமே
3: குழந்தைங்க ரசிப்பாங்க.
0: மலரா?
3: இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா.
0: முக்கியம் பட்டமா?
3: பளபளக்கும் படபடக்கும் மனதுக்குள் இடம் பிடிக்கும்.
0: பளபளக்கும் படபடக்கும் மனதுக்குள் இடம் பிடிக்கும்.
3: மனதுக்குள்
0: இடம் பிடிக்கும். குழந்தை பிள்ளைகள் அதை ரசிக்கும் என்று சொல்றீங்க.
3: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. குழந்தைங்க ரொம்ப ரசிக்கும்.
0: எங்க இருக்கும் அது?
3: கடையில இருக்கும்.
0: கடையில இருக்கா?
3: ஆமா ஆமா,
0: கடையில இருக்கு. காட்டாடியா?
3: இல்லம்மா இல்லம்மா, பட்டாசு. பட்டாசு
0: பட்டாசு. ஐயா, நீங்க என்னங்க நீங்க? சசிகுமார்
3: சொல்லுங்கம்மா.
0: பட்டாசு எப்படி மனதுக்குள்ள இடம் பிடிக்கும்?
3: அது எப்படி இருக்குன்னா, பல பலன்னு சத்தமா வெடிக்குதா? அத வெடிச்சோன்னா அந்த சந்தோஷத்துல எல்லாருமே பட்டாசு வெடிச்சுப்பா, ஒரு திருப்தி
0: திருப்தி
3: ஏற்படும். மனதுக்குள் இடம் பிடிக்கும்,
0: பூரிப்பா இருக்கு
3: எல்லாருக்கும். ஆமா ஆமா, அந்த சத்தம் கேட்டோம்னா இவ்வளவு அழகான பட்டாசு வெடிக்குது மேல வானத்துல, எப்படி மனசுக்கு இதமா இருக்குன்னு அவரு நல்லா விடுறாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி.
0: அடேப்பா அடேப்பா, இப்படித்தான் தெரியும் எனக்கு. இனி பட்டாச கண்டா இதைத்தான் சொல்லுவோம். சரி, உங்க விருப்ப பாட்டை சொல்லுங்க. முதல்ல எழுதி வச்சுக்கலாம்.
3: இன்னொரு விடுகதை ஒன்னு சொல்லட்டுமா? கண்டுபிடிக்கிறீங்களா?
0: சரி சொல்லுங்க.
3: எவ்வளவு தூரம் ஓடினாலும் வேர்வை வராது.
0: எவ்வளவு தூரம் ஓடினாலும் வேர்வை வராது. அது வீட்டுல.
3: எவ்வளவு தூரம் ஓடினாலும் வேர்வை வராது.
0: வீட்டுல இருக்குமா?
3: ஹலோ,
0: வீட்டுல இருக்குமா சசிகுமார்? சசிகுமார்,
3: ஆனா வீட்டில பலரும் என்னை திருடனுக்கு பிடிக்காது.
0: திருடனுக்கு பிடிக்காது உங்களை? அப்படியா?
3: ஆமா, திருடனுக்கு பிடிக்காது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் வேர்வை வராதுமா. ஆனா திருடனுக்கு என்ன கண்டா பிடிக்காது?
0: திருடனுக்கு கண்டா பிடிக்காது. அது என்னப்பா திருடு?
3: அழகா சொல்லாத. சின்ன விடுகதை,
0: சின்ன ஒரு பாருங்க. எப்படிங்க இப்ப இதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கீங்க? நான் சின்ன பிள்ளை என்ன பாத்தீங்களா? இந்த விடுகதைக்கே கண்டுபிடிக்கலாம் இருக்கிறேன். நீங்க பாருங்க, என்ன, நீண்ட தூரம் ஓடும் ஆனா வேர்வை வராது, ஆனா திருடனுக்கு இத பிடிக்காது, அப்படித்தானே?
3: ஆமா ஆமா, கரெக்டா கரெக்டா. அஞ்சுதான்
0: எனக்கு கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. நேர்கள்ட்ட விட்டுடலாம். என்ன சொல்றாங்க?
3: கண்டிப்பா.
0: என்ன
3: நேர்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் நானு.
0: அதையும் சொல்லிருங்க. எங்க சசிகுமார் இருக்கிறீங்களா? சசிகுமார்
3: ஒரு விடுகதை வச்சிருக்கேன், அந்த விடுகதை சொல்லட்டுமாவா?
0: அதைத்தான் சொல்லுங்க. எங்க நேர்களுக்கு
3: நீரிலும் நீரிலும் வாழ்வேன், நிலத்திலும் வாழ்வேன், நீண்ட ஆயுள் உடைய எனக்கு இறைவன் கொடுத்த கவசம், கவசம் இருக்கு அது தெரியுமா?
0: கவசம் என்ன? நீரிலும் வாழ்வேன், நிலத்திலும் வாழ்வேன், நீண்ட ஆயுள் வாழும் எனக்கு இறைவன் கொடுத்த கவசமா?
3: ஆமாமா ஆமாமா. நீரிலும் வாழ்வேன், நிலத்திலும் வாழ்வேன், நீண்ட ஆயுள் உடைய எனக்கு இறைவன் கொடுத்த கவசமும் இருக்கு.
0: கவசமும் இருக்கு. உயிர் உள்ளது தானே இது?
3: ஆமாமா ஆமாமா, உயிர் உள்ளதான் உயிர்
0: உள்ளதான். இதுக்கு முயல்
3: நேர்களுக்காக வாங்குறமா? நேர்களுக்காக.
0: சரி, இதுக்கு முயலுக்கும் சம்பந்தம் இருக்கா?
3: நீரிலும் வாழ்வேன், நிலத்திலும் வாழ்வேன், ஆனா நீண்ட ஆயுளுடன் இருப்பேன்.
0: நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கும் முயலுக்கும் சம்பந்தம் இருக்கா?
3: முயலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாதுமா?
0: சம்பந்தமே கிடையாதா? இதுக்கு பள்ளி இருக்கா?
3: கல்லால் அடிச்சா கூட சாக மாட்டேன்.
0: என்னண்டே? கல்லால் அடிச்சாலும் சாக மாட்டேன்.
3: கல்லால் அடிச்சா கூட சாக மாட்டேன்.
0: நீரிலும் வாழ்வேன், நிலத்திலும் வாழ்வேன், இறைவன் கொடுத்த கவசம் இருக்கிறது, ஆனா கல்லால் அடித்தாலும் சாக மாட்டேன். அப்படியா?
3: கல்லால் அடிச்சா சாக மாட்டேன்.
0: உண்மையா சாகாதா? உயிர் இருக்கிறது தானே இது?
3: உயிர் இருக்குத்தாமா, எதையும் தாங்கும் பலமான ஒரு அது உள்ள அதுக்கு அதுகிட்ட ஒரு கவசம் ஒன்னு இருக்கும், எதையும் தாங்கக்கூடிய கவசம்.
0: நான் சொல்லி பாக்கட்ட? சரியாண்டு.
3: சொல்லுங்கம்மா.
0: ஆமையா? ஆமையா?
3: தட் இஸ் கரெக்ட். அதேதான் அதேதான் அதேதான் அதேதான்.
0: அதுதாங்க நான் கேட்டேன், இதுக்கு முயலுக்கும் சம்பந்தம் இருக்காண்டு.
3: ஆமைக்கும் முயலுக்குமா? இது முயலுக்கும்
0: என்னண்டு தெரியுமா? ஆமையும் முயலும் ஆமையும் முயலுக்கும் இல்ல இல்ல, ஆமைக்கும் முயலுக்கும் ஓட்டப்பந்தயம் வச்ச கதை தெரியும் தானே உங்களுக்கு?
3: தெரியுமா? தெரியும்.
0: அதுக்குதான் கேட்டேன், முயலுக்கும் ஆமைக்கும் சம்பந்தம் இருக்காண்டு.
3: முயல் மட்டும்தான் என் காதல விழுந்தது, ஆமைய சரியா
0: பேரல. ஆமை சொல்லவே இல்லனா? சரி சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு?
3: எங்க பாட்டு நான் ஒரு ஒரு பாடலே பாடலாம் இருக்கேன், ஆனா அது பாடல் கிடையாது.
0: சரி, பாடுங்க.
3: ஒரு சென்டிமெண்டான ஒரு வார்த்தை கேட்கணும்.
0: உங்க விருப்ப பாட்டை சொல்லிட்டு பாட தொடங்குங்க. உங்க விருப்ப பாட
3: கண்டிப்பா
0: சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும்ன்றத எழுதி வச்சுக்கலாம்.
3: ஹலோ.
0: சொல்லுங்க.
3: ஒரு நிமிஷம்
0: நேரம் சரியாக 12:36. கதம்பத்தில் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 514-519-2379. இன்னும் ஒரு இலக்கமும் இருக்கிறது. எங்கே சசிகுமார் பாடல் எடுத்து வாங்கோ, பாட்டு என்ன என்றதையும் சொல்லுங்க.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாமல் சொல்ல வேண்டாம், மாதாவே ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வோரோடு இணங்க வேண்டாம், போகாத இடந்தனிலே போக வேண்டாம், போய்விட்டு குழந்தைகளை திரிய வேண்டாம், பொய் சொல்லி தன்னை சொல்ல வேண்டாம், நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம், நஞ்சுடனே ஒரு நாளும் வாழ வேண்டாம், நல் இணக்க எல்லாரோடு இணங்க வேண்டாம், அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம், அடுத்தவரே ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். நல்ல பாட்டுதான், நல்லதான் டைலாக் இது.
0: சூப்பர் சூப்பர். எனக்கு உண்மையிலேயே எனக்கு சின்ன வயதுல ஸ்கூல்ல இருந்த ஞாபகம் வந்துருச்சு. இப்ப நீங்க சொல்லி கொண்டு போ,
3: எனக்கு அழகா பாட தெரியல இருந்தாலும் நானு
0: அப்படி சொல்லக்கூடாது, அழகா பாட தெரியல என்று சொல்லக்கூடாது. நீங்க நீங்க யாரும் எனக்கு குரல் வளம் இல்லை, என்னால பாட முடியாது அப்படி என்ற அந்த தாழ்வு மன இயலாது என்ற சொல் மனிதனுக்கு இல்லை, எல்லாராலும் முடியும்.
3: கண்டிப்பா.
0: இப்ப என்ன பாட்டு உங்களுக்கு வேணும் அதை சொல்லுங்க.
3: எனக்கு இப்போதைக்கு பாட்டு டைலர் பண்ண அந்த பாட்டு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போதெல்லாம் ஆடலாம் பாடலாம் அந்த பி எஸ் டைலர் என்னுடைய நண்பருக்கோசம் அந்த பாடலை வழங்க வேண்டும் என்று அந்த மாநில கனடா வானொலி நிலையத்தின் சார்புடன்
0: கேட்டுக்கிட்டு நிச்சயமா உங்களுக்காக
3: நன்றி
0: உங்களே எடுத்து வர்றேன். நல்லது சசிகுமார், நல்லா பேசுனீங்க, நன்றி
3: நன்றி.
0: நேரம் சரியாக 12:39 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. பல உறவுகள் நீங்கள் காட்டிலையில அழைத்துக் கொண்டிருக்கிறீங்க, உண்மையிலேயே நீங்க இணைந்து கொள்ள வேண்டும். ஒரு அன்பு உறவு அழைக்கிறார், அது பெயர் தெரியவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் காட்டிலைக்கு வாங்க, வந்து பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு. ஜான் அண்ணா நீங்க அழைச்சிருக்கிறீங்க, காட்டிலைக்கு வாங்கோ. பொன்சேகர் நீங்க அழைச்சிருக்கிறீங்க, காட்டிலைக்கு வாங்கோ. ரதீஷ் நீங்க அழைச்சிருக்கிறீங்க, காட்டிலைக்கு வாங்கோ. ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது உங்களை காட்டிலையில் எடுக்க முடியாமல் இருப்பதனால் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது எங்களுடைய அருள் கேட்ட பாடல், அதுக்கு முன்பாக பொன்சேகர் இணைந்து கொள்ளுகிறார். வாங்க பொன்சேகர், வணக்கம்.
4: வணக்கம்,
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கிறீங்க பொன்சேகர்?
4: நலம் நலம் அறிய ஆவல் அம்மா, நலம்
0: நலம் நலம் அறிய ஆவல்.
4: ஆமாமா, உங்க நலத்தை தான் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம்.
0: அது எப்படி அந்த பாட்டுல, நீங்க சுகமே நான் அங்கு சுகமா, அப்ப நீங்க எப்படி என்னட்ட கேப்பீங்க?
4: உங்க சுகத்துல இருக்கிறம்மா.
0: நீங்க எப்படி எந்த சுகத்தை கேட்பீங்க?
4: நம்ம கேட்க தெரியாதுக்குமா, என்னமோ கேட்க தெரிஞ்ச அளவுக்கு தான் கேட்போம். பாடல்வர்கள் கேட்க தெரியாது நமக்கு, பாடல கேட்போம், ஆனா பாடல்வர்கள் பாடி உங்களுக்கு சேர பண்ண முடியாது.
0: சரி, நலமா இருக்கீங்களா? குட்டியம்மாக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
4: நலமா இருக்காங்கம்மா.
0: நீங்க பாத்தீங்களா, குட்டியம்மா எப்படி இருக்கிறான்னு கேட்ட காலம் போய் குட்டியம்மாக்கள் எப்படி இருக்கிறாங்க கேக்குற அளவுக்கு வந்துருச்சு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், முதல்ல உங்களோட பாட்டு சொல்லுங்க, என்ன பாடல்?
4: பாடலுங்களாமா?
0: பாடல் என்ன? பக்கத்துல சொல்லித்தாரது யாரும் இல்ல, இல்ல அப்படியா? அது கண்டுபிடிச்சிட்டேன், நாங்க கேமரா பூட்டி வச்சிருக்கோம்ல எல்லாருக்கும். எந்த நேர்மையில பேசுறாங்களோ அவங்களை வீட்டுக்கெல்லாம் நாங்க அவங்களுக்கு தெரியாம கேமரா பூட்டிடுவோம். யாருங்க முதல் சொன்னது? ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் யாருங்க சொன்னது? எனக்கு எங்களுக்கு எல்லாம் பாட்டு வராதுண்டு.
4: இருந்தாலும்
0: நீங்க இனிமையா நல்லா பாடுறீங்க. நீங்க பொய் சொன்னீங்கல்ல, ஒரு பொய் பாட தெரியாதம்மா எனக்கு அப்படி சொல்லக்கூடாது. சரி, உங்கள்ட்ட அந்த கேள்வி
4: என்ன என்னன்னு கேக்குறமா, மனசுல ரொம்ப பதிஞ்சது மட்டும் தான் அந்த ஒரு ரெண்டு லைன் அப்படி மனசுல இருக்கும்.
0: இருக்கும் எல்லாருக்கும்
4: முழுசா பாடலாம் தெரியாது.
0: பொன்சேகர், ஒட்டுமொத்த எல்லாருக்கும் ரெண்டு வழி தாங்க எல்லா பாட்டுலயும் மனசுக்கு நிக்கும்.
4: நம்மளுடைய மகளே சமையாவே வந்து அந்த வாயாடி வெத்த
0: பிள்ளைங்க
4: அந்த பாடம் அரை வாசிக்கு பாடுது.
0: அப்ப பாருங்க, அது சின்ன பிள்ளைங்க நல்ல கெட்டித்தனமா முடிச்சிருவாங்க.
4: அதுல பாடுதுக்குமா, நமக்கு அந்த பாடல் என்ன வரீங்கன்னு கரெக்டா தெரியும் இல்லைங்க.
0: எல்லாரும் வெறுட்டுறாங்க உங்களை பாத்தீங்களா இப்பவே அவங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுண்டு. அது சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இரவு நேரம் வந்திருந்த நீங்க அப்ப கேட்கல, நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்க, தூங்காம இருந்தவங்க வந்திருந்தாங்க.
4: இல்லம்மா, கேட்டேன் நான் நேத்து, கேட்டேன் என்ன, ஒருவர் ரெண்டு துப்பாக்கி வச்சிருக்கிறார், ஒருத்தர் சொல்றேன் எந்த துப்பாக்கி வச்சிருக்கேன்னு கேட்டீங்க.
0: அங்க செல்லுங்க பாக்கலாம்.
4: அதுக்கு பேர் அத்தீஸ் சொன்ன பதில் தான் ஆங்கிலம் சொல்லுவோம். அவரு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில, அவருக்கு எது இஷ்டமா எடுத்து சுத்திட்டு போறாரு,
0: மலையாள பையன் தானே, எனக்கு கொஞ்சம் புரியாம இருக்கும், கொஞ்சம் நீங்க இன்னொரு சொல்லு
4: சொன்னாருங்கம்மா. சொன்னது கரெக்டா என்ன சொன்னாரு, வலது கையில இருக்கிறத எடுத்துடுவாரு, அது ஒரு ரைட். அவர்
0: சொன்னதுல
4: டோட்டா
0: எது கையில இருக்கோ அது கையில இருக்கிறதால சுடுவாருண்டார் முதல். சரி, அதுக்கு ஒரு நல்ல பதில் சுகமா ஒரு வரையிலேயே இருக்கு, அத பாக்கலாம் யார் சொல்றாங்கன்னு பாக்கலாம். நீங்க உங்களோட வித்தியாசத்துல சொல்லி இருக்கிறீங்க, நான் உங்களுடைய பாடலை
4: எழுதுவேன். நானும் நேத்து நைட்டு வந்து நானும் போட்டு நீங்க சொல்லிட்டீங்க, மண்டே போட்டு நம்ம குழப்பிக்காதீங்கப்பா தூங்க தூங்குற நேரத்துல அப்படின்னீங்களா, அதெல்லாம் நாங்க அதை நிறைய வந்து தலையே கெடுத்துக்கல. சரி, எப்படி இருந்தாலும் மீரம்மா பதில் சொல்ல போறாங்க நமக்கு தெரியும்,
0: தூக்கம் வந்து முக்கியமான உண்டு. நான் உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன், கேட்டுக்கொண்டிருங்க சரியா. நேரம் சரியாக 12:45, இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியா 11:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. ராஜ்குமார், நீங்கள் கும்பிடு போட்டிருக்கீங்க சரி. எங்களுடைய ஜானண்ணா, நீங்க காற்றலைக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம். எங்களுடைய அருள் கேட்ட பாடல் காட்சிலைக்கு வருகிறது, மிஸ்டர் மெட்ராஸ் திரைப்படத்தில் இருந்து.

0: கண்டவுடனே ராஜ்குமார் இணைஞ்சு கொண்டார். வாங்க ராஜ்குமார்.
1: நூறு வயது பாடல் பாத்தீங்களா, சொன்னோட
0: மிச்சம் முடிக்கல. ஒரு வணக்கம் தான் போட்டிருக்காரு சொல்லிட்டு, சரி போட்டுட்டு அவர் தண்ட வேலையில இருப்பாரு அப்படி விட்டுட்டேன். பார்த்தா ஓடி வந்துட்டீங்க, எப்படி இருக்கீங்க?
1: உள்ளே நம்மான் வந்து அடுத்த செகண்ட் வந்து நிக்கிறேன் பாத்தீங்களா.
0: அப்படி அப்பா, அதான் அதாங்க, நீங்க நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது கூட நீங்க என்ன கட்டிக்காரன் இல்லையா?
1: ஸ்கூல்ல அடுத்த விஷயம், ஸ்கூலுக்கு நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர். நாமெல்லாம் கடைசி பெஞ்சுங்க, முதல் பெஞ்சில் தான் நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க. நாங்கெல்லாம் கடைசி பெஞ்சில் அவங்கள ஓட்டுற பாத்தீங்க, நல்லா படிக்கிற பசங்க.
0: அப்படி நீங்க சொல்ல கூடாது.
1: ஒரு இது நான் இருக்குது,
0: இந்த
1: முதல் படிக்கிற முதல் பெஞ்சில் சொல்லுங்க சொல்லுங்க,
0: கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு போய் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா?
1: ஓ அது மாதிரிங்களா? ரைட் ரைட், இப்படி ஒண்ணு இருக்கா?
0: அதுக்காக
1: பெஞ்சோட இடமே இருக்காது. இப்ப செகண்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க பெஞ்சுக்கு வந்து உட்காந்துருவாங்க, ஏன்னா நான் அவங்க இழுத்துருவோம். நாங்க
0: நீங்க இழுத்துருவீங்க, நீங்க
1: படிச்சுக்க வீட்டுல போய் படிச்சுக்கோ. எங்களோட சர்க்கிள் வந்து பேசுறது பார்த்தா அவங்கள தானா வருவாங்க. அதாவது தேனை தேடி வரும் ஈ மாதிரி,
0: ஈ மாதிரி,
1: தேனி மாதிரி,
0: தேனி மாதிரி.
1: நாங்க வந்து மலர்கள், மலர்கள்.
0: கொஞ்சம் நெஞ்சுக்கு கொஞ்சம் ஓதுங்க. நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இன்னும் அதுக்கு பதில் வர இல்ல. அந்த துப்பாக்கி கதை
1: நைட்டுங்களா?
0: துப்பாக்கி
1: அது தெரியல. நான் இப்பதான் இது ஆன்லைன்ல இப்பதான் ஆன் பண்ணேன், இன்னைக்குதான் அப்பதான் ஆன் பண்ணேன்.
0: சரி சொல்லுங்க, உங்கள்ட்ட கேக்குறேன். ஒருவரிடம் 2 துப்பாக்கிகள் இருக்கிறது,
1: முன்னுக்கு
0: ஒரு தடவை சுடணும். உதாரணத்துக்கு பார்த்தா உங்கள்ட்ட 2 துப்பாக்கி வச்சிருக்கீங்க, என்ன ரொம்ப கோவம், பாட்டு தரையில சுட போறீங்க, எந்த துப்பாக்கியால சுடுவீங்க? பதில டக்குன்னு ஒரு சின்னா சொல்லுங்க பாக்கலாம், முடிஞ்ச அளவு சொல்லுங்க. எந்த துப்பாக்கியால சுடுவீங்க? எந்த துப்பாக்கியால் சுடுவீங்க?
1: எந்த துப்பாக்கி? அன்பு என்ற துப்பாக்கி எல்லாம் சுடுவாங்க. ஏன் நீங்க போடல
0: கொடுக்கலன்னு?
1: துப்பாக்கி இல்ல, அது வந்து உயிரை மாய்க்கும் துப்பாக்கி. அது
0: உண்மையா துப்பாக்கி? சரி, உண்மையா துப்பாக்கி,
1: உண்மையா துப்பாக்கி.
0: அதுல எந்த துப்பாக்கி சுடணும்? எந்த துப்பாக்கி ஆனா சுடுங்க?
1: ரெண்டு துப்பாக்கி
0: நீங்க எதை செலக்ட் பண்ணுங்க?
1: ரெண்டு துப்பாக்கில அப்படிங்களா?
0: கண்டுபிடிங்க.
1: ரெண்டு துப்பாக்கி கொடுத்திருக்கீங்க,
0: சும்மா அப்படி இருக்கும் போது
1: எனக்கு,
0: சும்மா இருக்கும் போது எனக்கு அந்த ஒரு யோசனை, இதை கேட்ட இவங்க என்ன சொல்லுவாங்க?
1: ரெண்டு துப்பாக்கில எந்த துப்பாக்கில உங்களை சுடணும் அவசியமே இல்லையே, எதுக்கு யார சுடணும்? எல்லாம் அன்பால தான்
0: இருக்கிறாங்க. பதில் தெரியாம நீங்க
1: சுடணும் அவசியம் இல்ல, நாங்க அன்பே சுட மாதிரி, நாங்க தமிழ் மாதிரி யாரையுமே நாங்க எது பண்ணி பகச்சுக்க மாட்டோம்ல.
0: நீங்க பதில் தெரியல, அப்படியே காந்தி தாத்தாட இடத்துக்கு போறீங்க. பதில்
1: தெரியலன்றானே. ஒரு பாட்டு போடுங்க, அன்பேசி ஓம்படம்.
0: அதுல என்ன பாட்டு
1: பேசுவோம்? அதுல வந்து நீங்க சொல்றது வந்து வேற அன்பேசமே இல்லாது. நீங்க சொல்றது வந்து இது, நீங்க சொல்றது வந்து அவரு வந்து டிடெக்டிவா இருப்பாரு அந்த படம் இல்ல. நான் அன்பேசிவங்கிறது வந்து அவரு இந்த தெருக்கூத்து கலைஞரா இருந்து இவரு ஒரு மாதவனா நடிப்பாரு.
0: மாதவன்
1: இதாயிட்டீங்க, ரெண்டு படத்தையும் ஒரே. ஆமா, மாதவன் வருவாரு.
0: நிச்சயம் நிச்சயம் மாதவன்
1: பாடல் பாடல் மாதவனோட
0: இருக்கு. அந்த பாட்டு என்ன
1: டைரக்டர் வந்து நம்ம சுந்தர்சி சுந்தர்சி நான் அமிச்சு விடுறேன், அமிச்சு விடுறேன்
0: உங்களுக்கு, அனுப்பி வைங்க.
1: நன்றி நன்றி. இனி காலை நண்பர்களாக அனைவருக்கும் இருக்க அன்புடன் வாழ்த்துகிறேன்.
0: இரவு இரவு நிகழ்ச்சி சற்று முன்பாகவே வரும். உங்களுக்கு எட்டு மணிக்கு, உங்களுடைய எட்டு மணி அல்லது ஏழு மணிக்கு ஆரம்பமாகும். நீங்க ஆரம்பம் அதாவது
1: இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு சனிக்கிழமை பாடவர் பாடலாமா?
0: அதென்றால் அது வந்து ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது சனிக்கிழமையும் இருக்கிறதுனால இது கதம்பம், இது கதை கட்டுரை கவிதை எல்லாம் நீங்க பாட விரும்பினா பாடுங்க. அங்க
1: தெரியும் தத்துவ பாடல் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு வரேன், எட்டு மணிக்கு ரெடியா இருங்க. கேட்டுட்டு ஒளிபரப்பு
0: பாக்கலாம் பாக்கலாம்.

0: சிந்தனை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சிவா பேசுறேன், திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து, தமிழ்நாடு.
0: சிவா, சிவா தமிழ்நாடுல இருந்து.
1: சிவா,
0: சிவா இன்றைக்கு தான்
1: திருப்பத்தூர் மாவட்டம்.
0: என்ன ஊர்? திருப்பத்தூர்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் புதிதாக அறிவிச்சிருக்காங்க. வேலூர் மாவட்டமா இருந்தது, திருப்பத்தூர் மாவட்டம் ஆயிடுச்சுங்க. பக்கம்
0: ஆகிடுச்சு. எப்படி இருக்கீங்க சிவா? இன்றைக்கு தான் நீங்க காட்டிலையில இணைஞ்சு கொள்றீங்களா?
1: ஆமா, முதல் முறை இன்னைக்குதான் நான் கால் பண்றேன். இப்போ
0: கால் பண்ணுங்க. நாங்க சிவா அண்டு உங்களை அதுல பேர் போட்டு வச்சுக்கலாம் இல்ல உங்களை?
1: தர்மபுரி மாவட்டத்துல இருந்து முருகன் அண்ணா வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்ன சொல்லிருக்காங்க, ஆனா வானொலி எந்த எண்ணு தெரியல. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து காண்டாக்ட் நம்பரை வந்து அனுப்பிட்டாங்க.
0: அனுப்பிட்டாங்க சிவா. நன்றாக பேசுறீங்க. இந்த எவ்வளவு நாள் இந்த வானொலியை கேக்குறீங்க? நீங்க கேட்டு பாத்துருப்பீங்கல்ல?
1: இல்ல இல்ல, இப்பதான் இப்போ ஒரு கால் மணி நேரம் முன்னாடிதான் கேட்டு
0: இருக்கேன்.
1: அவங்க வந்து சொன்னாங்க, முன்னாடி வந்து காலையில வந்து 11 மணி அளவுல வந்து அவங்க வந்து நேரலையில வருவாங்க, நீங்க வந்து கால் பண்ணி பேசுங்க.
0: நல்ல சந்தோஷமா இருக்குது சிவா, நன்றாக பேசுறீங்க. உங்களுக்கு வானொலி என்ன பிடிக்கும் இல்ல? வானொலிகள் எல்லாம்
1: ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கேட்டுக்கொண்டு
0: எல்லா வானொலிகளும் நீங்க கேக்குறீங்க இல்ல?
1: அனைத்தையும் கேட்பேன்.
0: சூப்பர். அப்ப சரி, உங்களுக்கு பாட வருமா?
1: பாடல தெரியும், ஆனா பாட சரி பாடலாமே.
0: பாடுங்க, அங்க கேக்கலாம். முதல்ல
1: சின்ன தாயவள் சொன்னராசாவே, முள்ளில் தோன்றிய சின்னராசாவே. போதவி
0: சூப்பர். கெட்டிக்காரன், சொன்ன உடனே எனக்கு பாட வராது தெரியாதுன்னு சொல்லாம நீங்க பாடுங்க. நீங்க நல்ல
1: கெட்டிக்காரன்.
0: உங்க விருப்ப பாட்டு என்ன?
1: இதே பாட்டை போட்டுடலாம். தளபதி படத்துல வந்து இது சின்ன தாயவள்.
0: எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடல்.
1: என்ன
0: சொல்லுங்க,
1: சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இப்ப காலை உணவு,
0: இப்ப இந்த நேரம் உங்களுக்கு காலை, உங்களுக்கு உங்களுக்கு
1: சரி,
0: உங்களுக்கு சரியா 11:27 காலை நேரம்.
1: எங்களுக்கு
0: இங்கு 12:57 ஒரு மணி ஆகிறது.
1: அப்ப இரவு உணவு சாப்பிட்டீங்க?
0: அதெல்லாம் இப்ப எங்க பின்னே, அத மாலை 6 முடிஞ்சிருமே சாப்பாடு.
1: சரிங்க சரிங்க.
0: இப்ப இப்ப நாங்க இருக்கிற நேரம் வந்து பேய் வார நேரம், தெரியுமில்ல உங்களுக்கு? சலங்க கட்டி,
1: கரெக்ட் கரெக்ட்,
0: வெள்ளை உடுப்புடுத்தி, சலங்க கட்டி,
1: மல்லிப்பூ வைத்துக் கொண்டு,
0: என்ன மல்லிகைப்பூ வச்சு, சிவா சிவா
1: காற்று மனம் வந்து விட்டதா?
0: ஐயோ இப்படி பயமுறுத்த கூடாது. இல்ல தெரிஞ்ச மாதிரி
1: சொல்றீங்க.
0: சரி, மல்லிகைப்பூ வச்சிருக்கண்டு எப்ப இது படத்துல பாத்தீங்களா? நீங்க
1: படத்துல
0: ஜல் ஜல்லண்டு வரும்
1: என்ன படபட என்ற சத்தம் எழுப்பும்.
0: வேணாம், இதோட நிறுத்திடுவோமா?
1: சரிங்க.
0: இல்ல ஒரு சின்ன கேள்வி, பேய் வந்து தலைமுடி எப்படி விரிச்சுதான் இருக்கும் தலைமுடி?
1: என்ன
0: மாதிரி வைக்கும்?

0: அதாவது உண்மையிலேயே பேயோடையே அதாவது வாழ்க்கை நடத்துற மாதிரி சொல்றீங்க. வீட்டுல பேய் இருக்குது,
1: அதுல பேய் என்றால் பிடிக்கும், பேய் படம் என்றால் பிடிக்கும், ஆனா நேரில் கண்டதில் இருக்கும்.
0: பாப்பீங்களா நீங்க இப்படி பேய் படம் எல்லாம்? ஹொரர் மூவி பாப்பீங்களா?
1: ரசித்து பார்ப்பேன்.
0: பயம் இல்லையா?
1: பயம் இல்லை.
0: ஐயோ, அப்ப நீங்க துணிஞ்சவர் இல்லையா? நல்ல இருட்டுக்கே எல்லாம் போவீங்கல்ல?
1: எந்த நேரம் என்றாலும் எங்க வேணாலும் செல்லலாம்.
0: அது சூப்பர், நல்லா இருக்குது. சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்.
1: கேளுங்க.
0: உங்களிடம் இரண்டு துப்பாக்கி இருக்கிறது,
1: சரிங்க.
0: ஒருவரை நீங்கள் சுட வேண்டும்,
1: சரிங்க.
0: எந்த துப்பாக்கியால் சுடுவீர்கள்?
1: அந்த ரெண்டு துப்பாக்கியில வந்து குண்டு உள்ளதா?
0: அது என்னட்டு கேட்க கூடாது, துப்பாக்கி உங்கள்ட்ட தானே இருக்கு, நீங்க எப்படி என்னட்டு கேப்பீங்க? துப்பாக்கி உங்களோட கையில இருக்கு, நீங்க எப்படி அந்த கேள்வி என்னட்டு கேப்பீங்க? அது
1: பிள்ளையல்ல.
0: உண்மையா இருக்கிறாங்க, ஒரு ஆளா சுடணும். நீங்க எந்த துப்பாக்கியால் சுடுவீங்க? ஒரு பாதையில டக்குன்னு
1: சொல்லுங்க. ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒட்டி இருக்கா இல்ல தனித்தனியா இருக்கா?
0: அடே அப்பா, ஏங்க உங்களோட கையில இருக்குங்க துப்பாக்கி. நீங்க இந்த கேள்வியெல்லாம்
1: என்ன
0: சொல்லுங்க?
1: இதற்காக அவர்களை வந்து நான் சுட வேண்டும்.
0: இல்ல, அது ஒரு கோபம் வந்துடுச்சு உங்களுக்கு, சுட்டலாம்.
1: என்னதான் கோபம் வந்தாலும் நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்.
0: நீங்க செய்ய மாட்டீங்க, நல்ல பிள்ளை.
1: செய்ய மாட்டேன்.
0: சரி, அப்ப சரி, அதை விட்டுடலாம். உங்களுக்கு நீங்க சுட பயப்படுறீங்கல்ல? சரி, அப்ப உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். நீங்கள் அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. ஒரு நாளும்
1: கண்டிப்பாக இணைவேன்.
0: இரவு நேரம் சரியாக 8 மணிக்கு, 7:30 8 மணிக்கு நிகழ்ச்சி இருக்கிறது. இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய
1: இந்திய நேரப்படிங்களா?
0: ஆமா ஆமா.
1: சரிங்க சரிங்க.
0: சரி, நன்றி நன்றி நன்றி சிவா.
1: நன்றி நன்றி,
0: நன்றாக பேசுறீங்க. நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 1 மணி, 1 நிமிடம், அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 11:31. அன்பு உறவுகள், நீங்களும் இணைந்து கொள்ளலாம். காற்றலைக்கு நீங்க வர வேண்டும். பாடலை தொடர்வோம். அருளுடைய பாடல்.

நேரம் சரியாக 11:34, இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:04. அன்பு உறவுகள், முருகன் நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க, ஒடிவாங்கோ அழைப்புக்கு என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் எங்களுடைய முத்துவேல் நீங்கள் கேட்ட அம்மா திரைப்படத்திலிருந்து மலையே மலையே.

0: தொக்காட்டில இணைந்து கொள்ளும் முருகன். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க முருகன்?
1: வணக்கம்மா, நல்லா இருக்கிறா, அருமையா இருக்கிறா.
0: உங்களுடைய ஒரு நண்பர் சிவா வந்து பேசிட்டு போனார் கேட்டீங்களா?
1: வானொலி நண்பர்
0: அழகா பேசுகிறார்.
1: நீங்க முகம் தெரியாத
0: ஐயோ, வாட்ஸ்அப்ல பாக்கறியா நீங்க?
1: சிவாவா?
0: சிவாவா,
1: இன்னும் பாக்கல.
0: எனக்கு
1: அந்த ஞாபகம் வரல, படம் போட்டு போற நினைக்கிறேன், பாக்கல. நானு
0: கேட்டு நீங்க பார்த்தா எனக்கும் சொல்லுங்க, சரியா?
1: சிவா வந்து என் மகன் வயசுதான், இன்ஜினியரிங்
0: நீங்க சொல்றத பார்த்தா இந்த வயசு அவருக்கு இல்ல. என்ன சிரிக்கிறீங்க நீங்க? உண்மையை சொன்னா
1: 23 போல 23 தொடருது.
0: அது விட்டு போகுது இல்ல, அது சொல்லாம இருக்க
1: முடியாது.
0: சாந்தி எப்படி இருக்கிறா? சாந்தி
1: மீரா மதம் பேசுறவா
0: இருக்கிற? என்ன கேக்குற?
1: அனிதா என்ன சொல்றா? மீரா அம்மா வந்து அனிதாவுக்கு அக்காவா?
0: சூப்பர், பாத்தீங்களா, அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. பாத்தீங்களா, அனிதாக்கு நான் அக்கா, உங்களுக்கு மகள், உங்களுக்கு மகள் மகள் மகள், பாத்தீங்களா இப்படி எல்லாம்
1: மாறுது பாருங்க.
0: உங்களுடைய பாடல் என்ன, உங்களோட விருப்ப பாடல்?
1: எனக்கு இன்னைக்கு உங்களுள்ள வாழ்த்து தான், நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்ந்து முன்னேற, அது மாதிரி உங்களுக்கோசரம் இந்த பாட்டு.
0: அது நான் நல்லா இருக்கணும்னா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்ல, அப்பதான் நான்
1: நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்கிறோம்.
0: சரி, நான் அந்த இரவு நேரம் நீங்க தூங்கிட்டீங்க, நான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன், துப்பாக்கி கதை கேட்டுக்கொண்டு வந்தீங்களா?
1: துப்பாக்கி கதைக்கு இல்லையே,
0: ரெண்டு துப்பாக்கி ஒருவரிடம் இருக்கிறது, சரியா? அவர் ஒருவரை சுட வேண்டும், எந்த துப்பாக்கியால் சுடுவார்?
1: அது வலது கை பழக்கம் உள்ளவங்க வலது கை பக்கம் இருக்கிற துப்பாக்கி சுடுவாங்க.
0: இடது கை என்றா இடது கையால சுடுவாங்க.
1: ஆமா, எந்த கை பழக்கம் அவங்களுக்கு, வலது கை பழக்கம் இருந்தா வலது கை, இடது கை பழக்கம் இருந்தா இடது கை, அதுல ரெண்டுல ஏதாவது.
0: இப்ப உங்களோட கூற்றின் படி ரெண்டு கையிலயும் ரெண்டு துப்பாக்கி இருக்கு, அப்படித்தானே?
1: ஆமா, ரெண்டு கையிலயும் ரெண்டு துப்பாக்கி இருந்தாலும் அவங்களுக்கு வளமையா எந்த கை யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த கையில
0: சுடுவாங்க. கெட்டிக்காரன் பாக்கலாம், என்ன பதிலண்டு பாக்கலாம் பாருங்க. எப்படி என்ன யோசிச்சு, ஒரு சின்ன விடயத்தை நீங்க யோசிச்சு பாக்கிறேன், உடனே சொல்லலாம். உங்களுடைய பாடலை நான் எடுத்து வர்றேன் முருகன். சாந்தி அம்மாவை கேட்டேன் சொல்லுங்க. அனிதா, தங்கை அனிதாக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. நல்லது நல்லது முருகன். மோகன கேட்டதான சொல்லுங்க, மோகன, சரியா?
1: இல்ல
0: வர இல்ல, அவரை கேட்டதாக சொல்லுங்க. நன்றி நன்றி முருகன்,
1: நன்றி.
0: அவர் இங்க இருந்தாலும் அவர் சும்மா ராஜ் அண்டோனே ஓடி வந்துருவார். அவர்
1: அவர் அண்ணன் பிடிச்ச ஒரு பீட் விட்டுறதுல போய் எம்டிஆர் அவர்
0: என்ன விருப்பம், மொன்றிய தமிழ் வானொலி எம்டிஆர் விருப்பம் அவருக்கு.
1: ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவாரு,
0: நல்லா பேசுவார், மனசுல ஒன்றும் இல்ல அதனால பேசுவார்.
1: ஆமா,
0: அவர் உங்க ஃப்ரெண்ட் தானே, எப்படி பேசாம இருப்பாரு?
1: ஆமா, எங்க வீட்டு பக்கத்துல தான், அவங்க வீடு அந்த பக்கம் தான்.
0: பாட்டு எடுத்து வர்றேன். அடுத்த பாடல் எங்களுடைய முத்துவேர் உங்கள் பாடலை தொடரலாம். இது

நேரம் சரியாக இப்பொழுது 1:14 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் செய்ய 11:45. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. சசிகுமார், நீங்கள் கேட்ட பாடல்.

இந்திய இலங்கை நேரம் சரியா 11:50, கனடிய நேரம் சரியா 1:20. அடுத்த பாடல் காற்றளிக்கு வருகிறது. நீங்கள் அழைக்கலாம் கதம்பத்தில் இணைந்து கொள்ள. யாருடைய பாடல் என்றால் பொன்சேகர், நீங்கள் கேட்ட மல்லிகை மொட்டு கேட்போமா?

0: ஆற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு. வணக்கம் பட்டாபி அண்ணா.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் பட்டாபி அண்ணா. எப்படி இருக்கிறீங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பாக?
1: ஆமா, ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாளாச்சு. கேள்விப்பட்ட கொஞ்சம் இருந்தது. அப்புறம் அப்படி சரி, ஒரு நேரம் இல்ல, நம்ம பங்கேற்கும் போதுதான் நீங்க அழைச்சிங்க. உடனே ஒரு
0: ஓடி வந்துட்டீங்க. நலமா இருக்கீங்களா? நலமா
1: இருக்கேன்.
0: இனி மறக்காம
1: அதே போல பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு விழா நடக்கிறது. நாளைக்கு திருநெல்வேலியில பண்பலை பாச பறவைகள் இவங்க ஆண்டு விழா நடக்கிறது. அதுக்காக இன்றிலிருந்து திருநெல்வேலி நான் புறப்பட செய்கிறேன். நண்பர்கள்லாம், ஆமா, இன்றைய போயிட்டு அந்த விழாவில கலந்துட்டு சிறப்பிக்கிறோம். பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வராங்க அந்த விழாவில. அது அந்த விழா எங்க நடக்கிறது பாத்தீங்கன்னா, பாவகவி பாரதியில் படித்த ஸ்கூல்ல நடக்கிறது. அந்த பெருமை எனக்கு அது வரப்போது. நாளைக்கு விருதும் குடுக்கறாங்க. விழா நடக்கிறது, அதனால பங்கேற்க உங்கள்கிட்ட சொல்லிடல.
0: சந்தோஷம், சந்தோஷம். அப்படியே நாங்க குடுத்து வச்சு, நாங்க எங்க அண்ணா கதை எல்லாம் கிடைக்கும் போது.
1: அதே போல எங்க அண்ணனோட திருமண விழா நடந்தது. 60வது பிறந்தநாள் விழா, அவர் விழா மாதிரியே. ஆமா ஆமா, 60வது பிறந்தநாள் விழா வீட்லயே பண்ணோம். வீட்லயே ரொம்ப விமர்சையா எல்லா உறவுக்காரர்களும் அழைச்சி 60 கலசம் வச்சு, ஆமா, 60 கலசம் வச்சு, 60 அம்மா அண்ணா அன்னைக்கும் அபிஷேகம் பண்ணி அது ஒரு விழா
0: அவர்களுக்கும் ஒன்றிய தமிழ் வானொலியர்கள் கலைஞர்கள் சார்பாக நாங்கள் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். என்ன பாட்டு பட்டாவை என்னாக்கு தேவை?
1: பாட்டு வந்து எங்க வீட்டு பிள்ளை,
0: எங்க வீட்டு பிள்ளை.
1: ஆமா, திங்கள் நங்கையாம் தென்றல் தோழியாம் கண்ணிவுறும் வருவார். அவள் உன்னை கண்டு குயிர் காவல் கொண்டு தன் உள்ளம் தன்னையே தருவார். நான் அள்ளி கொள்ள அவள் பள்ளி கொள்ள சுகம் கொள்ள கொள்ளவே புரியும். கை தொடுவார் தராமல் மூகம் வருமோ உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் என்ன தர வேண்டும். நன்றி,
0: நன்றி. நல்ல பாடல். அந்த பாடலை உங்களுக்கு எடுத்து வரணும்னா அடிக்கடி நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. காலையும் மாலையும்
1: நன்றி,
0: நன்றி,
1: நன்றி,
0: நன்றி அண்ணா. நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: நேரம் சரியாக 1:26. நீங்கள் மலைக்கெல்லாம் மலைத்து உங்கள் விருப்ப பாடல், அதோட கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு கதம்பை நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு மல்லிகை மொட்டை தொடரலாம்.

நேரம் சரியாக 1:33 கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:03. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. சசிகுமார், நீங்கள் கேட்ட பாடல்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளப் போகிறேன். வணக்கம் ஆண்டாள், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன் ஆண்டாள். என்ன இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? நீங்க போக
1: சனிக்கிழமைடிச்சிட்டீங்க.
0: சரி,
1: நீங்க வந்துருக்கீங்களான்னு பார்த்தேன். சரி, வந்திருக்கீங்க, சரி பேசிடுவோம். பாட்டு எல்லாம் பத்தி இது கவலை இல்ல, உங்ககிட்ட பேசலாம். எனக்கு அதான் அம்மா கிட்ட பேசலாம்.
0: அதுக்காண்டி ஓடி வந்து நீங்க பாட்டு என்ன பாட்டு இருந்தாலும் கண்ணன் பாட்டு போட்டா சரி உங்களுக்கு,
1: அப்படிதானே?
0: அவ்வளவுதான். உங்களுடைய பேர குழந்தை என்ன? அது
1: பேர குழந்தை ஹைதராபாத்ல இருக்காங்க.
0: இதுல இருக்கிற படம் யாருடது அந்த போட்டோ?
1: குழந்தை படம் வந்து என் பேரு, அது என் பையன். நேத்து போட்டதுன்னா பாத்தீங்களா? எங்க வீட்டுக்காரர் ரெண்டு பேரும்.
0: நீங்க எனக்கு போட்டீங்களா? நான் பாக்கலையே, பாக்குறேன். உங்களோட கதைச்சது பேசினது இரவு நேரம், நாங்க சரியா வந்துருங்க. இப்ப இங்க 1:36. நான் இன்னும் 2 உங்களுடைய பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். பின்பு உங்களுடைய
1: 1 ஆயிடும்.
0: இப்ப 1:37 நிமிடம். இங்க 2-3 வருவான். சரியா, உங்களுடைய நைட்டு 7:30 அல்லது 8 காற்றலை எல்லாம் 1-2 எடுத்து வருவேன்.
1: அப்ப முன்னெல்லாம் பேசும்போது எங்க பொண்ணு வீட்டுல இருந்த ஹைதராபாத்ல, இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கேன்.
0: காஞ்சிபுரத்துக்கு போயிட்டீங்க? சூப்பர் சூப்பர்.
1: ஆமா, காஞ்சிபுரம் சொந்த ஊரு. எங்க பொண்ணு குழந்தை, எங்க பொண்ணு வேலை செய்யுது ஆபீஸ்ல, அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கு இதுல ஒரு கம்பெனில. அது குழந்தைய பாத்துன்னு அப்படி 2 மாத்தி மாத்தி பாத்துக்குவாங்க. பேருங்க அவங்க மாமியாரு நானு போய் போய்
0: போய் பாப்பீங்க. நல்ல நல்ல, அதுக்குத்தானே உண்மையிலேயே தாத்தா பாட்டி மாதிரி இருக்கிறது குழந்தைகளை பாக்க.
1: நிச்சயம்.
0: அப்ப உங்களுடைய பாடல் எடுத்து வர்றேன் ஆண்டாள், கேட்டுக்கொண்டிருங்க.
1: நேத்து கேட்டேன், நேத்து உள்ள நேத்து ஒரு கோயில் போயிட்டு அப்படியே கார்ல பேசுனே போனோம் அவங்க கூட. பக்கத்துல அவர் வண்டி ஓட்டிட்டு சிரிச்சுனே வர்றாரு, அவரு சிரிவே, நீங்க சிரிப்போம், அவரு சிரிவே.
0: சந்தோஷம் சந்தோஷம், நல்லம். நன்றி. மீண்டும் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, கேட்டுக்கொண்டிருங்க. சரியா,
1: டெய்லி பேசுவேன்
0: பேசணும்.
1: ஆமா பேசுவேன்.
0: நல்ல நல்ல சந்தோஷம் உண்மையா. அப்ப
1: சந்தோஷம்.
0: உங்களுக்கு ஒரு கண்ணன் பாட்டு எடுத்து வர கேட்க மறக்க வேண்டாம். சரியா,
1: எழுதி
0: வச்சுட்டு வந்து சொல்லுங்க, அல்லாட்டி நாங்க எடுத்து வர்றோம். நல்ல ஒரு பாடல். நன்றி
1: நன்றி. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்த பாடல் முருகன், உங்கள் நீங்க விரும்பி கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது.
1: இன்ப திருநாட்டில் மேரியம்

அல்லனை

உன்னாலே

ஆகி

0: மனித இதயம். காற்றில இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஸ்டீபன் ராஜ், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கமா? எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறேன். முதல்ல உங்களோட பாட்டை சொல்லுங்க.
1: அதாவது நைட்டு ரெண்டு பாட்டு அருமையான பாட்டு கொடுத்தீங்க. என்ன இப்ப தான்மா காலையில கொஞ்சம்
0: வேலை
1: எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சு இப்பதான் போனே கையில எடுத்து பார்த்தேன். நேரலை இப்பதான் வாட்ஸ்அப்பே ஓபன் பண்ணி பார்த்தேன்.
0: சரி பரவாயில்ல. என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். இப்ப எம்ஜிஆர் பாட்டு போயிட்டு இருந்துச்சு, ஒரு நேரலையில இருக்கீங்களா ஏன்னு தெரியாமலே உங்களுக்கு போன் போட்டேன்.
0: நல்லா என்ன பாடல்
1: கேட்க?
0: துப்பாக்கி கேள்வி தான் கேட்டிருக்கேன். யாரும் சரியா பதில் சொல்லையே.
1: இன்னும் முடியலையே.
0: துப்பாக்கியெல்லாம் சுட்டான்னு சொல்லல. யாரு சுட்டா? இல்ல
1: என்ன
0: பாடல் வேண்டும் உங்களுக்கு ஸ்டீபன் ராஜுக்கு?
1: பாடல் என்ன பாடல் கேட்கலாம்? எனக்கு இந்த ரிச்சாகரன் படத்துல இருந்து கடலோரம் வாங்கிய காற்று.
0: வாங்கிய காற்று.
1: ஹலோ
0: காற்று.
1: ஆமா
0: ஆமா, நல்ல பாட்டு கேட்டிருக்கீங்க. நான் உங்க பாடல எடுத்து வரேன், கேளுங்க. கேட்டுக்கொண்டு வேலையை செய்யுங்க. ஓகே.
1: ஆமா வேலை இப்ப இனி இனி இணைந்தேதான் இருப்போம். அது துப்பாக்கி பதில் சொல்லலாம்ல. நீங்க
0: நான் விடவர நேரத்தில் நீங்க இணைஞ்சிருக்க போறீங்க. அதான் இப்ப யோசனையா இருக்கு. காலையில உங்களுக்கு 7:30 ஒரு 2 மணி நேரங்கள் எடுத்து வருவேன். காலை நேரம் கேட்க தயாரா இருங்கோ. அப்ப நான் கொஞ்சம் தூங்கி எழும்பி உங்களுக்கு நிகழ்ச்சி எடுத்து வரணும். சாயங்காலம் சாயங்காலம் சாயங்காலம் எங்களுடைய காலை நேரம்.
1: அப்ப இத்தனை பேரு விட சொல்லி அது இன்னும் விட இன்னும் தெரியல போய்
0: இல்ல. அது ஒரு சின்ன விட
2: உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே.

விளங்கிட வேண்டும். நீங்கள் நல்லாயிருக்கும்.

0: அப்படி பொய்யெல்லாம் சொல்லி அம்மாவை உணவு நக்கல் அடிக்கிறாரு.
1: இல்ல அப்படி அந்த வாழ்க்கையில அப்படி
0: யாரையும் செய்யல. நல்லவும் கூட பாடல எடுத்து வரேன் ரதீஷ். சரியா,
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். முனிபன் அண்ணா நீங்க அழைப்புக்கு வந்தீங்க. சரி, அந்த பாடலை தொடர்ந்து கொண்டு அடுத்த பாடல் எங்களுடைய யாருடைய பாடல்? பட்டாபி அண்ணா குமரி பண்ணின் உள்ள திரை கேட்டீங்க. இதோ அந்த பாடல்
2: பாத்துருக்கேன், போர் அடிக்க எனக்கு. கொஞ்சம் மேஜிட்டு பேச சொல்றேன், நீங்க பாத்துருங்க.
0: வணக்கம் வணக்கம் முனியப்பன் அண்ணா. என்ன ஐயோ, நீங்க இணைப்புக்கு வர வேண்டும், அழைப்புக்கு வந்த நீங்க அது கட்டாயிருச்சு. மீண்டும் இணைப்புக்கு வாங்கோ முனியப்பன் அண்ணா என்று கேட்டுக்கொண்டு பாடலை தொடரலாம். குமரி பெண்ணின் உள்ளத்திலே

0: வணக்கம் முனியப்பன் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கிறேன் மேடம். அதே மறுபடியும் பேசுறா
0: திங்கட்கிழமை
1: என்ன
0: பாடல் வேண்டும் உங்களுக்கு? என்ன பாட்டு?
1: எனக்கு வந்து பாரததாசன் வந்து இந்திய நாடு நம்பன் என்ற பாட்டு, அது வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு. பாரததாசு பழம்பெரு
0: அந்த இந்திய நாடு வேண்டு தொடங்குற அந்த பாடல்
1: நம்பீடு நம்பீடு இந்திய நம்பீடு அந்த பாடல் கொடுங்க. அதே போல எம்ஜிஆர் நேயர் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும்
0: மகிழ்ச்சி.

0: நேரம் சரியா 12:40. இது உங்களுடைய பகல் நேரம். இங்கு 2:10. அடுத்த பாடல் எங்களுடைய ஸ்டீவன் ராஜ், நீங்கள் கேட்ட கடலோரம் வாங்கிய காட்டு பார்ப்போமா.
1: கடலோரம் வாங்கிய காத்து.

அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. ரதீஷ், நீங்கள் கேட்ட பாடல், ஆனா அந்த பாடல் வந்து ஓ லல்லா என்று தொடங்க. மானா மதுரை இல்ல, மாமன் அல்ல, அது மானா மதுரை என்று தொடங்குறது கேட்கலாம்.

சைலம் திருப்பதி கேத்திரம் உண்டு தரிசனம் பண்ண வாருங்கோ. கப்பல் கட்டுற விசாகப்பட்டணம் கடற்கரை உண்டு பாருங்கோ. செல் முகனரங்கா பாடுங்கோ, செல் முகனரங்கா பாடுங்கோ.

அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு.

0: சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு. யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு
0: எங்கு பிறந்து எங்கு வளர்ந்தும் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள்,
2: எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள்.

நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் கதம்ப நிகழ்ச்சி இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அங்கு பகல் நேரம் எல்லோரும் துரிதமாக வேலையில் இருப்பீர்கள், அந்த பொழுது நல்ல பொழுதாக அமையவும், இங்கு இரவு நேரம் எல்லோரும் தூக்கத்தில் இருக்கிறார்கள், இந்த பொழுது நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுதுகள் நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம். நாளை இன்றைய இரவு உங்களுக்கு இரவு, எங்களுக்கு நாளை காலை, உங்களை சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு கதம்பத்தில் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது. நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

30 வருடகால சேவையை எட்டி பிடிக்கும் VSDC டிரைவிங் ஸ்கூல். விரைவாக சாரதிய அனுமதி பத்திரம் பெற வேண்டுமா? நாடுங்கள் VSDC டிரைவிங் ஸ்கூல். தொடர்புகளுக்கு 613-930-0870 செல்வா மாஸ்டர்.

உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழ்வதற்கு www.mtr.com. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

ஒலிக்கே இருக்கும் விடுமுறை விருப்பத்தின் முதல் பாடல் வளமை போற என்றும். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தம், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்கள் அனைவரும் கேட்டு மகள வேண்டும் என்று பிரிவோம் சந்திப்போம் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார்கள். கண்டேன் கண்டேன் காதலை என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றனர்.

அடுத்து வரும் இனிமையான பாடலை வளமை போல இன்றைய வாழ்த்துக்களை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி உங்கடை சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார் ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து ஆறு மனமே ஆறு என்ற பாடலை ஒலிக்கின்றது பாடல்.

இவர்கள் கேட்ட வேளையில்தான் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் ஒரு பாடலை தருகின்றார். அவரும் கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் என்ற 2004 ஆண்டு திரைக்கு வந்த மதுரை திரைப்படத்து பாடலை ஒலிக்க வைக்கின்றார்.

பாடல்களோடு பாடலாக எந்த பாடலையும் தாருங்கள், ஒலிக்க வையுங்கள் என்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் அவர்களோடு உலகத் தமிழரை இணைத்து கேட்கும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு பாடல் வைக நதியோரம் பொன் மாலை நேரம் காத்தாடுது என்ற பாடல் ருக்ஷா மாமா திரைப்படத்தில் இருந்து.

நாங்கள் கேட்டு மகளும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று பாவை விளக்கு திரைப்படத்து பாடல் ஒன்று நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் என்று ஆரம்பித்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் தமிழ்நாடு அம்மையப்பன், சிவரஞ்சினி, சித்ரா, சுஸ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களையும் இணைத்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: பாடல்களோடு பாடல்களாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் தந்த பாடலையும் அவரோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோமா? ஆயுதம் கண் போதாது என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார்.
1: தம்பி, நீங்கள் இதற்கு முன் குற்றாலத்திற்கு வந்திருக்கிறீர்களா? இல்லையே, இதான் முதல் தடவை. இங்கிருக்கும் இயற்கை காட்சி நீர்வீழ்ச்சிகளை எல்லாம் கண்டால் உங்கள் எழுத்துக்கும் கற்பனைக்கும் ஒரு அற்புத சக்தி பிறந்துவிடும். எல்லாம் உங்களுடைய ஆசை.

பிரபல பின்னணி பாடகர்கள் டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் ஐயா அவர்களோடு இசை வாணி வாணி ஜெயராம் அம்மாவும் குரல் கொடுத்த ஒரு பாடல் தங்கத்தின் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து என்ற வரியோடு பாடுகின்றது. இந்த பாடல் மீனவ நண்பன் என்ற திரைப்படத்தில் என்றும் நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உடன் இருக்கின்றார்கள் நண்பர்களோடு கேட்டு மகளை இருக்கின்றோம் என்ற வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மடங்கு இவர்கள் கேட்டவர்களை மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பமனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய பங்குக்கும் ஒரு பாடலை தருகின்றார். தான் நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்க விரும்புகிறேன் என்று சங்கே முழங்கு என்ற திரைப்படுத்தும் பாடலை. அந்த பாடல் ஆரம்ப வரியாக உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோ வார்த்தை இல்லை என்று ஆரம்பிக்கின்றது. இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே.

இன்று வழியிலேதான் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள் தந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவே நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் மயக்கம் எனது தாயகம் என்று வரி எடுத்து குங்குமம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இந்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாளர் காலத்தினிய கீதங்களை நாங்கள் கேட்கும் வேளையில் அடுத்து வரும் பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்து பாடல் பாட இருக்கின்றது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்ற வரிதான் அவர் தந்த பாடலில் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை தந்தவர் நாகூர் நீண்டகால உறவு முகமது ராஃபிக் அவர்கள், ரிஸ்வான் நாசர், நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இவர்களோடு இணைந்து கொள்கின்றார்கள்.

திருமணம் சேர்ந்த என்று இங்கே எனது கவிதை திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அழகுராமன் குவைத் ஜோர்ஜ் மூன்றுவேல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்கள் காதோரம் ஒலிக்கும் பாடல் பாய் மரக்கப்பல் என்ற திரைப்படத்திலிருந்து தென்றல் ஒரு பாட்டு கட்டும் என்று இனிமையாக பாடுகின்றது.

பாடல்களோடும் இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய விடுமுறை விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகீத் சிறுவை சொன்னராஜ் அவர்கள். ஜப்பான் என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். இன்பா இன்பா என்று வரியெடுத்து முழுமையாக பாடுகின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் வளமை போல ஒலிபரப்ப இருக்கின்றேன் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

ஹவுஸ்மேட் என்ற திரைப்படத்திலிருந்து அடியே அடியே என்ற வரிதாங்கிய பாடலை கேட்போம். அந்த பாடலை இங்கிலாந்து நாட்டில் இருந்து அருள் மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

ஒலிக்கையிருக்கும் அடுத்த பாடல் செந்தூரப் பூவே என்று பாடிவர இருக்கின்றது. 16 வயதினிலே திரைப்படத்தில் இருந்தே. இந்த பாடலை இளமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் டிகான் சி.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடல். தூண்டில் மீன் என்ற திரைப்படத்திலிருந்து வாழ்வில் சௌபாக்கியம் என்ற வரியை கொண்டு பாடுகின்றது.

விளையாடும் பிள்ளை என்று வண்ண கொடி தந்த முல்லைகள்.

ஒரு பாடல், காதலை சொன்னால் என்ற பட்டிப்புலம் திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் ஒலிக்கின்றது மொன்றியல் கனடா தனுஷன் உங்கள் பாடலாக.

அடுத்து வரும் பாடலும் கனடா ஆல்பர்டா மாநிலத்தின் சாந்தினி அனுப்பி வைத்த பாடல். சாந்தினி, நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள் கொஞ்சம் மஞ்சள் பூக்கள் என்ற வரிதாங்கிய உல்லாசம் திரைப்படத்து பாடலை.

இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கல்லூரியத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் மலரும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களை சர்வதேசம் எங்கும் கேட்டு மகிழும் வண்ணம் ஒலிபரப்புகின்றது.

தொடரும் பாடல்களுள் அரசு என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து இளவரசி நீங்கள் அனுப்பிய பாடல் மல்லிகை மல்லிகை என்று முதல் வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

அன்புடனே வன்பவரிலிருந்து வசந்தியும் ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். காதல் கடிதம் தீர்த்தவே என்ற ஜோடி திரைப்படுத்து பாடலை கேட்போம் விடுமுறை விருப்பத்திலே.

நீண்ட நாட்களுக்கு பின் காஞ்சனா அவர்களும் வந்து இணைந்து விட்டார். வன்கூவரிலிருந்து அவருடைய விடுமுறை காலம் முடிந்து தன்னுடைய கடமைகளெல்லாம் சேர்ந்து ஒரு நிலைக்கு வந்தவுடன் எங்களுடன் இணைந்து பாடல்களை தர வரும் வேளையிலே பூவரசம்பூ பூத்தாச்சு என்ற பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து காஞ்சனா வருக வருக என்று வரவேற்று உங்கள் பாடலையும் ஒளிபரப்புகின்றோம்.

0: பாட்டு பாடாதோ. உள்வர சந்து போட்டாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு. காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை திருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பாஸ்கரன் மாலா மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து கேட்ட பாடல். ஜீன்ஸ் என்ற திரைப்படுத்து பாடலை அன்பே அன்பே என்று பாட வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல் அவர்களுக்காக.

மேலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் கேதீஸ் நீங்கள் தந்த பாடலை கற்க இருக்கின்றோம். அந்த பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். நீ பொட்டு வைத்த தங்கக்குடம் என்று பாடுகின்றது உங்களுக்காக.

அடுத்த மணிக்கு இருக்கும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் ரமணி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த அந்த பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்திலிருந்து சுடிதார் அணிந்து வந்த அந்த வரியை முதல் வரியாக கொண்டு இனிமையாக பாடுகின்றது.